நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஆஸ்வின மாதம் 18 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 23 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 10 தேதி சனிக்கிழமை. மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் இப்பொழுது 5 மணி 50 நிமிடம் 45 நொடி.

ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் இசையோடும் பொருளோடும் குரல் தரும் இனிய செய்திகளை கேட்டுணரும் நேரம் இது. குரல் அமுதம் கேட்கலாம்.

0: நற்குணம் நிரம்பிய சான்றோர்கள் நன்மை தரக்கூடிய எல்லா செயல்களையும் தங்கள் கடமைகளாகவே செய்வார்கள். குறள் எண் 981 அதிகாரம் சான்றாண்மை.
1: கடனென்ப நல்லவை எல்லாம் கடனறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு.
0: நற்குணம் நிரம்பிய சான்றோர்கள் நன்மை தரக்கூடிய எல்லா செயல்களையும் தங்கள் கடமைகளாகவே செய்வார்கள். குறள் எண் 981 அதிகாரம் சான்றாண்மை.
2: இசையோடும் பொருளோடும் குறள் தந்த இனிய செய்திகளை கேட்டறிந்தோம். குறளமுதமாக நேரம் இப்பொழுது 5:56:30. இனி எமது சென்னை வானொலி நிலையம் வழங்கிக் கொண்டிருக்கும் பல்வேறு அலைவரிசைகளில் இன்று ஒளிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கடலூர் எஸ். நந்தகுமார் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழலறிவும் வானிலை, 7:00 to 9:00 புத்தம் புது காலை. முதலில் சூழல் விளக்கு, தொடர்ந்து தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் அரங்கமல்லிகா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு பல் மருத்துவர் சாய்சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 10 இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு உலக வலசை வரும் பறவைகள் தினம் சிற்றுரை கேட்கலாம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 தேசிய அஞ்சல் தின சிறப்புரை வழங்குபவர் திருநெல்வேலி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ஜி. ராஜேஷ்குமார் அவர்கள். 8:30 திரைகானம். 9:00 அரங்கிசை, இதில் சேலம் ஆர். ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு இடம்பெறும். பி. விட்டலரங்கன் அவர்கள் வயலின், கல்லிடை குறிச்சி எஸ். சிவக்குமார் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சியினை 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம். 10:00 முத்துச்சிதறல், 11:00 இளைய

பாரதம். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் துணை பேராசிரியர் பி செல்லியம்மாள் அவர்கள். பங்கேற்பவர்கள் எஸ் சந்தோஷ்குமார், கே வெங்கடேச பெருமாள், பி பவித்ரா, பி தாக்ஷாயினி, எஸ் வித்யா, எஸ் கோபிகா, வி பாக்கியலட்சுமி, எம் எஸ் மதுமிதா, எம் லோக அபிராமன் ஆகியோர். அதனைத் தொடர்ந்து என் ஹாசினி, ஆர் சஹனா ஆகியோரின் பாட்டு இடம்பெறும். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். காஞ்சிபுரம் எஸ் மதனகோபால் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வினோத்குமார் நாராயணசுவாமி அவர்கள் தவில். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் கிராமப்புற வீடுகளுக்கு குழாய் மூலம் பாதுகாப்பான குடிநீர் வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம், தூய்மை பாரதம், உன்னத பாரதம் சித்திரம், எழுதியவர் வி நந்தினி, அமைப்பு சுப்புலட்சுமி ஆதிகேசவன். 2:15 திரைகாணம். 2:55 வானிலை. 5:30 திரைகாணம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரையிசை. 6:40 மனதில் நின்றவை. 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள். 7:00 திரைகாணம். 7:10 கன்னியாகுமரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் வி குமார். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி மா சாகுபடி அனுபவங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பாப்பரம்பாக்கம் கே காந்தி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து வெளிநாட்டிற்கு ஏற்றுமதியாகும் மீன் மற்றும் மீன் உணவுப் பொருட்கள் தரக்கட்டுப்பாடு. தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் பார்த்திபன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். 8:05 திரைகாணம். 8:45 சைலன்ஸ் அண்ட் சிம்பனி ஆங்கில நிகழ்ச்சியின் முதல் பகுதி இடம்பெறும். லாஸ் ஏஞ்சல்ஸை சேர்ந்த ஒலி வடிவமைப்பாளர் சஞ்சீவி ஈஸ்வர் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் எம் ராஜராஜேஸ்வரி. 9:15 திரைகாணம். 10:00 அகில பாரத இசை, அர்ச்சனா ஜி உபாத்யாயா அவர்களின் பாட்டு இடம்பெறும். இந்நிகழ்ச்சிகள் யாவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று ஒளிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு ஆகும். இனி 101.4 எஃப்எம் ரெயின்போவில் காலை 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 கிரிக்கெட் பற்றிய நிகழ்ச்சி இடம்பெறும். 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் கிராமப்புற வீடுகளுக்கு குழாய் மூலம் பாதுகாப்பான குடிநீர் வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள். அதனைத் தொடர்ந்து இளைஞர் உலகம், ஜெயிக்கலாம் வாங்க போட்டித் தேர்வுகளுக்கான தொடர் நிகழ்ச்சி. கல்வியாளரும் போட்டித் தேர்வுக்கான ஆலோசகருமான எம் சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி இடம்பெறும். 1:00 இலக்கியம் பேசுவோம் மனதை மயக்கும் மணிமேகலை நிறைவு பகுதி. சிறப்பு விருந்தினர் முனைவர் த டான்ஸ்டோனி அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன். 2:00 ஆளுமை சிறக்க தொடர் நிகழ்ச்சி. சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள், தொடர்ந்து ரெயின்போ மெலோடிஸ். 3:02 அறிவோம் ரசிப்போம். இனி 100.1 எஃப்எம் கோல்டில் இன்று பிற்பகல் 1:10 ஸ்ரீ தியாகராஜரின் சப்தவிடங்க ஸ்தலங்கள் இசைப்பேருரை நிகழ்த்தியுள்ளவர் கௌரி ராஜகோபால் அவர்கள். 3:00 கன்னட நிகழ்ச்சி. 5:00 அரங்கிசையில் லக்ஷ்மி அனந்தகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். எஸ் கேதார் விக்னேஷ் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 7:10 25 ஆண்டுகள் பொதுப்பணி டெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி.

பத்திரிகை ஏமாற்றாதே ஏமாறாதே நாடகம் எழுதியவர் கே கீதா குமாரி அவர்கள். நடித்துள்ளவர்கள் நாஞ்சில் நளினி, ஜான்சிராணி, கே சுஜாதா, ஆர் தங்கராஜ், கே நேதாஜி ஆகியோர். அமைப்பு சங்கர்ஜி. இனி 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஒளிச்சித்திரம் ஏவிஎம்மின் பேரழகன் திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். நடித்துள்ளவர்கள் சூர்யா, ஜோதிகா, விவேக், மனோரமா, மாளவிகா ஆகியோருடன் பலர். இசை யுவன் சங்கர் ராஜா, இயக்கம் சசிசங்கர், வானொலி வடிவம் டி மோகன். மாலை 6 மணிக்கு பக்தி மாலையில் திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் சிறுபுலியூர் அருள்மிகு கோபால சமுத்திர பெருமாள் கோவில் சித்திரம். 8 மணிக்கு எனக்குள் நான் தேடலின் பகிர்வில் தெவிட்டா பதிவுகளோடு சுற்றுச்சூழல் ஆர்வலர் நிமல் ராகவன் அவர்களுடன் நேர்முகம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: The ruling Tamilaga Vetri Karagam TVK has won two assembly by-polls in Tamil Nadu. In Puducherry, the ruling All India NR Congress AINRC has retained the Tattanchavadi assembly seat. Meanwhile, in Assam, BJP candidate Devashish Sharma won the Nagaon Lok Sabha by-election, defeating his nearest rival, All India United Democratic Front Chief Badruddin Ajmal, by over 1,42,000 votes. Congress candidate Sibomani Bora finished third. In men's cricket, West Indies defeated India by 6 wickets in the second T20 International in Ranchi last night, levelling the 5-match series to 1-1. Chasing a target of 250 runs, West Indies overhauled the score, posting 250 runs for the loss of 4 wickets in 18.3 overs, winning the match with 9 balls to spare. Captain Shai Hope led from the front with a magnificent 102 of 45 balls, while Sherfane Rutherford's 84 of 37 set the chase alight. And that is the end of this news bulletin.
1: அடுத்தறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.
3: நம்பி அகப்பொருள். இந்நூல் நார்கவிராச நம்பி என்பவரால் இயற்றப்பட்டது. 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவரது சமயம் சமணம். சோழ நாட்டில் வாழ்ந்தவர். ஆசுகவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி முதலான கவிகளை பாடுவதில் வல்லவர். நம்பி அகப்பொருள் ஒரு சார்பு நூலாகும். அகப்பொருள் இலக்கணம் கொண்டது. இதில் 252 நூற்பாக்கள் உள்ளன மற்றும் 5 பிரிவுகளை உடையது. இந்நூலுக்கு இலக்கியமாக தஞ்சைவாணன் கோவை பொய்யாமொழி புலவர் என்பவரால் பாடப்பட்டது. இதில் 3 இயல்கள் மற்றும் 33 பிரிவுகள் உடையது. மொத்தம் 425 பாடல்கள் உள்ளன. மாறை நாட்டை ஆண்ட சிற்றரசர் சந்திரவாணன் என்பவரை பாட்டுடை தலைவராக கொண்டு இயற்றப்பட்டது. இதில் கைக்கிளை உடையதை ஒருதலை காமம் என்பர், 5 தினை உடையதை அன்புடை காமம் என்பர். பெருந்தினை என்பது பொருந்தா காமமாகும். 5 தினைக்கு உரிய பொருள் முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்பனவாகும். இயற்கை புணர்ச்சியின் இலக்கணம் என்பது ஒத்த தலைவனும் தலைவியும் எதிர்பாராமல் சந்திப்பது இயற்கை புணர்ச்சி ஆகும். இதனை தெய்வ புணர்ச்சி என்பர். பிரிவின் வகையாக ஒரு வழித்தனத்தல், வரைவிடை வைத்து பொருள் வயில் பிரிவதாகும். இடந்தலைப்பாடு என்பது தலைவியை முதல் நாள் சந்தித்த இடத்தில் உதவி செய்த தெய்வம் மீண்டும் அதே தெய்வம் உதவும் என எண்ணி வந்து அவளை சந்தித்து மகிழ்வதாகும். தலைவி தன் எண்ணங்களை நேரடியாக அன்னையிடம் கூறாமல் அல்லது வீட்டில் உள்ள மற்ற பெரியவரிடமோ முறையிடக்கூடாது. தன் தோழியிடம் மட்டுமே வெளிப்படுத்துவாள். தோழி செவிலித்தாயிடமும், செவிலித்தாய் நற்றாயிடமும், நற்றாய் இல்லத்தில் உள்ளோரிடமும் முறையிடுவர். இதனை அறத்துடன் நிற்றல் என்பர். அடுத்து உடன்போக்கு என்பது தலைவன் தலைவி இருவரும் அயலார் அறியாவண்ணம் ஊரை விட்டு ஓடிப்போதலை குறிக்கும். காலப்போக்கில் இதனை ஊடுகாலி என்பர். கற்பில் பரத்தியல் பிரிவாகிய ஊடல் கொள்ளும் தலைவியை ஊடல் தீர்க்கும் வாயில்களாக பாணன் முதலானோர் அடங்குவர். அகப்பொருள் மரபாக கைக்கிளை, 5 தினை, பெருந்தினை கொள்ளப்படும். களவொழுக்கத்தின் கைக்கிளை மற்றும் இயற்கை புணர்ச்சி மற்றும் வன்முறையில் பிரிவு, பிரிவழி களங்கள், இடந்தலைப்பாடு, பாங்கர் கூட்டம், பாங்கியர் கூட்டம், வரைவு கடாதல், ஒருவழிதனத்தல், வரைவு இடைமறித்து ஒரு பொருள் பிரிதல் முதலானவை விளக்கப்பட்டுள்ளன. கற்பொழுக்கத்தில் இல்வாழ்க்கை, கற்பிற்பிரிவு, ஊடலுக்கு உரிய கிளைவிகள் முதலியன இடம்பெற்றுள்ளன. நம்பி அகப்பொருளுக்கு முதல் நூலாக தொல்காப்பியம் பொருளதிகாரத்தில் இடம்பெறும் அகத்தினியல், களவியல், கற்பியல் போன்றவை மூல நூல்களாகும். புறம் என்றால் பகிர்ந்து கொள்ளக்கூடியது, அகம் என்றால் பகிர்ந்து கொள்ள இயலாதது என்பர். நம்பி அகப்பொருள் விரிவாகவும் எளிமையாகவும் இனிமையும் நிறைந்தது. அக்கால வாழ்வியலை

0: தெள்ள தெளிவாகவும் சிறப்பாகவும் எடுத்துரைக்க வல்லது. தொல்காப்பியம் குறிப்பிடும் எண்வகை மனங்களில் ஐந்தாவது மனமாக கொள்ளப்படும் கந்தர்வம் என்பதோடு தொடர்புடையது. இதனை யாழோர் கூட்டம் என்பர். அதாவது ஒத்த தலைவனும் ஒத்த தலைவியும் கொடுதலும் அடுதலும் இன்றி தாமே இயற்கை வழியில் தெய்வ சங்கல்பத்தால் நிகழும் சந்திப்பு மற்றும் புணர்ச்சியை குறித்து நிற்பதாகும். இதில் ஒத்த என்றால் வயது, மனது, உடல்நிலை மற்றும் பிறவை அனைத்தும் இருவருக்கும் ஒத்து இருத்தலை குறித்து நிற்பதாகும். இயற்கை வழி என்றால் எதிர்பாராமல் சந்திக்கும் தெய்வ செயலாகும். இதில் தலைவன் தலைவி ஒருபோதும் சுட்டக்கூடாது. அப்படி சுட்டினால் அது புறமாகிவிடும். அதாவது அகம் பொதுவானது. தொல்காப்பியர் மக்கள் முதலிய அகநைந்தினியும் சுட்டி ஒருவர் பெயர் கொலைப்பெறார் என்பதன் மூலம் இதன் இலக்கணம் தெளிவாக வரையறை செய்யப்பட்டுள்ளது.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:15. இறைவனை பாமாலையால் வழிபடும் நேரம் இது. வழிபாட்டிற்கான நேரம். முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்கலாம்.

0: நிறைவு பெற்றது வழிபாடு. அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. ஆகாஷவாணி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 23 நாள் சனிக்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: திருவள்ளூர் மாவட்ட விவசாயிகளே, நடப்பு ஆண்டில் வழக்கமாக பெய்ய வேண்டிய மழை அளவில் சுமார் 55% குறைவாக கிடைக்க பெற்றமையாலும் எல்நினோ என்ற காலநிலை பாதிப்பிலிருந்து தற்போது உள்ள நெல், கரும்பு, நிலக்கடலை மற்றும் பயர் வகை பயிர்களை பாதுகாக்கவும் வரும் பருவங்களில் கடைபிடிக்கப்பட வேண்டிய முன்னேற்பாடுகளாக நம் மாவட்டத்தில் ஒரு சில முன்னெச்சரிக்கைகளை கடைபிடிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பொதுவாக கிடைக்கப்பெறும் மழையினை நன்கு பயன்படுத்திக் கொள்ள ஏதுவாகவும், நீரை சேமிக்கவும், ஏரி மற்றும் குளங்களை உடன் தூர்வாருதல் வேண்டும். விவசாய நிலங்களில் பண்ணை குட்டைகளை அமைத்து மழை நீரை சேமிக்கலாம். வறட்சியை தாங்கி வளரக்கூடிய நெல் ரகம் TKM 15 தேர்வு செய்து டிசம்பர் வரை பயிரிடலாம். விதைகளை கடினப்படுத்த பொட்டாசியம் குளோரைடு லிட்டருக்கு 1 கிலோ என்ற அளவில் கலந்த கரைசலில் நெல் விதையை 16 மணி நேரம் ஊற வைத்து ஊரிய விதைகளை வடிகட்டி நிழலில் பரப்பி விதைப்பதற்கு முந்தைய இயல்பான ஈரப்பதம் வரும் வரை உலர்த்தி விதைக்க வேண்டும். இதனால் விதைகளின் முளைப்பு திறன் அதிகரிக்கிறது. வறட்சியான நீர் பற்றாக்குறை காலநிலையிலும் நாற்றுகள் வேர் பிடித்து நன்கு வளரும். வளர்ச்சி பருவத்தில் 1% பிங்க் நிற பாக்டீரியம் அல்லது 1% DAP அதனுடன் 1% பொட்டாசியம் குளோரைடு கரைசலை தெளிக்கலாம். காய்ச்சலும் பாய்ச்சலுமாக 2 இன்ச் உயரத்திற்கு நீர் கட்டுதல் வேண்டும். முக்கிய பருவங்களான வளர்ச்சி பருவம், கதிர் உருவாகும் பருவம் மற்றும் மணி பிடிக்கும் பருவத்தில் கட்டாயமாக நீர் பாய்ச்ச வேண்டும். ஒருங்கிணைந்த களை மேலாண்மையை கடைபிடிக்க வேண்டும். பூக்கும் தருணத்தில் பூக்கும் திறனை அதிகரிக்கவும், கதிர் மணி வெளிவரும் தருணத்தில் மகசூலை அதிகரிக்கவும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் உருவாக்கப்பட்ட பேடி ப்ளூம் என்ற பயிர் ஊக்கியை 6 கிலோ என்ற அளவில் 10 நாட்கள் இடைவெளியில் தெளிக்கலாம். அல்லது 1% யூரியா அதனுடன் 2% DAP மற்றும் 1% பொட்டாசியம் குளோரைடு கரைசலை கதிர் பிடிக்கும் பருவத்தில் 10 நாட்கள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும். சமச்சீர் உரமிடுதலை கடைபிடிக்கவும். மேலுரத்தினை 3 தவணைகளில் 25 கிலோ தழைச்சத்துடன் 12.5 கிலோ சாம்பல் சத்து உரத்தினை நட்ட 22 முதல் 25, 40 முதல் 45 மற்றும் 65வது நாட்களில் இட வேண்டும். மண் நீர் பிடிப்பு திறனை மேம்படுத்த தொழு உரமிடுதல் வேண்டும். வயல் வரப்புகளை நன்கு பலப்படுத்தி வெடிப்புகள் இல்லாமல் பூசி வர நீர் கசிவு இழப்பினை தவிர்க்கலாம். அதிக தழைச்சத்து உரமிடுதலை தவிர்த்து பூச்சி நோய் கண்காணிப்பு செய்ய வேண்டும். இவ்வாறு திருவள்ளூர் மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் அறிவிக்கின்றார். எண்ணெய் வித்துக்கள் சாகுபடி செய்யும் விவசாயிகளின் கவனத்திற்கு மத்திய அரசாங்கம் எண்ணெய் வித்துக்கள் விவசாயி நண்பன் என்ற செயலியை உருவாக்கியிருக்கிறது. எண்ணெய் வித்துக்கள் சாகுபடி குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? ஆயில் சீட்ஸ் கிசான் மித்ரா என்ற செயலியை பயன்படுத்துங்கள். இந்த செயலி விவசாயிகளுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுகிறது. நீடித்த நிலையான எண்ணெய் வித்துக்கள் சாகுபடி முறைகள், பயிர் மேலாண்மை, புத்திசாலித்தனமான சாகுபடி நுட்பங்கள் பற்றி அறிந்து கொள்ள இந்த செயலியை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஹைதராபாத்தில் உள்ள ICARன் இந்திய எண்ணெய் வித்துக்கள் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஒரு புதிய முயற்சிதான் இந்த செயலி. நமது மொழியிலேயே தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ளலாம். எண்ணெய் வித்து பயிர்களுக்கான வழிகாட்டுதல் முழுமையாக இருக்கும். 24 மணி நேரமும் இந்த செயலியை அணுகலாம். இது பற்றி மேலும் அறிய உடனடியாக வாட்ஸ்அப் செய்யுங்கள். 4024598180. வாட்ஸ்அப் எண்ணை மீண்டும் அறிவிக்கிறோம். 4024598180.

0: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்.
1: நான் வந்து ஒரு மா விவசாயி, மா அறுவடை முடிஞ்ச உடனே வந்து ஃபஸ்ட்டு ஏர் ஓட்டுருவோம் சார், கவாத்து பண்ணுவோம் சார், காஞ்சி போன கலைங்க அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு முறை ஏர் ஓட்டுருவோம் சார். இதெல்லாம் பண்ணும்போது அவ்வளோ அட்வைஸ் நம்மளுக்கு ஈல்டு அதிகமாக வரும் சார்.
0: மா சாகுபடி அனுபவங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பாப்பரம்பாக்கம் கே காந்தி அவர்களுடன் நேர்முகம் தொடர்ந்து.
2: மீனில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது, வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடிய உபபொருட்கள் வந்து மீனில் டச் ஆகக்கூடாது. இதை மனதில் வைத்து வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதியாகக்கூடிய அனைத்து மீன்களுமே பாதுகாக்கலாம்.
0: வெளிநாட்டிற்கு ஏற்றுமதியாகும் மீன் மற்றும் மீன் உணவுப் பொருட்கள் தரக்கட்டுப்பாடு குறித்து தூத்துக்குடி மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பார்த்தீபன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள். உழவர்களே, நீங்கள் பயிர் சாகுபடி செய்கிறீர்கள், அதிலிருந்து விளைச்சலும் கிடைக்கிறது. விளைச்சல் போக பயிர்களில் இருந்து பயிர் கழிவுகள் கிடைக்கின்றன. அவற்றை கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்துகிறோம். ஆனால் பல இடங்களில் இந்த பயிர் கழிவுகளை விவசாயிகள் தீ வைத்து எரிப்பதாக அறிகிறோம். குறிப்பாக நெல் சாகுபடி செய்யக்கூடிய வயல்களிலும் கரும்பு சாகுபடி செய்யக்கூடிய வயல்களிலும் கழிவுகளை தீ வைத்து எரிக்கிறார்கள். இதனால் சுற்றுப்புற சூழலுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது. மனித உயிர் உட்பட அனைத்து உயிரினங்களுக்கும் பேராபத்து ஏற்படுகிறது. இப்படி தீ வைத்து கொளுத்துவதால் காற்று மாசுபாடு ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் மண்வளம் குறைகிறது, பசுமை இல்ல வாயுக்கள் அதிகரிக்கின்றன, காலநிலை மாற்றம், உடல்நிலையில் மாறுபாடு, பல்லுயிர் பெருக்கம் மற்றும் நீடித்த நிலையான வேளாண்மையில் மாறுபாடு ஆகியவை ஏற்படுகின்றன. எனவே விவசாயிகள் பயிர் சாகுபடி செய்து அதில் கிடைக்கும் விளைச்சலை பணமாக்குகிறோம். அதே போல கழிவுகளையும் பணமாக்கலாம், அல்லது கழிவுகளை மக்க வைத்து உரமாக்கலாம், அல்லது கால்நடைகளுக்கு தீவனமாக கொடுக்கலாம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நமக்கும் பங்கு இருக்கிறது என்பதை அனைவரும் நினைவில் கொள்வோம், சிந்தித்து செயல்படுவோம். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். தமிழ்நாட்டில் முக்கிய பருவமழை காலமான வடகிழக்கு பருவமழையானது புயல்கள், தொடர் மழை மற்றும் வெள்ளம் ஆகியவற்றை ஏற்படுத்தக்கூடியது. எனவே கால்நடைகளை பராமரிப்பதற்கு கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது. இந்த ஆண்டு எல்நினோ தாக்கத்தில் இருப்பதால் மேலும் கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது. பருவமழைக்கு முன் கால்நடை வளர்ப்போர் எப்படி தயார் நிலையில் இருக்க வேண்டும்? மழைக்காலங்களில் கால்நடைகளை மேடான இடத்தில் உள்ள தொழுவம் கட்டுத்தரைகளில் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்து மேடான இடங்களில் பராமரிக்க வேண்டும். தாழ்நிலை கொட்டகைகளை கூடுதல் மண் அடித்து தரையை உயர்த்தி மழைநீர், சாணம், சேறு போன்றவை தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். கொட்டகையின் கூரையில் ஓட்டைகள், விரிசல்கள் ஏதாவது இருந்தால் அவற்றை சரி செய்ய வேண்டும். போதுமான காற்றோட்டம் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். அதே சமயம் புயல் காற்றுகளில் கூரை மற்றும் கொட்டகை சேதமடையாமல் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். கடும் குளிர்காலங்களில் குளிரிலிருந்து கால்நடைகளை பாதுகாக்க வேண்டும். மழைநீர் சாரல் நேரடியாக கால்நடைகளின் மேல் படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். மின் வசதி இருப்பின் வெளிச்சம் கிடைக்க ஏற்பாடு செய்யுங்கள். மழைக்காலங்களில் மின் வசதி இல்லை என்றால் மாற்று ஏற்பாடு செய்து அவசர காலங்களில் வெளிச்சம் பெறுவதற்கு டார்ச் லைட், பேட்டரியில் இயங்கும் விளக்குகளை தயார் செய்து வைக்க வேண்டும். தொழுவம் அல்லது கொட்டகையை சுற்றி மழைநீர் வடிகால் அமைத்து மழைநீர் உடனடியாக வெளியேறும்படி செய்ய வேண்டும். அடிக்கடி ப்ளீச்சிங் பவுடர் போன்ற கிருமி நாசினிகளை உபயோகித்து வருவது நல்லது. கொசுக்கள், பூச்சிகள், சிறு ஊர்வன போன்றவை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பொதுவான ஆலோசனைகள். அவசர கால தொடர்பு எண்கள், கால்நடை மருத்துவர், தீயணைப்புத்துறை, கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர் எண்களை வைத்திருக்க வேண்டும். கால்நடை காப்பீடு செய்து அந்த ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். மேலும் தகவல்கள் பெற விரும்பினால் தங்களது மாவட்டத்திலோ அருகிலோ உள்ள கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையங்களை அணுகி ஆலோசனை பெற்று பயன்பெற கேட்டுக்கொள்கிறோம். இது சென்னை கால்நடை பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
3: உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள். இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி மா சாகுபடி அனுபவங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பாப்பரம்பாக்கம் கே

0: காந்தி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து வெளிநாட்டிற்கு ஏற்றுமதியாகும் மீன் மற்றும் மீன் உணவுப் பொருட்கள் தரக்கட்டுப்பாடு குறித்து தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் பார்த்திபன் அவர்களுடன் நேர்முகமும் கேட்கலாம். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவையும் இடம்பெறும். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் நல்லாட்சிக்கு மக்கள் அளித்த அங்கீகாரமாக இடைத்தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு என்பது ஆயுதப்படையின் பலத்தால் மட்டுமல்ல, பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைவதிலும் அமைந்துள்ளது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் மருத்துவ சேவை அற்ற இளம் மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி நதிநீர் பங்கீட்டு அளவை மறு ஆய்வு செய்யக்கோரும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மாநில அரசை திமுக கேட்டுக் கொண்டுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் நல்லாட்சிக்கு மக்கள் அளித்த அங்கீகாரமாக இடைத்தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அசாம் நாகோன் மக்களவை தொகுதி இடைத்தேர்தல் மற்றும் மேற்குவங்க மாநிலம் நந்திகிராம், ரஜினகர், புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பிஜேபி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டி அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். பிஜேபி தொண்டர்களின் அயராத பணி காரணமாக இந்த வெற்றி கிடைத்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் அளித்துள்ள இந்த தீர்ப்பு நாட்டு மக்களின் நலன்களுக்கு மேலும் வலுவாக செயல்பட்டு அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்ற அரசுக்கு கூடுதல் உத்வேகம் அளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு என்பது ஆயுதப்படையின் பலத்தால் மட்டுமல்ல, பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைவதில் அமைந்துள்ளது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தில்லியில் நேற்று நடைபெற்ற பாதுகாப்பு தளவாட உற்பத்தியாளர் சங்கத்தின் விழாவில் கலந்து கொண்டு பேசுகையில் இதனை தெரிவித்த அவர், மேம்படுத்தப்பட்ட ராணுவ தளவாடங்களின் நம்பகமான ஏற்றுமதியாளராக இந்தியா உருவெடுத்து வருகிறது என்று கூறினார். கடந்த நிதியாண்டில் நாட்டின் பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி முந்தைய நிதியாண்டை காட்டிலும் 60% அதிகம் என்றும், சாதனை அளவாக 38,424 கோடி ரூபாயை எட்டியுள்ளது என்று அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதியில் பொதுத்துறை நிறுவனங்களின் பங்கு 55% என்றும், அதற்கு நிகராக தனியார் துறையினரும் பங்காற்றியுள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். கிராமப்புறங்களில் மருத்துவ சேவையாற்ற இளம் மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். மாமல்லபுரத்தில் நேற்று நடைபெற்ற பல் மருத்துவம் தொடர்பான சர்வதேச மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாடு முழுவதும் 400,000 பல் மருத்துவர்கள் உள்ள போதிலும் கோடிக்கணக்கான மக்களின் சுகாதார சேவையை நிறைவு செய்ய இந்த எண்ணிக்கை போதாது என்று கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது பொருளாதார வளர்ச்சி என்பதோடு மட்டுமல்லாமல் அனைத்து மக்களுக்கும் அடிப்படை மருத்துவ வசதிகள் கிடைப்பதையும் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். நகர்ப்புற மக்களுக்கு பல்வேறு மருத்துவ வசதிகள் கிடைத்தாலும் தொலைதூரத்தில் உள்ள கிராமப்புற மக்களுக்கு பல், கண் உட்பட பல்வேறு உறுப்புகளுக்கான சிகிச்சைகள் இன்னும் கிடைக்கவில்லை என்றும், இளம் மருத்துவ மாணவர்கள் ஊரக பகுதிகளில் பணியாற்ற தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டார். காவிரி நதிநீர் பங்கீட்டு அளவை மறு ஆய்வு செய்யக்கோரும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மாநில அரசை திமுக கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில், காவிரி நதிநீர் பங்கீட்டு அளவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியுள்ளார். காவிரி ஆறு தமிழ்நாட்டின் டெல்டா பகுதிகளுக்கு உயிர் நாடியாக உள்ளது என்றும், லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரமும் வேளாண் பொருளாதாரமும் இதில் அடங்கியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தின் நலனை பாதுகாக்கும் வகையில் மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை

0: பாடங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: நாடு முழுவதும் ரயில் நிலையங்கள் பல்வேறு வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் ரயில் நிலையம் 36 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: 75ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை நினைவு கூறும் வகையில் பாரத பிரதமர் அறிவித்த அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழ் நாமக்கல் ரயில் நிலையம் உட்பட நாடு முழுவதும் 1275 ரயில் நிலையங்கள் புதுப்பிக்கும் பணிகள் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றன. நாமக்கல் ரயில் நிலையத்தை பொறுத்தவரை 12 கோடி ரூபாய் மதிப்பில் தொடங்கப்பட்ட அமிர்த் பாரத் ரயில்வே நிலைய மேம்பாட்டு பணிகள் 36 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டு தற்போது இந்த ரயில் நிலையம் நவீனமயமாக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் நிலையத்தில் நடைமேடைகள், மின் தூக்கி, நடைமேடைகளுக்கு பயணிகள் சென்று வர இரும்பு பாலம், ரயில் வருவதை அறிவிக்கும் டிஜிட்டல் பலகை, நவீனமயமாக்கப்பட்ட குடிநீர் கழிவறை வசதிகள், விருந்தினர்கள் பயணிகள் அறைகள், பயணச்சீட்டு வழங்கும் மையம், உணவுப் பொருட்கள் விற்பனை அங்காடிகள், வாகனங்கள் நிறுத்தும் இடங்கள், இரவில் ஜொலிக்கும் வண்ண விளக்குகள், உயர்கோபுர விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. பயணிகள் வசதிக்காக அரசு, தனியார் பேருந்துகள், உணவகங்கள் ஆகிய சேவைகள் விரிவுபடுத்தப்படும் என்றும் ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நவீனமயமாக்கப்பட்ட வசதிகள் நாமக்கல் ரயில் நிலையத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதை இப்பகுதி பொதுமக்கள் பெரிதும் வரவேற்றுள்ளனர். நாமக்கல் அமிர்த பாரத ரயில் நிலையத்திலிருந்து எஸ் கண்ணன்.
1: ரயில் நிலையத்தில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று பயணி ஒருவர் தெரிவித்தார்.
3: முன்னாடி வந்து அடிப்படை வசதிகள் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு நாமக்கல் ரயில் நிலையத்தில். இப்போ வந்து அமிர்த் பாரத் திட்டம் மூலமாக நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மூணு பிளாட்ஃபார்ம் 1, 2, 3 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஷெல்டர் போட்டிருக்காங்க, ஃபேன் கொடுத்துருக்காங்க, ப்ராப்பர் லைட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசஞ்சர் இறங்குறாங்க நாமக்கல் ரயில் நிலையத்தில் அப்படின்னா எங்கே போகணுங்கிறதுக்கான ப்ராப்பர் சைன் போர்டு இப்போ எல்லா பக்கமும் வச்சுட்டாங்க. அந்த போர்டை பார்த்துட்டு அங்கே போய் நின்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கோச் கட்ட அங்கே வந்துருது, மக்கள் வந்து ஈஸியாக ஏற முடியுது. எங்களை மாதிரி அடிக்கடி டிராவல் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கு.
1: மின்சாரம் தாக்கி உயிரிழந்த விவசாயிக்கு 14,50,000 ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் கடந்த 2021ஆம் ஆண்டு வயலுக்கு சென்றபோது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். மின் வாரியத்தின் அலட்சியம் காரணமாகவே அவர் உயிரிழந்ததாக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டது. தமிழ்நாட்டில் கோழிப்பண்ணைகள் சுகாதாரமான முறையில் பராமரிக்கப்படுவதால் நோய் தொற்று ஏற்படுவது தவிர்க்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு கோழிப்பண்ணையாளர்கள் சங்கத்தின் தலைவர் திரு சிங்கராஜ் தெரிவித்துள்ளார். உலக முட்டை தினத்தை முன்னிட்டு நாமக்கல்லில் பொதுமக்களுக்கு வேக வைத்த முட்டைகளை வழங்கி பேசிய அவர், ஊட்டச்சத்து நிறைந்த முட்டையின் தனிநபர் நுகர்வு ஆண்டுக்கு சராசரியாக 70 முதல் 80 என்ற எண்ணிக்கையில் இருந்ததாகவும் தற்போது 110 அது உயர்ந்துள்ளதாகவும் கூறினார். நாமக்கல் மாவட்டத்திலிருந்து அதிக அளவில் முட்டைகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதால் தமிழக கோழிப்பண்ணைகள் நாட்டுக்கு முன் மாதிரியாக உள்ளதாகவும் ஏற்றுமதிக்கு அதிக பங்களிப்பை வழங்குவதாகவும் திரு சிங்கராஜ் தெரிவித்தார். துர்கா பூஜையை முன்னிட்டு மேற்குவங்க மாநிலம் ஷாலிமரிலிருந்து சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திற்கு இம்மாதம் 15 மற்றும் 22ஆம் தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து இம்மாதம் 17 மற்றும் 24ஆம் தேதிகளில் ஷாலிமர் ரயில் நிலையத்திற்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில்களுக்கான முன்பதிவு இன்று காலை தொடங்குகிறது. இருவரி செய்திகள். டீசல் விநியோகம் தொடர்பாக ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளை அமெரிக்கா சற்று தளர்த்திக் கொண்டிருப்பது சரியான நடவடிக்கை அல்ல என்று யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் கிஸ்துவார் பகுதியில் கடந்த பிப்ரவரி மாதம் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் தொடர்பான வழக்கில் தேசிய புலனாய்வு முகமை ஜம்மு சிறப்பு நீதிமன்றத்தில் நேற்று குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. பஞ்சாபில் தயாரிக்கப்பட்டுள்ள வந்தே பாரத் ரயில் மதுரா நகுதா வழித்தடத்தில் மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டது. கடல் ஆமைகளை முறையாக கண்காணித்து கடல் பகுதியில் விடுவித்தல் தொடர்பான செயல்பாட்டு நடைமுறைகள் அடங்கிய புத்தகத்தை சென்னையில் நேற்று வனத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தை அடுத்த சிறுவாடி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு நேற்று ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ சேவைகளை கேட்டறிந்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முன்னாள் படைவீரர்கள் வழங்கும் கோரிக்கை மனுக்கள் மீது அதிகாரிகள் குறித்த காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தியுள்ளார். தேர்தல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மாவட்ட அளவிலான தேர்தல் கல்வி அறிவு குழுவின் கூட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆட்சியர் திருமதி கவிதா தலைமையில் நேற்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சி ரிப்பன் கட்டிட வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த தொலைநோக்கி வாயிலாக சனிக்கோளை பள்ளி மாணவர்கள் கண்டுகளித்தனர். நுண்கீரை சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டல் தொடர்பான பயிற்சி சென்னையில் வரும் 21ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறவுள்ளதாக தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. கோவாவில் இப்போட்டி 7:30 மணிக்கு தொடங்க உள்ளது. மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில்

0: பெங்களூரு அணி தில்லி அணியை எதிர்த்து விளையாட உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் நல்லாட்சிக்கு மக்கள் அளித்த அங்கீகாரமாக இடைத்தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு என்பது ஆயுதப்படையின் பலத்தால் மட்டுமல்ல, பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைவதிலும் அமைந்துள்ளது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் மருத்துவ சேவையாற்ற இளம் மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி நதிநீர் பங்கீட்டு அளவை மறு ஆய்வு செய்யக்கோரும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மாநில அரசை திமுக கேட்டுக் கொண்டுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேர்வு இப்பொழுது 6:55. ஆகாஷவாணி

0: பூமியின் பருவநிலையில் தொடர்ந்து மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட விளைவுகளின் காரணமாக வெப்பநிலை 1.5 டிகிரி வரை உயரலாம். அதாவது இந்த 10 ஆண்டுகளில் வெப்பநிலையின் உயர்வு 1800களில் கணக்கிடப்பட்டதை காட்டிலும் பெருமளவு உயர்வாக கருதப்படுகிறது. இதனால் தீவிர வெப்ப அலை, மழைப்பொழிவு, வறட்சி, பனிக்கட்டிகள் இழப்பு, கடல் வெப்ப உயர்வு, கடல் நீர்மட்ட உயர்வு போன்ற தீவிர பருவநிலை மாற்றம் ஏற்படும் என சூழல் விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். மக்களும் சூழல் அமைப்புகளும் இது பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என கூறியுள்ளனர். உலகளவில் நகர்ப்புறங்களில்தான் அதிக அளவு பசுமையில்ல வாயுக்கள் வெளியேற்றப்படுகின்றன. இதனால் அங்குதான் மிக முக்கியமான சூழல் நடவடிக்கை மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என சூழல் இயலாளர்கள் கருதுகின்றனர். ஆகவே உலகளவில் நாடுகள் ஒன்றிணைந்து புவி வெப்பமயமாதல் பிரச்சினையை சமாளிக்க புதுப்பிக்கவல்ல ஆற்றல் ஆதாரங்களை நாட வேண்டும் எனவும், தனி மனிதர்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து தங்களால் இயன்ற சூழலுக்கு உகந்த மாற்றங்களை செயல்படுத்த முன்வர வேண்டும் எனவும் ஐநா கேட்டுக்கொண்டுள்ளது. எரிபொருள் பயன்பாடு அதிக அளவில் உள்ளதாலும் குறைந்து வரும் காடுகளின் பரப்பினாலும் உலகில் பசுமையில்ல வாயுக்கள் அதிக பாதிப்பை ஏற்படுத்தி தீவிர விளைவுகளை உண்டாக்கி வருகிறது. இதனை எதிர்கொள்ள போதுமான நடவடிக்கைகள் உலக நாடுகளிடம் இல்லை எனவும் கவலை தெரிவித்துள்ளது. போர்க்கால அடிப்படையில் அனைத்து நாடுகளும் தங்களால் இயன்ற முயற்சிகளை மேற்கொண்டு ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என ஐநா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. சூழலறிவோம் பகுதியில் ஹெச் பத்மபிரியா அவர்கள் எழுதிய தகவல்கள் அறிந்தோம்.
1: இடம்பெற்றது சூழல் அறிவு.

இனி வானிலை. தமிழ்நாடு கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதுமில்லை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.5 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 85%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 34.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.4 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 88%. சென்னை நகருக்கும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலையாக 36

0: அடுத்த அறிவிப்பு பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 7 மணி.
1: ஆகாஷவாணி சுழல் விளக்கு. நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை சிறு குறு தொழில்துறை வளர்ச்சிக்கான நிதியம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
2: பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசின் தலைமை பொறுப்பேற்று 25 ஆண்டு காலம் நிறைவடைந்திருக்கிறது. உண்மையில் இது பொன்னெழுத்தில் பொறிக்கப்பட வேண்டிய வரலாற்று நிகழ்வு. இந்த 25 ஆண்டுகளில் இந்தியா எட்டியிருக்கும் வளர்ச்சி என்பது மிகவும் பெருமிதம் கொள்ளத்தக்கது. இந்த கொண்டாட்டத்திற்கு மத்தியில் மத்திய அரசு சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ஆகப்பெரிய நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் கொடுத்திருக்கிறது. சிறு நடுத்தர தொழிலகங்களுக்கான வளர்ச்சி சார்ந்த முதலீடுகளை திரட்டுவதுடன் உற்பத்தி, சேவைகள், தொழில்நுட்பம், புத்தாக்கத் துறைகள் மற்றும் உத்திசார் மதிப்பு சங்கிலியில் முன்னணி இந்திய நிறுவனங்களை உருவாக்கும் வகையில் 10,000 கோடியில் நிதியம் அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டது. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் எனப்படும் MSME துறை மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது. வேலைவாய்ப்பு உருவாக்கம், உற்பத்தி, ஏற்றுமதி, தொழில் முனைவு, புதுமை மற்றும் உள்ளூர் பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றில் இத்துறையின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. இந்தியாவின் தொழில் வளர்ச்சி நகரங்களை மட்டுமின்றி சிறிய நகரங்கள் மற்றும் கிராமப்புறங்களுக்கும் சென்றடைவதில் இந்த MSME நிறுவனங்கள் முக்கிய கருவியாக உள்ளன. 2.5 கோடி ரூபாய் முதலீட்டில் தொடங்கப்பட்டு ஆண்டுக்கு 10 கோடி வரை விற்றுமுதல் செய்யும் நிறுவனங்கள் குறு நிறுவனங்கள் என்றும், 25 கோடி வரை முதலீடு செய்து ஆண்டுக்கு 100 கோடி ரூபாய் வரை விற்றுமுதல் செய்யும் நிறுவனங்கள் சிறு நிறுவனங்கள் என்றும், 125 கோடி ரூபாய் அளவில் முதலீடு செய்து ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் வரை விற்றுமுதல் செய்யும் நிறுவனங்கள் நடுத்தர நிறுவனங்கள் என்றும் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. MSME அமைச்சகம் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களை வகைப்படுத்துவதற்காக உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற பதிவு முறையை உருவாக்கியிருக்கிறது. இந்த தளத்தில் ஒரு நிறுவனம் மைக்ரோ, ஸ்மால் அல்லது மீடியம் என்டர்பிரைஸ் என்பதை அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்து அதற்கான உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் சான்றிதழை பெற வேண்டும். இதுவரை முறைப்படுத்தப்படாத குறு நிறுவனங்களை முறையான பொருளாதார அமைப்புக்குள் கொண்டு வந்து குறிப்பாக வங்கி கடன் போன்ற பிரதானமான வாய்ப்புகளை பெற உதவுவதற்காக உத்யம் அசஸ் பிளாட்ஃபார்ம் தளமும் உருவாக்கப்பட்டுள்ளது. 2026 அக்டோபர் 7 நிலவரப்படி உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷனில் சுமார் 5.44 கோடி பதிவுகளும் உத்யம் அசஸ் பிளாட்ஃபார்மில் சுமார் 4.35 கோடி பதிவுகளும் நடந்துள்ளன. பொருளாதார ஆய்வறிக்கை மற்றும் மத்திய அரசின் சமீபத்திய தகவல்களின்படி நாட்டின் உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் 31% உற்பத்தி வெளியீட்டில் 35% இந்தியாவின் ஏற்றுமதியில் 49% MSME துறை பங்களிப்பு செய்து வருகிறது. குறிப்பாக வேளாண்மைக்கு அடுத்ததாக மிகப்பெரிய வேலைவாய்ப்பு உருவாக்கும் துறைகளில் MSME துறை முக்கிய இடம் வகிக்கிறது. கிராமங்கள், சிறு நகரங்கள் மற்றும் நகரங்களில் தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலம் பிராந்திய சமநிலையான வளர்ச்சிக்கும் இது உதவுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு MSME துறைக்காக பல்வேறு காலகட்டங்களில் கடன், வேலைவாய்ப்பு, தொழில்நுட்ப மேம்பாடு, சந்தை வாய்ப்பு, திறன் வளர்ப்பு மற்றும் தொழில் வளர்ச்சி ஆகியவற்றை மையமாக கொண்டு பல திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. புதிய குறு தொழில்களை தொடங்க கடனுடன் இணைந்த மானியம் வழங்குவதற்காக பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டம் கொண்டுவரப்பட்டது. இந்த திட்டத்தின்படி உற்பத்தி திட்டங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் வரையிலும், சேவை வணிக திட்டங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் வரையிலும் திட்ட செலவு அனுமதிக்கப்படுகிறது. குறு மற்றும் சிறு தொழில் நிறுவனங்களுக்கான கடன் உத்தரவாத நிதி திட்டத்தின் மூலம் குறு மற்றும் சிறு நிறுவனங்கள் வங்கி கடன் பெறும்போது போதுமான பிணையம் இல்லாத நிலையில் கடன் உத்தரவாத ஆதரவு வழங்கப்படுகிறது. இது MSME நிறுவனங்களின் கடன் அணுகலை எளிதாக்கும் முக்கியமான திட்டமாகும். சிறுதொழில் மற்றும் குறுதொழில் முனைவோருக்கு கடன் வசதி வழங்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட முத்ரா திட்டம் மூலம் 20 லட்சம் ரூபாய் வரையிலான கடன் வழங்கப்படுகிறது. பாரம்பரிய கைவினைஞர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டை, திறன்

0: பயிற்சி, கருவி ஊக்கத்தொகை மற்றும் கடன் ஆதரவு வழங்கும் PM விஸ்வகர்மா திட்டம், கோவிட் காலகட்டத்தில் பாதிக்கப்பட்ட MSME நிறுவனங்களுக்கு கூடுதல் கடன் கிடைக்க அரசு உத்தரவாதம் வழங்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம், வளர்ச்சி திறன் கொண்ட MSME நிறுவனங்களுக்கு ஈக்விட்டி ஆதரவு கிடைக்கச் செய்வதற்கான MSME ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அமைப்பு, பாரம்பரிய தொழில்கள் மற்றும் கைவினை தொழில்களை குழுமங்களாக அமைத்து அவற்றுக்கு தொழில்நுட்பம், உள்கட்டமைப்பு மற்றும் சந்தை ஆதரவு வழங்கும் பாரம்பரிய தொழில்களின் மறுமலர்ச்சிக்கான நிதி திட்டம், MSME நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்புகளை சந்தைப்படுத்தவும், கண்காட்சிகள் மற்றும் சந்தை வாய்ப்புகளில் பங்கேற்கவும் உதவும் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் சப்போர்ட் திட்டம், பட்டியல் சமூக தொழில் முனைவோரின் தொழில் வளர்ச்சி மற்றும் அரசு கொள்முதல் வாய்ப்புகளில் பங்கேற்பை மேம்படுத்தும் நோக்கத்துடன் கொண்டுவரப்பட்ட நேஷனல் SC ST ஹப் என இத்துறையின் முன்னேற்றத்திற்கும் மறுமலர்ச்சிக்கும் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் பல. அவற்றின் தொடர்ச்சியாக இப்போது 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான வளர்ச்சி நிதியம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த நிதி திட்டம் 2026-27 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. சிறு நடுத்தர நிறுவனங்கள் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும், புதிய தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்ளவும், தொழிற்சாலை மற்றும் உள்கட்டமைப்பை விரிவுபடுத்தவும், புதிய சந்தைகளுக்கு செல்லவும், ஏற்றுமதியை அதிகரிக்கவும், உலகளாவிய தரச்சங்கிலியில் இணையவும், அதிக அளவில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இந்த நிதியம் உதவும். மேலும் இந்த நிதியம் சிறு மற்றும் நடுத்தர உற்பத்தி நிறுவனங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் தரும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 2ம் நிலை மற்றும் 3ம் நிலை நகரங்களில் உள்ள தொழில் குழுமங்களில் செயல்படும் சிறு நடுத்தர நிறுவனங்கள் மீது இந்நிதியம் கூடுதல் கவனம் செலுத்தும். இதன் மூலம் பெருநகரங்களை மட்டுமே மையமாக கொண்ட தொழில் வளர்ச்சிக்கு பதிலாக சிறு நகரங்களிலும் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பை அதிகரிக்க முயற்சி மேற்கொள்ளப்படும். முந்தைய பல திட்டங்கள் MSME நிறுவனங்களுக்கு கடன் அல்லது கடன் உத்தரவாதம் வழங்குவதை மையமாக கொண்டிருந்தன. ஆனால் இந்த நிதியம் வளர்ச்சியடையக்கூடிய நிறுவனங்களுக்கு நீண்டகால முதலீட்டு மூலதனம் கிடைக்கச் செய்து அவற்றை சிறிய நிறுவனங்களிலிருந்து பெரிய போட்டித்திறன் கொண்ட இந்திய நிறுவனங்களாக வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த நிதியத்திற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது. மத்திய குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அமைச்சகம் மற்றும் நிதியமைச்சகம் ஒருங்கிணைந்து இந்த நிதியத்தை இயக்கும் என்று அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு பங்கு மூலதன ஆதரவை வழங்கும் நிதி ஏற்கனவே உள்ள நிலையில் அது பெரும்பாலும் குறு நிறுவனங்களின் நலன்களையே கவனத்தில் கொள்கிறது. எனவே சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான பங்கு மூலதன வளர்ச்சிக்கு அமைப்பு ரீதியில் உள்ள இடைவெளியை சரி செய்ய வேண்டியுள்ளது. அந்த அடிப்படையில் தற்போதைய கட்டமைப்பின் மூலம் மாற்று முதலீடு நிதியத்திற்கு 10,000 கோடி ரூபாய் வழங்கப்படும். உற்பத்தி துறையில் ஈடுபட்டுள்ள சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு இந்த நிதி செல்லும். 2ம் கட்ட 3ம் கட்ட நகரங்களில் உள்ள தொழிலகங்களிலும் முதலீடுகள் மேற்கொள்ளப்படும் என்பதால் சமநிலையான வளர்ச்சி உறுதி செய்யப்படும். நாட்டில் வேலைவாய்ப்புகள் உருவாக்கம், ஏற்றுமதி, உற்பத்திக்கு இந்த தொழிலகங்களின் பங்கு முக்கியமானது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பது குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவன துறைக்கு ஒரு பெரும் ஊக்கம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதத்தோடு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த நிதியம் என்பது அடுத்த தலைமுறை இந்திய தொழில் நிறுவன தலைவர்களை உருவாக்குவதை நோக்கிய ஒரு முக்கிய நடவடிக்கையாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் தொழில் முனைவோர் சூழல் அமைப்பை வலுப்படுத்துவதன் மூலமும் வளர்ச்சி நிலையில் உள்ள நிறுவனங்களுக்கான உள்நாட்டு மூலதன சந்தையை ஆழப்படுத்துவதன் மூலமும் உலக அளவில் போட்டியிடக்கூடிய ஒரு புதிய தலைமுறை நிறுவனங்களை உருவாக்குவதன் மூலமும் வளர்ச்சியடைந்த இந்தியா 2047 என்ற தொலைநோக்கு பார்வை விரிவடையும், விசாலமாகும். இந்த நிதியம் மூலம் அதற்கான ராஜபாட்டையை உருவாக்கி தந்திருக்கிறது மத்திய அரசு.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை சிறு குறு தொழில்துறை வளர்ச்சிக்கான நிதியம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
2: அடுத்தறிவிப்பு தொடர்கிறது. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசையில் சேலம் R. ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். பி. விட்டலரங்கன்.

0: அவர்கள் வயலின், கலிடைக்குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம்.
1: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
0: நேர்வு பொழுது 7:10. புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் இனி பருகலாம் தமிழமுதம்.
2: அமுதம் வழங்குகிறார் முனைவர் அரங்க மல்லிகா அவர்கள்.
3: பெரிய புராணம் பக்திக்கு வந்து நிறைய கதைகள் நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றனங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். நிறைய பேர் நீங்கள் படிப்பீங்க, நிறைய பேர் காலையில் அந்த பாடல் கேட்குற பழக்கம் கூட இருக்கும். சிவபுராணம்லாம் அப்படி தினமும் கேட்குற ஒரு பழக்கம் உண்டு பல பேருக்கு. அந்த வகையில் எரிபத்த நாயனாருடைய ஒரு கதை, அது என்ன அப்படின்னா, ஒரு முதியவர் பூக்கூடையில் மலர்களை பறித்து சிவனுக்கு சூடுவதற்காக எடுத்துக்கொண்டு அவர் வழியில் செல்லுகிறார். அப்படி வழியில் செல்லும் பொழுது பட்டத்து யானை அந்த வழியே வருகிறது. அப்படி வரக்கூடிய அந்த யானையானது இந்த வயதான முதியவர் கையில் இருக்கக்கூடிய அந்த பூக்கூடையை தட்டி விட்டு விடுகிறது. எதிர்பாராமல் அப்படி தும்பிக்கை ஆட்டி ஆட்டிட்டு போகும் பொழுது இப்போ அந்த தும்பிக்கை பட்டு அந்த மலர் கீழே சிந்தி இருக்கலாம், அந்த கூடை கீழே விழுந்திருக்கலாம், அந்த கிழவரும் கீழே விழுந்து விடுகிறார். அப்படி விழுந்த அந்த முதியவரை தூக்கி விடுகிறார் எரிபத்த நாயனார். இது வந்து ஒரு அடியவர், ஒரு வயதானவர் கீழே விழுவதனால் அவரை தூக்கி ஆசுவாசப்படுத்தக்கூடிய ஒரு செயலைத்தான் எரிபத்த நாயனார் செய்கிறார். அதோடு அவர் நிற்கலை, யானை ஒன்றும் வேண்டும் என்று அந்த முதியவரை கீழே தள்ளி பூக்கூடையை சிதறடிக்க செய்யவில்லை. ஆனாலும் கூட எரிபத்த நாயனாருக்கு என்ன கோபம் வருகிறது என்று சொன்னால், வயதானவர் சிவபெருமானுக்கு எடுத்து கொண்டு போகக்கூடிய இந்த மலர்களை இந்த பட்டத்து யானை தட்டிவிட்டதே. பொதுவாக பட்டத்து யானையை யாரும் பக்கத்தில் கூட நெருங்க மாட்டார்கள். அரசனுக்கு நிகராக அந்த யானை பார்க்கப்படக்கூடிய ஒரு மரபு இன்றைக்கும் உண்டு. யானையினாலே கொஞ்சம் உயர்வாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை உண்டு. அந்த அடிப்படையில் இந்த எரிபத்த நாயனார் பட்டத்து யானை என்றும் கருதாமல் யானையை தன்னுடைய மழுவால் வெட்டி விடுகிறார்ங்கிறதான் அந்த கதை. அதன் மூலமாக நமக்கு என்ன தெரியறதுன்னா, அந்த பக்தி தான் சிவனுக்கு அந்த முதியவர் காட்டக்கூடிய ஒரு பக்தி, அந்த முதியவரின் மீது ஏற்படக்கூடிய அந்த இரக்கம், அந்த இரக்கத்தின் காரணமாக மன்னனுடைய பட்டத்து யானையாக இருந்தாலும் செய்கிறது தப்பு அப்படின்னு சொன்னால் குற்றம், குற்றமே என்ற ஒரு இடத்திலிருந்து இந்த எரிபத்த நாயனார் தன்னுடைய பக்தியை காட்டுகிறார். அதை வந்து கவிஞர் முத்துக்குமார சுவாமி அவர்கள் ஒரு அற்புதமான பாடலில் இந்த கதையை அவர் சொல்லியிருக்கிறார். பாதகம் புரியும் கரம் அறிய வீழும் பாகன் அணியும் அறம் பழுதுபட்டால் என்று அந்த எடுப்பிலே அவர் சொல்லுகிறார். அடுத்து அந்த மாதிரி அறம் பழுதுபடக்கூடிய ஒரு சூழலில் எரிபத்தன் நான் இருக்க இகழ்வு ஈசனுக்கு வருவதா, நான் இங்கே இருக்கிறேன் ஈசனுக்கு இப்படியான ஒரு சூழல் உருவாகுவதா என்று சொல்லி முதியவருக்காக அவருடைய அந்த பக்தியை பாராட்டும் விதமாக எரிபத்தன் இந்த யானையை வெட்டி வீழ்த்தினார் என்று சொல்லுவதன் மூலமாக சைவ இலக்கியம் முழுவதுமே சிவனை ஆராதனை செய்யக்கூடிய இலக்கியமாக இருக்கிறது என்பதை இந்த கதையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம்.
2: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் அரங்க மல்லிகா அவர்கள்.
4: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ

0: இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். வளரிளம் பெண்களின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் சுகாதாரத்துறையினர் அக்கறை செலுத்துவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளின் தேவைகளை உலகிற்கு எடுத்துரைக்க இந்தியாவும் ஆப்பிரிக்க நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். தனிப்பட்ட வாக்காளர்கள் தாக்கல் செய்யும் படிவம் 7 விண்ணப்பத்திற்கு தேர்தல் ஆணையம் வரம்புகளை நிர்ணயித்துள்ளது. இயற்கை மற்றும் சாகச சுற்றுலாவுக்கு புகழ்பெற்ற மாநிலமாக அருணாச்சல பிரதேசம் திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். ஜந்தர் மந்தரில் எந்த ஒரு போராட்டத்திற்கும் அனுமதி இல்லை என்று தில்லி காவல்துறை அறிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளரிளம் பெண்களின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் சுகாதாரத்துறையினர் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் சார்பில் நடைபெற்ற 2 மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் நேற்று உரையாற்றிய அவர், வளரிளம் பெண்களின் உடல்நலம், ஊட்டச்சத்து ஆகியவற்றுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அங்கன்வாடி மையங்களை மேம்படுத்தி சமூக பங்கேற்பு மையங்களாக மாற்ற வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். அங்கன்வாடி மையங்களை சுற்றியுள்ள குடும்பங்கள் சிறப்பு நிகழ்வுகளின் போது குழந்தைகளுக்கு சத்தான உணவுகளையும் விளையாட்டுப் பொருட்களையும் வழங்க முன்வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு திட்டங்களை நிறைவேற்றுவதில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்றும் அவர் கூறினார். பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு, கண்ணியம் மற்றும் அதிகாரம் அளித்தல் தொடர்பான பாடத்திட்டங்களை உருவாக்குமாறு கல்வியாளர்களை பிரதமர் கேட்டுக் கொண்டார். ஆரோக்கியமும் ஊட்டச்சத்தும் தூய்மையிலிருந்து தொடங்குவதால் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை நாடு முழுவதும் தூய்மை இயக்கத்தை தீவிரமாக முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். வளர்ந்து வரும் நாடுகளின் தேவைகளை உலகிற்கு எடுத்துரைக்க இந்தியாவும் ஆப்பிரிக்க நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். எத்தியோப்பியாவில் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் தலைநகர் அடிஸ் அபாபாவில் அந்நாட்டின் பிரதமர் திரு அபே அகமது அலியை சந்தித்து பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தனிப்பட்ட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட டாக்டர் ஜெய்சங்கர், இந்தியா எத்தியோப்பியா இடையே பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு சமீபத்திய ஆண்டுகளில் அதிகரித்துள்ளது என்று கூறினார். இது இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்றும் தெரிவித்தார். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய டாக்டர் ஜெய்சங்கர், வளரும் நாடுகள் தற்போது சந்திக்கும் நெருக்கடிகளை எடுத்துரைத்தார். இந்த நாடுகளின் கோரிக்கைகளை சர்வதேச சமூகம் புறக்கணிக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். எரிபொருள், உணவு, உரம், நிதி ஆகிய 4 நெருக்கடிகள் முக்கியமானவை என்று அவர் கூறினார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் மோதல்களும் கோவிட் பெருந்தொற்றும் வளர்ந்து வரும் நாடுகளின் வளர்ச்சி மற்றும் வாய்ப்புகளை பாதித்துள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். தனிப்பட்ட வாக்காளர்கள் தாக்கல் செய்யும் படிவம் 7 விண்ணப்பத்திற்கு தேர்தல் ஆணையம் வரம்புகளை நிர்ணயித்துள்ளது. இதன்படி வாக்காளர் உரிமை கோரும் விண்ணப்பங்களை தாக்கல் செய்யும் போதும் ஆட்சேபனையின் போதும் அதிகபட்சமாக ஒருவர் 10 விண்ணப்பங்களும், வாக்காளர் பட்டியல் தொடர்ச்சியாக புதுப்பிக்கப்படும் போது மாதத்திற்கு 5 விண்ணப்பங்களும் அனுமதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட வாக்காளர் படிவம் 7 விண்ணப்பத்தை தாக்கல் செய்வதற்கான நியாயமான வரம்புகளை நிர்ணயிப்பது தொடர்பாக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தனிப்பட்ட வாக்காளர் மொத்தமாக ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதை தடுக்கும் நோக்கத்தோடு நேரடியாகவும் இணையம் வழியாகவும் படிவத்தை தாக்கல் செய்வதற்கான வரம்பையும் தேர்தல் ஆணையம் நிர்ணயித்துள்ளது. ஒரு தொகுதியின் வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்ப்பதற்கான முன்மொழிவுக்கு எதிரான ஒவ்வொரு மனுவும் அல்லது பெயரை நீக்குவதற்கான விண்ணப்பமும் படிவம் 7 இருக்க வேண்டும் என்றும், அந்த தொகுதியின் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள நபரால் மட்டுமே அது தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும் ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதுபோன்ற விண்ணப்பங்களை தேர்தல் அலுவலர்கள் ஆய்வு செய்யும் போது புகார் பொய்யானது அல்லது புனையப்பட்டது என்று கண்டறிந்தால் விண்ணப்பதாரர் மீது நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஜார்க்கண்டில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார்.

0: இன்று காலை தியோகரில் உள்ள அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிலையத்தின் இரண்டாவது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று அவர் உரையாற்றுகிறார். பின்னர் அங்குள்ள ராணுவ மருத்துவமனை வளாகத்தில் ராணுவ மக்கள் தொடர்பு விழாவிலும் அவர் பங்கேற்கிறார். குடியரசு துணைத் தலைவரின் வருகையை முன்னிட்டு தியோகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் தேர்தலை வாக்குச்சீட்டு அடிப்படையில் நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு ஆட்சேபம் தெரிவிக்கும் மனுவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து அவர்கள் நேற்று வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை திருப்தி அளிக்கவில்லை என்று கூறினார். இது தொடர்பாக வாக்காளர்கள் அளித்துள்ள புகார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று குடியரசுத் தலைவரிடம் தாம் வலியுறுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை திரும்ப பெற்று வருங்காலத்தில் வாக்குச்சீட்டு அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டார். தாங்கள் தெரிவித்த புகார் தொடர்பான ஆதாரங்களை குடியரசுத் தலைவர் கோரியுள்ளதாகவும் அவற்றை விரைவில் தாக்கல் செய்யப்போவதாகவும் திரு மல்லிகார்ஜுன கார்கே கூறினார். குடியரசுத் தலைவரை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர்கள் அடங்கிய குழுவில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி, இடதுசாரி கட்சித் தலைவர்கள் திரு பேபி, திரு ராஜா, தேசியவாத காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு சுப்ரியா சுலே உள்ளிட்டோர் இடம்பெற்றிருந்தனர். ஜந்தர் மந்தரில் எந்தவொரு போராட்டத்திற்கும் அனுமதி இல்லை என்று தில்லி காவல்துறை அறிவித்துள்ளது. ஏற்கனவே நடைபெற்ற போராட்டங்களின் போது வன்முறைகள் ஏற்பட்டதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போராட்டக்காரர்கள் ஜந்தர் மந்தர் நோக்கி வருவதை தடுக்கும் வகையில் ரயில் நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை கூறியுள்ளது. இந்நிலையில் தலைநகர் தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பிரதான சாலைகளில் காவல்துறையினரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதோடு தில்லி நொய்டா நெடுஞ்சாலை உட்பட முக்கியமான இடங்களில் வாகன தணிக்கை நடைபெற்று வருகிறது. தில்லி ஹரியானா, தில்லி உத்தரப்பிரதேசம் எல்லைப்பகுதிகளிலும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் காவல்துறையினரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இயற்கை மற்றும் சாகச சுற்றுலாவுக்கு புகழ்பெற்ற மாநிலமாக அருணாச்சல பிரதேசம் திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசம் தொடர்பான புத்தகத்தை புதுதில்லியில் நேற்று வெளியிட்டு பேசிய அவர், அம்மாநிலத்தின் பாரம்பரிய கலாச்சாரம் இயற்கை சூழலை பாதுகாப்பதாக கூறினார். அம்மாநிலத்தில் சுற்றுலா உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதன் மூலமாக உள்நாடு மட்டுமல்லாமல் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளின் வருகையை மேலும் அதிகரிக்க முடியும் என்று தெரிவித்தார். இயற்கை சுற்றுலா மற்றும் மலையேற்றம் போன்ற சாகச நடவடிக்கைகள் சுற்றுலாப் பயணிகளுக்கு பல்வேறு அனுபவங்களை வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொலைதூர பகுதிகளிலும் அழகிய சுற்றுலா தலங்கள் உள்ளதாகவும் போக்குவரத்து இணைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதன் மூலமாக அந்த பகுதிகள் பிரபலமடைவதோடு உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரமும் மேம்படும் என்று திரு கிரண் ரிஜிஜு கூறினார். ரயில் பயணிகளின் வசதிகளுக்காக ரயில்வே பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ரயில் நிலையங்கள் சீரமைக்கப்பட்டு புது பொலிவுடன் காட்சியளிக்கின்றன. இதன் ஒரு பகுதியாக வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தில் பயணிகளுக்கு பல்வேறு வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: வேலூர் மாவட்டத்தின் முக்கிய போக்குவரத்து மையமான வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ₹8.6 கோடி செலவில் அதிநவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது. வேலூர் கோட்டை போன்று நவீன மற்றும் கண்கவர் முகப்பு தோற்றம், பயணிகளின் காத்திருப்பு அறைகள், மேம்படுத்தப்பட்ட நடைமேடைகள், தரமான மேற்கூரைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பாதைகள் மற்றும் விசாலமான வாகனங்கள் நிறுத்தும் இடங்கள் என பல்வேறு அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளது. வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலைய ஏற்படுத்தப்பட்டுள்ள புதிய வசதிகளால் கல்வி, ஆன்மீகம், சுற்றுலா மற்றும் மருத்துவத்திற்காக வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வரும் பயணிகள் மற்றும் வேலூர் மாவட்டத்தை சுற்றியுள்ள பயணிகள் சென்னை மற்றும் பிற முக்கிய பகுதிகளுக்கு தடையின்றி பாதுகாப்பாக பயணம் செய்ய ஏதுவாக இருப்பதுடன் இப்பகுதியின் பொருளாதார வளர்ச்சியும் மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேலூரிலிருந்து மோகன்.
0: ரயில் நிலையத்தில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று பயணிகள் தெரிவித்தனர்.
2: என் பேர் வந்து ராமு. நான் ஒரு 20 வருஷமா இந்த கண்டோன்மெண்ட் ரயில் ஸ்டேஷன் யூஸ் பண்ணி இருக்கோம். ஆரம்பத்துல இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து பொதுமக்கள் பயன்பாட்டு ரொம்ப அடிப்படையாக எதுவுமே இல்லாம இருந்தது. இப்ப வந்து பார்த்தோம்னா எல்லா அடிப்படை நல்லா பண்ணி வச்சிருக்காங்க. முக்கியமா குடிநீர் வசதி, ஃபேன் வசதி, டைல்ஸ், அனைத்து வசதியும் நல்லா பண்ணிருக்காங்க. இப்ப வந்து அப்படியே முக்கியமா மாறுபட்டு இருக்குது. ரயில்வே துறைக்கு மத்திய அரசும் ரொம்ப நன்றி.
3: என் பேர் குப்பன், நான் ஆர்மியில தான் இருக்கேன். இங்க வந்து உட்கார பாராளுமன்றம் குடிநீர் இல்ல, இதெல்லாம் எல்லா இருந்தது. இப்ப நல்லா இருக்கு, உட்கார டைல்ஸ் ஊட்டி இருக்கு, சேரெல்லாம் இருக்கு, ரைட் வெல்சம் எல்லாம் அருமையா இருக்கு.
0: இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது.

உள்ளது. கோவாவில் இப்போட்டி 7:30 தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர் இளம் பெண்களின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் சுகாதாரத்துறையினர் அக்கறை செலுத்துவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளின் தேவைகளை உலகிற்கு எடுத்துரைக்க இந்தியாவும் ஆப்பிரிக்க நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். தனிப்பட்ட வாக்காளர்கள் தாக்கல் செய்யும் படிவம் 7 தேர்தல் ஆணையம் வரம்புகளை நிர்ணயித்துள்ளது. இயற்கை மற்றும் சாகச சுற்றுலாவுக்கு புகழ்பெற்ற மாநிலமாக அருணாச்சல பிரதேசம் திகழ்வதாக மத்திய அமைச்சர்

0: தேர்தல் ஆணையம் வரம்புகளை நிர்ணயித்துள்ளது. இயற்கை மற்றும் சாகச சுற்றுலாவுக்கு புகழ்பெற்ற மாநிலமாக அருணாச்சல பிரதேசம் திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். ஜந்தர் மந்தரில் எந்த ஒரு போராட்டத்திற்கும் அனுமதி இல்லை என்று தில்லி காவல்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:15. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் இனி
2: ஆரோக்கிய வாழ்விற்கு வாய் துர்நாற்றத்திற்கும் பற்களுக்கும் சம்பந்தம் உண்டா என்பது குறித்து பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இப்போ வாயில் வந்து ஒரு துர்நாற்றம் வருதோ, இல்லை வந்து இப்போ வந்து வாயில் வந்து சொத்தை வருதோ, டங் கோட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ டங்கை வந்து நம்ம ரெகுலராக க்ளீன் பண்ணிக்கணும். ஒரு டென்டிஸ்ட்டை பார்த்து க்ளீன் பண்ணிக்கலாம், இல்லை ரெகுலர் பேசிஸில் நம்மளே வீட்டில் பண்ணிக்கலாம். இப்போ குழந்தைங்க அந்த மாதிரினா நம்ம வந்து ஒரு பீடியாட்ரிக் டென்டிஸ்ட்டை பார்த்து நம்ம டங் கோட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து விடலாம். பட் பெரியவங்க வந்து டெய்லி பேசிஸில் நம்ம வந்து டங்கை க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ரஷ்ஷோடவே டங் கிளீனர் வருது. இதெல்லாமே எதனால அப்படின்னா, டு ப்ரமோட் த டங் கிளீனிங் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு மேக் இட் ஆஸ் அன் ஹேபிட். இப்போ நம்ம வரும்போது அதுக்கான ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அதை வச்சு நாங்கள் டங் க்ளீன் பண்ணி விடுவோம். இல்லை வந்து குழந்தைங்களுக்கு வந்து எப்படி டங் க்ளீன் பண்ணுங்கிற சொல்லித்தருவோம். சொல்லி கொடுத்துட்டு பேரண்ட்ஸை வந்து அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிக்க சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அட்வைசஸ் கொடுக்கலாம். பேரண்டல் கவுன்சிலிங் வந்து ஒரு தனி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ குழந்தைங்கள ஒரு வளர்க்குறது வந்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டு வளர்க்குறத தாண்டி அவங்களை ஆரோக்கியமாக வளர்க்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு நாங்கள் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து கவுன்சிலிங்கில் சொல்லுவோம். இப்போ ஒரு பல்லுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பால் பல்லுன்னு பார்த்தீங்கன்னா, பால் பல்லு வந்து இப்போ நம்ம சொல்லும் போதே என்ன சொல்லணும்னா, பால் பல்லுன்னு சொல்கிறோம். மில்க் டீத்துன்னு எதுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா, ஒரு பால் பல்லோட ஷேடு வந்து, அதாவது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு இருக்கு, அது பாலோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் பால் பல்லோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் ஒன்று. ஸோ இந்த ஒன்றா இருக்கிறதுனால தான் வந்து நம்ம ப்ரைமரி டீத், அதாவது குழந்தைங்களுக்கு இருக்க பல்ல வந்து பால் பல்லுன்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் உண்மையான ரீசன். ஸோ அதனால அந்த பால் பல்லுன்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்கும். பட் வேற உங்களுக்கு வந்து பால் பல்லு விழுந்து பெர்மனன்ட் பல்லு வரும்போது கொஞ்சம் எல்லோ அண்ட் கிரே ஷேடு கலந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து வெள்ளை பல்லு அழகா இல்லை மஞ்சள் பல்லு அழகா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளையாக இருக்கிறவங்க அழகாக இருக்காங்களா, கருப்பாக இருக்கிறவங்க அழகாக இருக்காங்கன்னு கேட்குற மாதிரி. ஸோ அது அழகுங்கிறது வந்து அவங்களோட பெர்செப்ஷன். இப்போ வந்து ஒருத்தர் ஒருத்தருக்கு வந்து நிறம் வந்து ஸ்கின் டோன் எப்படி மாறுதோ அந்த மாதிரி பல்லு ஷேடு மாறும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஷேட் கைடுன்னு இருக்குது, அதுலேயே 16 வகையான ஷேட்ஸ் இருக்குது, அதுலேயே காம்பினேஷன் ஷேட்ஸும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு பல்லு போயிடுச்சு, இந்த பல்லுக்கு வந்து நம்ம வந்து கேப் போடுறோம், ஆர்டிஃபிஷியல் டீத் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா அவங்களோட முகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நாங்கள் ஷேடு வந்து செலக்ட் பண்ணோம். இப்போ கொஞ்சம் டார்க் கம்ப்ளெக்ஷனாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வெள்ளையாக பல்லு போட்டோன்னா அது ரொம்ப ஆடாக தெரியும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பல்லு ஷேடு செலக்ட் பண்ணும். ஸோ பல்லு கலர் பொறுத்து அது ஆரோக்கியமாக இருக்கா இல்லையான்னு நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஸோ அவங்கவுங்களோட நிறத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட ஃபேஷியல் மார்ஃபாலஜிக்கு ஏற்ற மாதிரி தான் பல்லோட அமைப்பும் இருக்கும்.
2: இதுவரை பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
4: உணவே மருந்து, எளிய ஆரோக்கிய குறிப்புகள் வழங்குபவர் காஞ்சி பல்கலைக்கழகத்தின் SJS ஆயுர்வேத கல்லூரியில் நோய் ஆய்வியல் துறை தலைவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரா.
5: அன்பு நேயர்களே, வணக்கம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, கற்பூராதி தைலம். இந்த கற்பூராதி தைலம் என்பது எல்லா ஆயுர்வேத சித்த மருந்து கடைகளிலும் மிக எளிதில் கிடைக்கக்கூடிய மருந்தாகும். இந்த மாதிரியான மருந்துகளை சில ஃபர்ஸ்ட் எய்டு முதல் உதவிகளுக்காக நம்ம வீட்டில் கண்டிப்பாக வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இது எதுக்காக உபயோகப்படுதுன்னா, உடம்புல ஏதாவது வலி, முட்டி வலி, கைகால் வலி, முதுகு வலி, எந்த விதமான வலி இருந்தாலும் இதை நாம் தடவி கொள்ளலாம். இது பல மருந்துகளை வைத்து காய்ச்சிய ஒரு மருந்தாகும். இதை முகத்தில் 1 teaspoon விகிதம் தடவி, அதன் பிறகு கண்களை 2 பஞ்சு துண்டுகளால் பாதுகாத்துக் கொண்டு, அப்பொழுது ஆவி பிடிப்பதனால் சளி, ஜலதோஷம், இருமல் போன்ற பல பிரச்சனைகள் அகலும். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் வந்து இந்த இன்ஃபுளுயன்சா லைக் இல்னஸஸ் என்று சொல்லக்கூடிய சளி தொல்லைகள்னாலையும், இருமல், தலைவலி, தும்மல், ஜுரம், மைக்ரேன், இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகள், நெஞ்சில இருக்கிற சளி, இது எல்லாமே இந்த மருந்தினால மிக மிக எளிதில குறையும். இந்த கற்பூராதி தைலத்தை உட்கொள்ள கூடாது, கண்டிப்பாக உட்கொள்ளக்கூடாது. நீரில் ஊற்று ஆவி பிடிப்பதா இருந்தாலும் சரி, இல்லை முகத்தில் தடவி அதன் பிறகு ஆவி பிடிப்பதா இருந்தாலும் சரி, இரண்டுமே மிக நல்லதாகும். உடம்பில் ஏதாவது முட்டு வலி, கை கால் வலி, முதுகு வலிக்காக

0: ஒருவேளை நீங்கள் இதை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் கண்டிப்பாக வெந்நீரில் வைத்து சுட வைத்து பின்பே இதை உபயோகப்படுத்த வேண்டும். டைரக்டா அதை அடுப்புல வச்சு சூடு பண்ண வேண்டாம். ஆயுர்வேதத்தினால் பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.
1: நேரம் இப்பொழுது 7:30. புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் இனி கேட்டு ரசிக்கலாம் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
2: ஒரு ஆள் இருந்தான், நிறைய பணம் சம்பாதிச்சான், ஆனால் செலவு பண்ண மனசு வரலை. கருமி அவன் என்ன பண்ணா, சேர்த்த பணம் பூராவையும் ஒரு மரத்தடியில் புதைச்சி வச்சுருந்தான். வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மரத்தடிக்கு வருவான், புதைச்ச இடத்த ஆவலோடு பார்த்துக்கிட்டு இருப்பான், அதுக்கப்புறம் போயிடுவான், அவ்வளவுதான். ஒரு நாள் ஒரு திருடன் வந்தான், இவன் புதைச்சி வச்சுருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான். இது தெரிஞ்சு போச்சு. அந்த கருமி புலம்ப ஆரம்பிச்சிட்டான். இவன் புலம்பலை கேட்டதும் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்கள்லாம் ஓடி வந்தாங்க. என்ன விஷயம்னு விசாரித்தாங்க. இவன் சொன்னான். ஒரு பெரியவர் கேட்டார், ஏப்பா வார வாரம் வந்து இந்த இடத்த பார்க்குறதாக சொன்னியே, எப்போவாவது இதில் இருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டார். நான் அப்பப்போ வந்து அதை பார்க்குறது தான் வழக்கம், அதை தொட்டதே இல்லைன்னு. சரி அப்படின்னா இப்போவும் நீ அதே மாதிரி வார வாரம் ஒரு தடவை வந்து இந்த இடத்த பார்த்துட்டு போகலாமே அப்படின்னாராம் அந்த பெரியவர். அதுவும் சரிதானே, எவ்வளவு காலமானாலும் அவன் அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ண போகிறதில்ல. அப்படி இருக்கிறப்ப உள்ளே பணம் இருந்தாலும் ஒன்று தான், இல்லாமல் போனாலும் ஒன்று தான். இதிலேருந்து என்ன புரியுதுன்னா, ஒருத்தர்கிட்ட இருக்கிற பணத்தை கொண்டு அவர் பணக்காரரா ஏழையா அப்படின்னு முடிவு செய்கிறது சரியில்லை. அந்த செல்வத்தை அனுபவிக்கிற திறன், பயன்படுத்துகிற திறன், அதை வச்சு தான் அவர் ஏழையா பணக்காரரா அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணணும். அதுதான் சரி. செலவு பண்ண தெரியாதவன் சேகரம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? தலைமுடியே இல்லாதவன் தாராளமாக சீப்புகளை வாங்கி சேகரம் பண்ணுறது மாதிரி தானே இது. சில சமயம் செலவு பண்ண நாம் தயாராக இருந்தால் கூட அந்த செல்வம் நமக்கு பயன்படுறதில்லை. அரேபியாவில் ஒரு நகை வியாபாரி, விலை உயர்ந்த முத்துக்களை எல்லாம் அவர் வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் ஒரு சமயம் ஒரு பாலைவனம் வழியாக போயிட்டுருக்கிறார் ஒட்டகத்தில். அப்போது திடீர்னு கடுமையான புயல் வீச ஆரம்பிச்சுட்டுது. திசை தவறி இவர் எங்கேயோ வந்துட்டார். கூட வந்தவங்களையும் காணலை, எங்கே போனாங்களோ தெரியல. இவர் ரொம்ப பயந்து போய் அங்கேயும் எங்கேயுமா அலைஞ்சு திரியிறார். வழியே தெரியல, பசி கடுமையாகிட்டுது. ஒட்டகத்து முதுகில் ஒரு மூட்டை இருந்தது, அதை பிரித்து பார்த்தார். உள்ளே ஏதாவது இருக்கான்னு தேடி பார்க்குறார். அது வரைக்கும் கண்ணில் தட்டுப்படாத அபூர்வமான ஒரு பை கண்ணில் பட்டுது. ஆஹா, அதில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சி ஆவலாக அதை பிரித்து பார்க்குறார். அந்த பையில் விலை உயர்ந்த முத்துக்கள் நிறைய இருந்துதான். அப்போ தான் அவர் நினச்சாராம், விலை உயர்ந்த முத்துக்கள் கூட சாப்பிட்றதுக்கு உணவாக முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாராம். எந்த நேரத்தில் எது நமக்கு தேவையோ அது நமக்கு தாராளமாக கிடைக்கணும். அப்படி அது கிடைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற செல்வம் பயன்படணும். அது நமக்கும் பயன்படலாம், நம்ம மூலமாக அடுத்தவங்களுக்கும் பயன்படலாம். அதுதான் செல்வத்தின் பயன். ஒரு மரத்தடியில் ஒருத்தன் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். அந்த பக்கமாக வந்த இன்னொருத்தன், ஏப்பா அழுதுகிட்டு இருக்கிறேன்னு கேட்டான். இந்த இடத்துல தான் பூமிக்கு அடியில் பணம் இருக்குது, புதைச்ச இடம் தெரியல, அதான் அழறேன் அப்படின்னான். நல்லா ஞாபகப்படுத்திப்பார், எந்த இடத்துல புதைச்ச அப்படின்னு கேட்டான் இவன். அது எப்படி எனக்கு தெரியும், புதைச்சி வச்சிருக்கிறவன் நான் இல்லையே, எங்கள் எழுத்து விட்டுக்காரன் அப்படின்னானான் இவன்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் கேட்டோம், ரசித்தோம்.

0: பணம் பந்தியிலே திரைப்படத்திற்காக ஒலித்த குரல் சீர்காழி கோவிந்தராஜன். நேரம் இப்பொழுது 7:37.
1: சீக்கிரம் டிஃபன் பேக் பண்ணுங்க ராஜு, மொபைல வை.
2: அக்கா, பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
1: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
2: அப்ப சரியான நம்பர்
1: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
2: அக்கா, நீங்க காப்பாத்திட்டீங்க.
1: வேலையில இருந்து இல்ல.
2: ஆமா, ஆர்பிஐ சொல்கிறது
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
4: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: திரைக்கண்ணத்தில் கண்கள் திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல் ஜிக்கி.

வானில் எல்லைகளற்ற சுதந்திரத்துடன் பறந்து திரியும் பறவைகளை பார்த்து கொண்டே இருக்க தூண்டாத மனித மனம் இருக்க முடியுமா? நாடுகளை தாண்டி, கடல்களை தாண்டி, ஆயிரக்கணக்கான மைல்கள் பயணம் செய்யும் இந்த அற்புத பறவைகளை பற்றித்தான் இன்று நாம் கேட்கப் போகிறோம். இந்த வலசை பறவைகள் எந்த உதவியும் இல்லாமல் சொந்த சிறகுகளின் பலத்தாலும் இயற்கையான திசையறியும் திறனாலும் மட்டுமே பல்லாயிரக்கணக்கான மைல்கள் பறக்கின்றன என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இயற்கை தன் படைப்புகளில் எத்தகைய ஆச்சரியங்களை ஒழித்து வைத்துள்ளது பாருங்கள். வலசை போகும் பறவைகளின் சில சாதனைகளை கேட்டால் நீங்கள் வியந்துதான் போவீர்கள். முதலாவதாக, பார்வையை குலுக்கும் ஆர்க்டிக் டர்ன் என்ற பறவை. இந்த சிறிய பறவை ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஆர்க்டிக் துருவத்திலிருந்து அண்டார்டிக் துருவத்திற்கு சென்று திரும்புகிறது. அதன் ஒட்டுமொத்த பயண தூரம் சுமார் 40,000 கிலோமீட்டர்கள். அதாவது தன் வாழ்நாளில் சந்திரனுக்கே பல முறை போய் வந்த தொலைவுக்கு சமம். அடுத்ததாக, பார் டெய்ல்ட் காட்விட். இந்த பார் டெய்ல்ட் காட்விட் அலாஸ்காவிலிருந்து நியூசிலாந்து வரை சுமார் 11,000 கிலோமீட்டர் தூரத்தை எந்தவித இடைவெளியும் இல்லாமல், சாப்பிடாமல், தூங்காமல், ஒரே மூச்சில் 9 நாட்கள் பறந்து கடக்கிறது. ஆச்சரியம் அல்லவா? இதுதான் பார் டெய்ல்ட் காட்விட் பறவையின் சத்தம். சரி, இத்தனை தூரம் பறக்கும் இந்த பறவைகளுக்கு எப்படி வழி தெரிகிறது? ஜிபிஎஸ் கருவிகளோ வரைபடங்களோ கிடையாது. ஆனால் அவற்றிடம் காந்த ஈர்ப்பு திறன், அதாவது மேக்னட்டோ ரிசப்ஷன், இயற்கையாகவே அதனிடம் உள்ளது. பூமியின் காந்த புலத்தை வைத்து திசையை துல்லியமாக அறிந்து கொள்கின்றன. சில பறவைகள் இரவில் நட்சத்திரங்களின் நிலையை வைத்தும் பகலில் சூரியனின் திசையை வைத்தும் தங்கள் பாதையை தீர்மானிக்கின்றன. தயாராகும் முன் இந்த பறவைகள் அளவுக்கு அதிகமாக உணவை உட்கொண்டு தங்கள் உடலில் கொழுப்பை சேமித்துக் கொள்ளும். இதற்கு ஹைப்பர்ஃபேஜியா என்று பெயர். இந்த

பயண கொழுப்பே அவற்றுக்கான எரிபொருளாகிறது. நம் நாட்டின் குளிர்கால சதுப்பு நிலங்களும் ஏரிகளும் சைபீரியா மற்றும் ஐரோப்பாவில் இருந்து வரும் பல நூறு வகையான பறவைகளுக்கு புகலிடமாக திகழ்கின்றன. தமிழ்நாட்டின் வேடந்தாங்கல், கூத்தங்குளம் போன்ற இடங்கள் இதற்கு சிறந்த சான்றுகள். ஆனால் இன்று காலநிலை மாற்றம், காடு அழிப்பு, நகரமயமாக்கல் மற்றும் அதிகப்படியான ஒலி மாசுபாடு போன்ற காரணங்களால் இந்த பறவைகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி வருகிறது. இரவில் பறக்கும் வலசை பறவைகள் நகரங்களின் அதிகப்படியான மின்விளக்கு வெளிச்சத்தில் திசை மாறி கட்டடங்களில் மோதி இறக்கும் சோகமும் நடந்து வருகிறது. நமது சுற்றுச்சூழல் ஆரோக்கியமாக இருக்கிறதா என்பதற்கு உயிருள்ள வெப்பமானிகள் தான் இந்த பறவைகள். அவை நம் காடுகளையும் ஈரநிலங்களையும் காப்பாற்றுகின்றன. எனவே பறவைகளை காப்போம், இயற்கையின் இசை சங்கீதத்தை காப்போம். அடுத்த முறை உங்கள் வீட்டிற்கு அருகில் அல்லது வானில் கூட்டமாக பறந்து செல்லும் பறவைகளை காணும் பொழுது அவை ஏதோ ஒரு கண்டத்திலிருந்து ஆயிரக்கணக்கான மைல்களை தாண்டி நம்மை தேடி வந்த தூதுவர்கள் என்பதை நினைவில் வைத்து

கொடிகள் எல்லாம் பலவிதம், கொடிக்கு கொடி ஒரு விதம். கொடிகள் எல்லாம் பலவிதம், கொடிக்கு கொடி ஒரு விதம். கொண்டாட்டம் பலவிதம், நானதிலே ஒரு விதம். கொண்டாட்டம்

தேயம் சவுந்தரராஜன் குரலில் ஒலித்தது இருவர் உள்ளம் படப்பாடல். இனி இளையராஜா எஸ் ஜானகி குரல்களில் வருவது கரையெல்லாம் செண்பகப்பூ படப்பாடல்.

0: நேரம் இப்பொழுது 7:55. புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் இனி வருவது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள முத்தமிழ்ச்செல்வனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். ஒரு முறை தெனாலிராமன் டெல்லிக்கு போய் பாபரின் அரண்மனையில் தனக்கே உரிய பாணியில் அகட விகடம் செய்திருக்கிறார். யாரும் சிரிக்கலை, ரசிக்கலை. இவருக்கு ஆச்சரியம். டில்லி அரசிடம் பரிசு வாங்காமல் போகிறதான்னு யோசித்தார். தெனாலிராமனுக்கு ஒரு யோசனை வந்துருச்சு. மறுநாள் பாபர் நகர்வலம் புறப்பட்டிருக்கிறார் அரசர். கூடவே ஒரு சேவகன் சில பொன் முடிப்புகளோடு போனார். சாலை ஓரத்தில் ஒரு வயதானவர் தள்ளாடியபடியே ஒரு சில செடிகளை நட்டுக்கிட்டு இருந்ததை பார்த்த மன்னர், ஏன் இந்த தள்ளாத வயசில் இந்த செடிகளை நட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, அதற்கு பெரியவர், மாங்கன்றுகளை நடுறேன், எனக்கு இது பலன் தரலனாலும் நமது சந்ததியினருக்கு பலன் கொடுக்குமே, அப்படி நட்ட மரக்கன்றுகள்லேருந்து தானே நாம் இப்போ பழங்களை ருசித்து சாப்பிட்றோம்னார். பிராணவாயுவை சுவாசிக்கிறோம்னார் அந்த பெரியவர். மிக்க மகிழ்ச்சி, உங்களுடைய எண்ணம் பாராட்டுக்குரியதுன்னு ஒரு பொன் முடிப்பை பரிசாக அந்த வயதானவருக்கு அரசர் கொடுத்தாராம். பரிசை பெற்றுக்கொண்ட அந்த பெரியவர், அரசே, எல்லாருக்கும் மரம் வளர்ந்து காய்த்த பிறகே பலன் தரும், ஆனால் உங்கள் ஆட்சியில் மரக்கன்று நட்ட உடனே பலன் கொடுத்துருச்சேன்னாராம். இதை கேட்ட மன்னன், ஆகா, சரியாகத்தானே சொல்லியிருக்கீங்க பெரியவரே அப்படின்ட்டு மகிழ்ச்சியோடு இன்னொரு பொன் முடிப்பை பரிசாக கொடுத்தாராம். முத்தமிழ்ச்செல்வனையா, கதை சரியாக போயிட்டுருக்கா? ரெண்டாவது பொன் முடிப்பை பெற்றுக்கொண்ட பெரியவர், அரசே, இந்த மாங்கனிகள் பழுத்து பின் பலன் அளிப்பது ஆண்டுக்கு ஒரு முறைதான். உங்கள் ஆட்சியில் கன்று நட்டவுடன் எனக்கு 2 பலன் அளித்து விட்டதுன்னு பெருமையாக சொன்னாராம். கேட்ட அரசர், நன்றாக சொன்னீர்கள் அப்படின்ட்டு இன்னொரு பொன் முடிப்பை பரிசாக கொடுத்தாராம். பெரியவரே, சாதுரியமாக பேசி என்கிட்ட இருக்கிற எல்லா பொன் முடிப்பையும் காலி செய்து நீரே வாங்கிடுவீர் போலன்னு சொல்லிட்டு புறப்பட்ட அரசர் முன்னால் அந்த பெரியவர் தன் தாடி மீசை வயதான தோற்றத்துக்கான உடைகளை களைந்தாராம். பார்த்தா தெனாலிராமன். மன்னருக்கு ஆச்சரியம். மறுபடியும் வாயார அவரை பாராட்டினாராம். எப்படிலாம் சாதுரியமாக பேசி மன்னர்களை அந்த காலத்து மந்திரிகள் புலவர்கள் கவர்ந்திருக்காங்க பார்த்தீங்களா. முத்தமிழ்ச்செல்வன் ஐயா, சமீபமாக நாமளும் டெல்லிக்கு போயிருந்தோம். நாம் யாரையும் கவரும் வகையில் பேசலை, நமக்கு அந்த மாதிரி பேசவும் தெரியல. ஆனால் நம்மளை கவரும் வகையில் ஒரு இடம் இருந்துச்சு. புதுடில்லியில் சுவாமி அக்ஷர்தாம்னு ஒரு கலாச்சார கூடம் இருக்குது. சுமார் 100 நிறுவப்பட்டிருக்கு. இந்த நிலத்தை கையகப்படுத்த 32 ஆனால் 2000 ஆரம்பித்து 2005 சுமார் 5 300,000 கல் அல்லது பாறைகள், 300 மனித வேலை நேரத்தில் அவ்வளவு பெரிய கலை கலாச்சார பண்பாட்டை வெளிப்படுத்தும் கலைக்கூடத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. நமது நாட்டின் தொன்மை பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் உருவாகியிருக்கும் அக்ஷர்தாம் நம்மை கவர்ந்தது. எல்லாரும் பார்க்க வேண்டிய இடம் அது. சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை எல்லாரும் பார்க்கணும். 22 பூங்காவில் சுமார் 900,000 மரம் செடி கொடி வகைகள் இருக்குது. 20,000 சிறிய பெரிய சிலைகள் நிறுவப்பட்டிருக்கு. நமது நாட்டின் தலைவர்கள் சிலைகளும் இதில் அடக்கம். ஏதோ வாழ்ந்தோம் வீழ்ந்தோம்னு இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு சாதனை செய்தோம் செய்யணும் என்ற எண்ணம் ஏற்படும் இந்த அக்ஷர்தாம் கலைக்கூடத்தை பார்த்தா. இப்படி நிறைய பார்க்க வேண்டிய இடங்கள் நம்ம நாட்டில் இருக்கு. அங்கங்கே போனால் பார்த்துடணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
3: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8 மணி.
1: தேசிய அஞ்சல் தின சிறப்புரை வழங்குபவர் திருநெல்வேலி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ஜி ராஜேஷ்குமார் அவர்கள்.
2: இன்று நாம் கைகளில் கைபேசிகளை வைத்துக்கொண்டு உலகத்தின் எந்த மூலையிலும் நொடிப்பொழுதில் தகவல்களை பரிமாறிக்கொள்கிறோம். தகவல் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடையாத அந்த காலகட்டத்தை சற்று பின்னோக்கி பார்த்தால் நம் மகிழ்ச்சி, துக்கம், திருவிழாக்கள், அவசர செய்திகள் என அனைத்தையும் சுமந்து வந்து நம் வாசலில் அம்மா போஸ்ட் என்ற அந்த ஒற்றை குரலுக்கு இருந்த மதிப்பு தனித்துவமானது. ஆம் நண்பர்களே, இன்று தேசிய தபால் தினம். இந்த நாள் வெறும் தபால் துறையை நினைவு கூறும் நாள் மட்டுமல்ல, நம் நாட்டின் தொலைதூர பகுதிகளையும் நகரங்களையும் கிராமங்களையும் இணைத்து தலைமுறை தலைமுறைகளாக மக்களின் வாழ்க்கையில் பயணித்து கொண்டிருக்கும் ஒரு மகத்தான சேவையை நினைவு கூறும் நாளாகும். ஒரு குறுஞ்செய்தி சில நொடிகளில் சென்று சேரலாம். ஒரு மின்னஞ்சல் சில வினாடிகளில் உலகின் மறுபக்கத்தை அடையலாம். ஆனால் ஒரு கையால் எழுதப்பட்ட கடிதம் தரும் உணர்வை அவை முழுமையாக மாற்றிவிட முடியுமா? ஒரு கடிதத்தில் வெறும் வார்த்தைகள் மட்டும் இருப்பதில்லை, அதில் எழுதியவரின் நினைவுகள் இருக்கின்றன, அதில் அவருடைய கையெழுத்து இருக்கிறது, அதில் அவருடைய அன்பு இருக்கிறது. சில நேரங்களில் பல ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த கடிதத்தை மீண்டும் எடுத்து படிக்கும்போது அந்த காலத்தையே நம்மிடம் மீண்டும் கொண்டு வரும் ஒரு நினைவு சின்னமாக அது மாறிவிடுகிறது. இதுதான் தபாலின் தனிச்சிறப்பு. இந்தியாவின் நரம்பு மண்டலமாக விளங்கும் உலகிலேயே மிகப்பெரிய தபால் அமைப்புகளில் ஒன்றான இந்திய தபால் துறையின் வரலாற்றை பார்த்தால் இந்தியாவில் தபால் முறை ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்ததென்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு முன்பே நம் நாட்டில் சிறப்பான தகவல் தொடர்பு முறைகள் இருந்திருக்கிறது. மன்னர்கள் காலத்தில் ஒற்றர்கள் மூலமும் புறாக்கள் மூலமும் குதிரை வீரர்கள் மூலமும் செய்திகள் அனுப்பியிருக்கிறார்கள். மௌரிய பேரரசு மற்றும் முகலாயர் காலத்தில் அதிகாரப்பூர்வ செய்திகளை அனுப்ப தனிப்பிரிவுகளெல்லாம் இருந்திருக்கிறது. அலாவுதீன் கில்ஜி மற்றும் ஷெர்ஷா சூரி போன்ற மன்னர்கள் காலத்தில் குதிரைகள் மற்றும் ஒட்டகங்களை பயன்படுத்தி மிக விரைவான தபால் முறையை உருவாக்கி செயல்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் நவீன தபால் முறைக்கு அடித்தளமிட்டது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி தான். 1727 இந்தியாவின் முதல் தபால் அலுவலகத்தை கொல்கத்தாவில் அப்போதைய தலைமை ஆளுநர் வாரன் ஹேஸ்டிங்ஸ் தொடங்கியிருக்கிறார். ஆரம்பத்தில் இது இராணுவ மற்றும் வணிக தேவைகளுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. இந்திய தபால் துறையின் வரலாற்றில் மிக முக்கியமான ஆண்டு 1854. இந்தியாவின் தலைமை ஆளுநராக இருந்த டல்ஹௌசி பிரபு காலத்தில் இந்திய தபால் அலுவலக சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதன் மூலம்தான் இந்தியா முழுவதும் ஒரே சீரான தபால் கட்டண முறை அறிமுகமானது. வெறும் அரையணா கட்டணத்தில் இந்தியாவின் எந்த பகுதிக்கும் கடிதம் அனுப்ப முடியும் என்ற நிலை உருவானது. இதே காலகட்டத்தில் தான் தபால் நிலையங்களில் தந்தி சேவை மிக முக்கியமான தகவல் தொடர்பு சாதனமாக இருந்தது. அவசரமான செய்திகளை விரைவாக அனுப்புவதற்காக தந்தி பயன்படுத்தப்பட்டது. தொலைதூரத்தில் உள்ள ஒருவருக்கு மிக முக்கியமான செய்தியை உடனடியாக தெரிவிக்க வேண்டிய சூழலில் தந்தி பெரிதும் உதவியது. பிறப்பு, திருமணம், வேலை கிடைத்த செய்தி போன்ற மகிழ்ச்சியான செய்திகளையும் நோய், விபத்து, மரணம் போன்ற அவசர செய்திகளையும் தந்தி மூலம் அனுப்பினர். ஒரு காலத்தில் தந்தி வந்துள்ளது என்ற செய்தியே மக்களிடையே பதற்றமும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தும். காரணம், தந்தி பெரும்பாலும் அவசரமான அல்லது முக்கியமான செய்திகளுக்காக பயன்படுத்தப்பட்டது. இதனால் தந்தி சேவை மக்கள் வாழ்க்கையில் தனித்துவமான இடத்தை பெற்றிருந்தது. இந்தியாவில் 1854 விக்டோரியா மகாராணியின் உருவம் பொறித்த தபால் தலைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. 1947 சுதந்திர இந்தியாவின் முதல் தபால் தலை வெளியிடப்பட்டது. இதில் இந்திய தேசிய கொடியுடன் ஜெய் ஹிந்த் என்ற முழக்கமும் இடம்பெற்றிருந்தது. ரயில்வே தபால் சேவை தொடங்கப்பட்ட பிறகு கடிதங்கள் நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் மிக வேகமாக பயணிக்க தொடங்கின. காலை மாட்டு வண்டிகளிலும் படகுகளிலும் மனிதர்கள் ஓடிச் சென்று கடிதங்களை சேர்த்த காலம் மாறி ரயில்கள் பயணிகளுடன் தபால்களையும் சுமந்து கொண்டு சென்றன. 1972 இந்தியா முழுவதும் கடிதங்களை சரியாக பிரித்து அனுப்ப 6 இலக்க பின்கோடு முறை கொண்டு வரப்பட்டது. இது தபால் விநியோகத்தை மிக எளிதாக்கியது. மத்திய மற்றும் மாநில அரசுகளின் சமூக நலத்திட்டங்களான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகைகள் மற்றும் பிற அரசாங்க மானியங்கள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக மக்களின் கணக்கில் வந்து சேர தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் தபால் துறை மூலமாக தொடங்கப்பட்டு இன்று டிஜிட்டல் சேவை

0: சேவைகளையும் வழங்கி வருகிறது. பயோமெட்ரிக் முறையை பயன்படுத்தி முதியோர்களுக்கான ஓய்வூதியம் வழங்கும் சேவையையும் தபால் ஊழியர்கள் பயனாளிகளின் வீடுகளுக்கே சென்று செய்து வருகிறார்கள். ஆதார் அட்டை என்பது இந்திய குடிமக்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் முக்கியமான ஆவணங்களில் ஒன்றாகும். நாடு முழுவதும் பல தபால் நிலையங்களில் ஆதார் சேவை மையங்கள் செயல்படுகின்றன. தபால் நிலையங்களில் புதிய ஆதார் பதிவு, ஆதார் தகவல் புதுப்பித்தல் போன்ற சேவைகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக குழந்தைகளுக்கான ஆதார் பதிவு, பெயர், முகவரி, பிறந்த தேதி போன்ற தகவல்களில் தேவையான மாற்றங்களை செய்வது போன்ற பணிகளுக்கு இந்த மையங்கள் உதவுகிறது. சிறு தொழில் முனைவோர், கைத்தொழில் செய்வோர், விவசாயிகள் மற்றும் உள்ளூர் தயாரிப்பாளர்களின் கைத்தறி ஆடைகள், கைவினைப் பொருட்கள், பாரம்பரிய உணவுப் பொருட்கள், சிறு தொழில் நிறுவனங்களின் தயாரிப்பாளர்கள் தங்களுடைய பொருட்களை அஞ்சல் வழியாக வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்கு அஞ்சல் துறை டாக்கர் நிர்யத் கேந்திரா மூலமாக தேவையான வசதிகளை செய்து கொடுத்து வருகிறது. பொருட்களை பதிவு செய்வது, தேவையான ஆவணங்களை தயாரிப்பது, பார்சலை அனுப்புவது போன்ற செயல்முறைகளை எளிதாக்குவதுதான் இதன் முக்கிய நோக்கம். இதனால் சிறு மற்றும் குறு தொழில் முனைவோருக்கு புதிய சந்தைகள் கிடைக்க வாய்ப்பு ஏற்படுகிறது. அவர்கள் தங்கள் பொருட்களை உள்ளூர் சந்தையில் மட்டும் விற்பனை செய்வதற்கு பதிலாக வெளிநாட்டு வாடிக்கையாளர்களையும் சென்றடைய வழிவகுக்கிறது. பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை, குறிப்பாக அவர்களின் உயர்கல்வி மற்றும் திருமண வாழ்வை வளமாக்க இந்திய அரசு கொண்டு வந்த திட்டம்தான் செல்வமகள் சேமிப்பு திட்டம். பாரத பிரதமரால் தொடங்கப்பட்ட பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டத்தின் ஒரு முக்கிய பகுதியாக இந்திய அஞ்சலகங்களில் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்திய அரசு நாட்டின் அனைத்து தரப்பு மக்களுக்கும், குறிப்பாக குறைந்த வருவாய் பிரிவினர் மற்றும் கிராமப்புற மக்களுக்கு பொருளாதார பாதுகாப்பை வழங்கும் நோக்கில் பல ஆயுள் காப்பீடு மற்றும் விபத்து காப்பீடு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா போன்ற திட்டங்களை தபால் துறை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. இந்திய தபால் துறை என்பது வெறும் கடிதங்களை பரிமாறும் நிறுவனம் அல்ல. அது இந்தியாவின் கலாச்சாரத்தையும் மனித உறவுகளையும் பிணைத்த ஒரு பாலம். இமயமலையின் 14,567 அடி உயரத்தில் உள்ள ஹிக்கிம் என்ற கிராமத்தில் இருக்கும் உலகின் மிக உயரமான தபால் நிலையம் முதல் தண்ணீரில் மிதக்கும் தால் ஏரி தபால் நிலையம் வரை இந்தியாவின் பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கும் பொதுத்துறை நிறுவனம் இது. தபால் சேவையின் வரலாறு என்பது வெறும் கடிதங்களின் வரலாறு அல்ல, அது மனிதர்களை இணைத்த வரலாறு. நம் நாட்டின் மிக தொலைதூரமான கிராமத்திலிருந்து ஒரு நகரத்திற்கும், ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கும், ஏன் நாட்டின் எல்லைகளை தாண்டியும் செய்திகளையும் பொருட்களையும் கொண்டு சேர்க்கும் பொறுப்பை தபால் துறை நூற்றாண்டிற்கும் மேலாக சிறப்பாக செய்து வருகிறது. தபால் சேவை என்பது வெறும் பொருட்களை எடுத்து செல்லும் சேவை அல்ல, அது நம்பிக்கையை எடுத்து செல்லும் சேவை, அது உறவுகளை இணைக்கும் சேவை, அது மனிதர்களை மனிதர்களோடு இணைக்கும் ஒரு பாலம். மழை, வெயில், புயல், பனி என எதையும் பொருட்படுத்தாமல் காடுகளையும் மலைகளையும் கடந்து நம்மிடம் செய்திகளை சேர்க்கும் தபால் ஊழியர்களின் அர்ப்பணிப்பு போற்றத்தக்கது. தொழில்நுட்பங்கள் எவ்வளவு மாறினாலும் சிவப்பு நிற தபால் பெட்டியும் காக்கி சட்டை அணிந்த தபால் ஊழியர்களும் பொதுமக்களின் இதயத்தில் என்றும் நீங்காத இடத்தை பிடித்திருக்கிறார்கள். தொழில்நுட்ப புரட்சி ஏற்பட்டுள்ள நவீன காலகட்டத்திலும் தபால் துறையானது பல நவீன திட்டங்களை புகுத்தி புது பொலிவுடன், இன்னும் புதுமையுடன் திகழ்ந்து வருகிறது. இந்திய வெளியுறவு அமைச்சகம் மற்றும் அஞ்சல் துறையும் இணைந்து தொடங்கியுள்ள தபால் துறை பாஸ்போர்ட் சேவை கேந்திரா திட்டம் அருகிலுள்ள தலைமை தபால் நிலையங்களிலேயே பாஸ்போர்ட் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் வசதி இன்று உருவாக்கப்பட்டுள்ளது. அஞ்சல் சேவை, மக்கள் சேவை.
1: தேசிய அஞ்சல் தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் திருநெல்வேலி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ஜி ராஜேஷ்குமார் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: தொடர்வது திரையிசை பாடல் ஒன்று. ஜோடி படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். உண்ணிமேனன், எஸ் ஜானகி.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: நேரம் இப்பொழுது 8:41:35. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் சிவகார்த்திகேயன், பூவையார், கமலக்கண்ணன், ராஜேஷ் குரல்களில் வருவது லிஃப்ட் படப்பாடல்.
1: தயவு செய்து கதவை மூடவும், அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா

கேட்ட இனிய பாடல்களுடனும் அரிய தகவல்களுடனும் இனிதே நிறைவு பெறுகிறது இன்றைய புத்தம் புது காலை நிகழ்ச்சி. எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பியுங்கள். வெற்றி நம்மை தேடி வரும். அறிஞர் அண்ணாவின் இந்த இனிய சிந்தனையுடன் மீண்டும் புத்தம் புது காலை மலரும் நாளை காலை. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் சேலம் ஆர் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி விட்டலரங்கன் அவர்கள் வயலின், கல்லிடைக்குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் துவக்கமாக சித்தம் இறங்காததேனையா பாபநாசம் சிவன் பாடல், சஹானா ராகம் மிஸ்ரச்சாப்புதாளம்.

நேரம் இப்பொழுது 9:42:45. அரங்கிசை நிகழ்ச்சியில் சேலம் ஆர் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பி விட்டலரங்கன் அவர்கள் வயலின், கல்லிடைக்குறிச்சி எஸ் சிவராம் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சேஷச்சல நாயகம் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, வராளி ராகம் ரூபகதாளம்.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை சேலம் ஆர் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்டோம். பி விட்டலரங்கன் அவர்கள் வயலின், கல்லிடைக்குறிச்சி எஸ் சிவக்குமார் அவர்கள் மிருதங்கம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் இப்போது 10 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். முத்து சிதறலாய் பாடல்களை ரசிக்கலாம் இந்த நேரத்தில். இன்று இரவு நிலவு வராது, இருந்தும் என்ன, நாம் அழைப்போம் இப்போது பாடல்களில்.

கேட்ட பாடலின் படம் மௌனராகம். பாடலை பாடியிருந்தார் எஸ் பி பாலசுப்ரமணியம். அழைத்ததோ வான் நிலவை, இதயத்தில் உதித்தது அன்பு நிலவு.

கேட்ட பாடலின் படம் பவித்ரா. பாடலை பாடியிருந்தார் சித்ரா. கனவுகளை மறைத்து விளையாடும் நிலவால் புதைத்தது மனது.

மூடுபனி படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியிருந்த பாடலை கேட்டோம். கனவுகளை தன்னுள் ஒளித்த நிறைவு மறைவது ஏனோ?

0: ஜானகி ஆகியோர் பாடியிருந்த அந்த பாடலின் படம் எஜமான்.
1: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
2: நான் வந்து ஒரு மா விவசாயி, மா அறுவடை முடிஞ்ச உடனே வந்து ஃபஸ்ட்டு ஏர் ஓட்டுருவோம் சார், கவாத்து பண்ணுவோம் சார், காஞ்சி போன கலைங்க அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு முறை ஏர் ஓட்டுருவோம் சார். இதெல்லாம் பண்ணும்போது அவ்வளோ அட்வைஸ் நம்மளுக்கு ஈல்டு அதிகமாக வரும் சார்.
1: மா சாகுபடி அனுபவங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பாப்பரம்பாக்கம் கே காந்தி அவர்களுடன் நேர்முகம் தொடர்ந்து.
3: மீனில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது, வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடிய உபபொருட்கள் வந்து மீனில் டச் ஆகக்கூடாது. இதை மனதில் வைத்து வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதியாகக்கூடிய அனைத்து மீன்களுமே பாதுகாக்கணும்.
1: வெளிநாட்டிற்கு ஏற்றுமதியாகும் மீன் மற்றும் மீன் உணவுப் பொருட்கள் தரக்கட்டுப்பாடு குறித்து தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர்

0: கூடாது. இதை மனதில் வைத்து வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதியாகக்கூடிய அனைத்து மீன்களுமே பாதுகாக்கணும்.
1: வெளிநாட்டிற்கு ஏற்றுமதியாகும் மீன் மற்றும் மீன் உணவுப் பொருட்கள் தரக்கட்டுப்பாடு குறித்து தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பார்த்தீபன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேரம் இப்போது 10:27. முத்து சிதறலாய் பாடல்களை ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிலவோடு உள்ளம் உருகி அழைத்தால் உடன் வருமா இந்த நிலவு?

ஹரிஹரன் சாதனா சர்க்கம் ஆகியோர் பாடியிருந்த அந்த பாடலின் படம் மின்சார கனவு. உறக்கம் விழிகளை மூடியதால் காணத் தவறிய இரவின் நிலவு சத்தமின்றி சிரித்தது புலரும் பொழுதில்.

0: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

உன்னிகிருஷ்ணன் ஹரிணி ஆகியோரின் குரல்களில் ஒலித்தந்த பாடலின் படம் தம்பி. இசையின் இத்தனை அழைப்புக்கு பிறகும் இறங்கி வராதா என்ன?

கேட்ட பாடலின் படம் அரங்கேற்ற வேளை பாடலை பாடியிருந்தார்கள் கே ஜே யேசுதாஸ், உமா ரமணன் ஆகியோர். வந்தது நிலவு, வசந்தம் தொடர்ந்தது, நிலவின் குளுமையில் நிறைந்தது நெஞ்சம்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம், தூய்மை பாரதம், உன்னத பாரதம் சித்திரம் எழுதியவர் வி. நந்தினி. இன்று பிற்பகல் 1:10. இன்று 8:45 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் சைலன்ஸ் அண்ட் சிம்போனி ஆங்கில நிகழ்ச்சி. லாஸ் ஏஞ்சல்ஸை சேர்ந்த ஒலி வடிவமைப்பாளர் சஞ்சீவ் ஈஸ்வர் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் எம் ராஜராஜேஸ்வரி. இன்று 8:45 இந்த அலைவரிசையில்

முத்துச்சிதறலாய் பாடல்களை ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரம் 10:54:40. வான் நிலவாய் உயிரில் உதித்து உதிரத்தில் கலந்து கையில் தவழ்ந்து கண்ணால் பேசும் நிலவு.

0: நிலவு பாடல்களாய் நீங்கள் கேட்டவை நிறைவாக ஒலித்தது எஸ் ஜானகி குரலில்.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
0: இந்த லிவர்ஸில் மீண்டும் திரைப்பட பாடல்களை ரசிக்கலாம் பிற்பகல் 2:15 திரைகானமாக. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.
2: நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி மதியிலே 820 கிலோஹெர்ட்ஸ் நேர்களினி கேட்கலாம் இளைய பாரதம்.

0: ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை நடத்துபவர் ப. செல்லியம்மாள் அவர்கள். உடன் பங்கேற்பவர்கள் ச. கோபிகா, பவித்ரா, மதுமிதா, பி. தாக்ஷாயினி, பாக்கியலட்சுமி, க. வெங்கடேச பெருமாள், சந்தோஷ்குமார், சாவித்யா, லோகாபிராமன்.
1: ஆகாசவாணி நேயர்களுக்கு வணக்கம். ஏற்றத்தை நோக்கி நிகழ்ச்சியின் சென்ற வார தொடர்ச்சி வினா பகுதிக்குள்ள போலாம். வெற்றி நேயருக்கான வினா. பூலித்தேவன் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா?
2: கேள்விப்பட்டிருக்கீங்க.
1: சரி, இந்த பூலித்தேவன் எந்த இடத்தை தலைமையிடமாக கொண்டு பாளையக்காரராக இருந்தார்?
2: நெற்கட்டான் செவ்வல் அப்படின்ற ஒரு இடத்துல தான் பாளையக்காரரா ஆட்சி புரிஞ்சிருக்காரு மேம்.
1: சிறப்பு, செவ்வலை சார்ந்த நெற்கட்டான் பகுதியை தான் தலைமையிடமாக கொண்டிருந்தாரு. சிறப்பான விடை. ஆனா இதுக்கு கூடுதல் தகவலாக கேக்குற பாளையக்காரர்கள்னா என்ன, அது பத்தின விளக்கங்கள் தெரியுமா? பாளையக்காரர்
2: அந்தந்த நாட்டிலயோ இல்ல அந்தந்த இதுலயோ தனித்தனியா அதுக்கு அதுக்குன்னு தனியா ஒரு அரசியல்
1: சிறு நாடுகளை வந்துட்டு அதுக்கான தலைமை பொறுப்பை ஏத்து அதுக்கான வரிகளை வந்துட்டு வாங்கி ஆங்கிலேயர்களிடம் செலுத்தக்கூடியவங்களை தான் பாளையக்காரர்கள். சிறப்பு சிறப்பு பாளையக்காரருக்கான விளக்கம் புரிஞ்சுதான். ஏன்னா நம்ம நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த தகவல்கள் வந்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்க முடியறதில்ல. சிறப்பு, ஓகே. வெற்றி அணிக்கு

0: இருந்து 10 மதிப்பெண்கள் வழங்கப்படுது. வெள்ளையனை வெளியேறு இயக்கத்துக்கான ஆண்டு நமக்கு தெரியும். அடுத்த வினா கரந்தை திணைக்கான வினா தான். வெள்ளையனை வெளியேறு இயக்கத்துக்கான ஆண்டா நம்ம எந்த ஆண்டு பார்த்தோம்?
1: 1755 ஆண்டு.
2: 1920
0: தவறு.
2: 1921
0: வெளியேறு இயக்கம். வெள்ளையனை வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன?
1: 1942
0: சிறப்பு. ஆனா 1942 இப்பதான் உங்களுக்கான வினா பகுதிக்குள்ள நம்ம வரோம். 1942 முன்னாடியே வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தை முதன் முதலாக கொண்டு வந்தவர் யாரு?
2: புலிதேவன்.
0: புலிதேவன் சிறப்பு. எப்போ அப்படின்னா 1755 ஆண்டு. யார் கொண்டு வந்துடுறா? புலிதேவன் தான் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தை கொண்டு வராங்க. சிறப்பு சிறப்பு. கூடுதல் தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சிறப்பு. 10 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. அடுத்த வினா வஞ்சி அணியினருக்கு. மருது சகோதரர்கள் யாரு, எந்த பகுதியை ஆட்சி பண்ணாங்க? இந்த வினா வந்துட்டு வஞ்சி அணியினருக்கான வினா.
3: சிவகங்கை மாவட்டத்தில் ஆட்சி செய்த மன்னர்கள்.
0: அவர்கள் பெயர்களை சொல்ல தெரியுமா உங்களுக்கு?
3: சின்ன மருது, பெரிய மருது.
0: சிறப்பு. சரியான விடை. மதிப்பெண்கள் வழங்கப்படுது. இந்த வினாவோடைய தொடர்ச்சி உடையதா வந்துட்டு நம்ம காஞ்சி அணியினருக்கான வினா. இந்த சிவகங்கையை வந்து சீமையை ஆட்சி செய்தவங்க தான் இந்த மருது சகோதரர்கள். இவங்க யாருக்கு எதிராக ஆட்சி செய்தாங்க?
4: ஆங்கிலேயர்களுடைய ஆட்சிக்கு எதிராக.
0: சரி, அதனால ஆங்கிலேயர்கள் இவங்களை எங்க வச்சு தூக்கிலிட்டாங்க?
4: 1801 ஆண்டு அக்டோபர் 24 சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் தூக்கிலிடப்பட்டனர்.
0: சரி, ஆங்கிலேயருக்கு எதிராக செயல்பட்டதால இவங்க
4: தூக்கிலிடப்பட்டாங்க.
0: திருப்பத்தூர் மாவட்டத்தில் வந்துட்டு எல்லாரும் பயப்படுற மாதிரி எல்லாருடைய முன்னிலையிலையும் தான் இவங்களை என்ன பண்றாங்க, கொடூரமா திருப்பத்தூர்ல கொலை செஞ்சாங்க. சரி, சிறப்பு சிறப்பு. அடுத்த வீணா வெற்றி அணியினருக்கான வீணா. நம்ம கட்டபொம்மன் பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா, கட்டபொம்மனுடைய வாசகங்கள் எல்லாம் பார்த்தோம். கட்டபொம்மன் வந்து பார்த்தீங்கன்னா, கட்டபொம்மனையும் ஆங்கிலேயர்கள் வந்து கொண்டாங்க. ஏன் அப்படின்னா, அந்த வீர வசனங்கள் எல்லாம் பேசி மக்கள் மனதில் வந்து ஒரு வேகத்தை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு. அவரை எந்த இடத்துல கொண்டாங்க?
2: கயத்தாறு.
0: கயத்தாறு என்ற இடத்துல தான் எல்லோருடைய முன்னிலையிலையும் என்ன பண்ணுறாங்க,
2: தூக்கிலிடப்பட்டார்.
0: கயத்தாறு என்ற இடத்துல எல்லாருக்கும் அச்சத்தை தரக்கூடிய வகையில் கயத்தாறு என்ற இடத்துல தூக்கிலிட்டு கொண்டாங்க. சிறப்பு சரியான விடை. நன்றுப்பா, நன்று. அடுத்த வினா கரந்தை அணிக்கான வினா. புரட்சி என்ற சொல்லை பகத்சிங் சிந்தனையில் புரிந்து கொள்ளும் போது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவர் எப்படி பார்க்கிறாரு இந்த புரட்சின்றத?
2: சமூகம் மற்றும் அரசியல் மாற்றத்தை உருவாக்குதல்.
0: சமூகம், சமூகத்திலையும் அரசியலையும் மாற்றத்தை உருவாக்குறதுக்கு தான் அவர் எந்த சொல்ல பயன்படுத்தி இருக்கிறாரு, புரட்சி என்ற சொல். அப்ப புரட்சி என்ற சொல்லோட தொடர்புடையவர் யாருன்னா பகத்சிங். சிறப்பு சிறப்பு. அருமையான விடை. மகிழ்ச்சி. 10 மதிப்பெண்கள் வழங்கப்படுது. அடுத்த வினா வஞ்சி அணியினருக்கான வினா. விடுதலை போராட்டம் அப்படின்ன உடனே உங்களுக்கு என்ன நினைவுக்கு வரும்? நம்ம நினைப்போம் புரட்சி போராட்டம் அப்படின்ன உடனே ஆயுதம் ஏந்தி போராடுறதுன்னு. ஆனா ஒரு நாட்டினுடைய விடுதலை போராட்டத்துல கவிதை, பத்திரிகை, பேச்சு இதெல்லாம் ஆயுதங்களாக மாறுவதை பத்தி சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்தவர் யார்?
5: பாரதியார்.
0: பாரதியார் பாட்டுக்கள் மூலமாகவும் தன்னுடைய கவிதைகள் இந்தியா விஜயா போன்ற பத்திரிகைகள் மூலமாக நாட்டு மக்கள் கிட்ட ஒரு சுதந்திரத்தை கொண்டு வந்தவர் தான் யாரு?
5: பாரதியார்.
0: சிறப்பு சரியான விடை. 10 மதிப்பெண்கள் வழங்கப்படுது. அடுத்த வீணா வஞ்சி அணியினருக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படுது. காஞ்சி அணியினருக்கான வீணா. சைமன் கமிஷனை இந்தியா எதிர்த்ததற்கான காரணம், அதாவது இந்திய வீரர்கள் ஏன் வந்து இந்த சைமன் கமிஷனை எதிர்த்தாங்க?
4: அதில் வந்து இந்தியர்கள் இடம்பெறாததுனால.
0: ஆமாம், அதில் வந்து ஆங்கிலேயர்கள் மட்டுமே உறுப்பினர்களாக இருக்கிறாங்க, அதில் இந்தியர்கள் சேர்த்து கொள்ளப்படாததால் இந்த சைமன் கமிஷனை எதிர்த்தாங்க. சிறப்பு அருமையான விடை. நம்முடைய காஞ்சி அணியினருக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. அடுத்த வீணா நம்முடைய வெற்றி அணிக்கான வீணா. சுப்பிரமணிய சிவா பற்றி தெரிஞ்சிருக்கோம். அவருடைய பங்களிப்பு எதை சார்ந்ததாக இருந்தது? சுப்பிரமணிய சிவாவின் பங்களிப்பில் முக்கியத்துவமானதாக நீங்கள் என்ன கருதுறீங்க?
6: அவங்க வந்து மக்களிடையே வந்து தேசிய உணர்வை வந்து மட்டும் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
0: ஆ, மக்கள். சிறப்பான விடை. இது எப்படி சொல்லலாம்னா, மக்களிடையே தேசிய உணர்வை தூண்டக்கூடிய பிரச்சாரங்களை வந்துட்டு அவருடைய உரைகள் மூலமாக எடுத்து வழங்கினார். அதனால் சுப்பிரமணிய சிவாவுடைய பங்களிப்பு சிறப்பானதாக இருந்தது. அருமை அருமை. சிறப்பு. 10 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது.

0: அடுத்த வீணா, கரந்தை அணிக்கான வீணா. காந்தியடிகள் பற்றியும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பகத்சிங் பற்றியும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்களுடைய ரெண்டு போராட்ட முறைகளிலும் என்ன வேறுபாடு இருந்துச்சு? காந்தியடிகளின் போராட்ட முறையையும் பகத்சிங்கினுடைய போராட்ட முறையையும் ஒப்பிடும் பொழுது முக்கிய வேறுபாடு எது?
1: காந்தி வந்து அகிம்சை முறையா போராட நினைச்சாரு, பகத்சிங் வந்து புரட்சி வழிமுறையாக போராட.
0: சிறப்பு சிறப்பு, காந்தியடிகள் அகிம்சையை வலியுறுத்தினாரு, பகத்சிங் பாத்தீங்கன்னா புரட்சிகரமான போர்க்கருவிகளை கொண்டு போராடக்கூடிய வழிமுறை. சிறப்பு, அருமையான விடை, அருமையான விளக்கம், மகிழ்ச்சி. அடுத்த வீணா, 10 மதிப்பெண்கள் கரந்தை அணிக்கு வழங்கப்படுது. அதற்கு அடுத்த வீணா வந்து வஞ்சி அணியினருக்கான வீணா. தமிழ்நாட்டில் ஆரம்ப காலத்தில் ஆங்கிலேய எதிர்ப்பு போராட்டத்தோட தொடர்பு இல்லாதவரா நீங்கள் யாரை பார்க்குறீங்க? நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நபர்களில் யார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய எதிர்ப்பு போராட்டத்தில் தொடர்பு இல்லாதவர் அப்படின்னு சொல்லுங்க. வேலு நாச்சியார், கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், பகத்சிங்.
2: பகத்சிங்,
0: பகத்சிங். அதாவது தமிழ்நாட்டில் ஆரம்ப கால ஆங்கிலேய எதிர்ப்பு போராட்டத்தில் தொடர்பு இல்லாதவர் அப்படின்னு பார்த்தா யாரை சொல்லலாம்? பகத்சிங். சிறப்பு சிறப்பு, அருமையான விடை, மகிழ்ச்சிப்பா. 10 மதிப்பெண்கள் வழங்கப்படுது. நான் ஒரு சில போராட்ட வீரர்களை பற்றி சொல்கிறேன், அவங்களோட தொடர்புடைய போராட்டங்கள் பற்றி நீங்கள் சொல்லலாம். வாவுசி அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன நினைவுக்கு வரும்? காஞ்சி அணியினர் சொல்லுங்க. வாவுசி,
3: சுதேசி கப்பல் நிறுவனம்.
0: சுதேசிய கப்பல் நிறுவனம், நேவிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுதேசிய கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். முதன் முதல்ல அவருடைய சொத்துக்களை எல்லாம் வச்சு என்ன பண்ணாரு?
3: ஒரு கப்பலை வாங்கினார்,
0: வாங்கி ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தினார். சிறப்பு, அருமையான விடை. 10 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. அடுத்த வீணா வெற்றி அணியினருக்கான வீணா. சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்குள்ள என்ன தோணும்?
4: ராணுவம் பத்தி தோணும் மேம்.
0: ஆமா, அவருதான் வீரர்களை எல்லாம் ஒன்று திரட்டி இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்குனார் அப்படின்னு சொன்னா நம்ம யார சொல்லலாம்?
4: சுபாஷ் சந்திர போஸ்.
0: சிறப்பு சிறப்பு, 10 மதிப்பெண்கள் வழங்கப்படுது. அடுத்ததா கரந்தை அணியினருக்கான வீணா. இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? தாதாபாய் நவ்ரஜ், லாலா லஜபதி ராய், சுபாஷ் சந்திர போஸ், சர்தார் வல்லபாய் பட்டேல்.
1: சர்தார் வல்லபாய் பட்டேல்.
0: இரும்பு மனிதர் என அழைக்கப்படுபவர் யாரு? மீண்டும் ஒரு முறை விடை கூறலாமே.
1: சர்தார் வல்லபாய் பட்டேல்.
0: இரும்பு மனிதர் என அழைக்கப்படுபவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். சிறப்பான விடை. அடுத்ததான வினா வஞ்சி அணியினருக்கான வினா. பகத்சிங் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன நினைவு கூறும்? பகத்சிங்,
2: புரட்சிகர இயக்கம.
0: புரட்சிகர இயக்கம்னு நீங்க எதை சொல்வீங்க? உங்களுடைய சிந்தனையில சொல்லுங்க, சரியான விடைய சொல்லிட்டீங்க. புரட்சினா எதை சொல்றீங்க?
2: சமூகம் மற்றும் அரசியல் மாற்றம்,
0: சமூகத்துல மாற்றம். ஓகே, புரட்சி அப்படின்னா மத்தவங்க செய்யாததை ஒன்றை நம்ம செய்து காட்டுறதுதான் என்னன்னு சொல்லலாம். ஒரு புரட்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? அப்ப பகத்சிங் அப்படின்னோடனே புரட்சிகர இயக்கம் அப்படின்றது நினைவுக்கு வரும். சிறப்பு, உங்களுக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படுது. காஞ்சி அணிக்கான வீணா. ஒருவருடைய தியாகம் மட்டுமல்ல பல்வேறு சமூகத்தினுடைய பங்களிப்பே விடுதலை போராட்டத்தை வலுப்படுத்தியது அப்படின்ற கருத்து எதற்கு ஆதாரமாக இருக்கு? எதை ஆதரிக்கக்கூடியதா இருக்கு?
3: பெண்கள், தொழிலாளர்கள், மாணவர்கள், விவசாயிகள், எழுத்தாளர்கள் உள்ளிட்டவர்களுடைய பங்கேற்பு இருக்கு.
0: மகிழ்ச்சி. சரி, 10 மதிப்பெண்கள் உங்களுக்கு வழங்கப்படுது. அடுத்ததான் போர் முறைகள்ல ரொம்ப சிறப்பான போர் முறை பத்தி தான் இந்த வீணா. நம்ம வெற்றி அணியினருக்கான வீணா. சரியா, போர்ல பாத்தீங்கன்னா மறைந்திருந்து தாக்கக்கூடிய கொரில்லா போர் முறை அப்படின்ற ஒரு போர் முறை இருந்துச்சு. அந்த போர் முறைய ஈடுபட்டவர் யார்? முதன் முதல்ல அந்த போர் முறையில ஈடுபட்டவர்
5: தீரன் சின்னமலை.
0: சிறப்பு, தீரன் சின்னமலை. இவர் யாரா இருந்தாரு?
4: இவர் வந்து ஒரு படைத்தளபதியா இருந்திருக்காரு,
0: படைத்தளபதி. அதோட மட்டும் இல்லாம பாளையக்காரர்கள் வரிசையில வரக்கூடியவர். சிறப்பு சிறப்பு, இரண்டாவது பாளையக்காரர்கள் பொருள். இவரு ஒரு தளபதிகள்ல ஒருவரா இருந்தாரு. இவரு தான் முதல்ல ஆங்கிலேயர்களை ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு போர் முறை தான் என்னது?
4: கொரில்லா போர்.
0: கொரில்லா போர் முறை. சிறப்பு, விடை வந்து சரியா சொல்லிட்டீங்க. இந்த கொரில்லா போர் முறைக்கான விளக்கத்தை பத்தி யாராவது சொல்ல முடியுமா? கொரில்லா போர் முறைனா நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்றைய சூழல்ல, நவீன யுகத்துல, டெக்னாலஜி காலத்துல யார் வேணா இதுக்கான விடைகளை வந்து சொல்லலாம்.
3: போர் நடக்குதுன்னு வச்சுங்களேன், இப்ப எதிரணி வந்து நம்ம நாட்டுக்குள்ள வராங்க இல்ல நம்ம இடத்துக்குள்ள வராங்கன்ற பட்சத்துல அவங்கள பொறுத்த வரைக்கும் இங்க இந்த இடத்துல யாருமே இல்லைன்ற ஒரு, இங்க யாருமே இல்லை, நம்மளை தாக்குறதுக்கு யாருமே இல்லை.

0: தான் நினைப்பாங்க. ஆனால் அந்த கொரில்லா போர் முறையை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே இருக்கோன்றதே தெரியாது, எங்கேருந்து தாக்குவோன்றதும் தெரியாது. அப்போது மறைஞ்சிருந்து எதிரணிக்கே தெரியாமல் தாக்குறது, இதுதான் கொரில்லா போர் முறை.
1: சிறப்பு சிறப்பு. அப்போ மண்ணுக்குள்ளே புதஞ்சிருந்து திடீர்னு அவங்க முன்னாடி தோன்றி போர் புரியறது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். இதை தோற்றுவித்தவர் வந்து நம்ம யார் அப்படின்னு சொன்னா, யார் தோற்றுவித்தது?
2: தீரன்
1: சின்னமலை அப்படின்றவர் தான் இதை தோற்றுவிக்கிறார். சிறப்பு, ரொம்ப அழகா வந்துட்டு உங்களுடைய பதில் வந்து ரொம்ப அழகா இருக்கு, புரிதலோட இருக்கு. இன்றைய சமூகத்துக்கு புரிதல் அப்படின்றது ரொம்ப உங்க மூலமா எனக்கு தெரியறதுல வந்து ரொம்ப மகிழ்ச்சி. இதற்கான விடைக்கான பதில வந்து சொல்லிட்டீங்க. அடுத்த வினா, கரந்தை அணியினருக்கான வினா. நம்ம மாப்போசி பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? மாப்போசி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாப்போசியையே வந்து சிறையில் அடைத்தாங்க அப்படின்ற செய்தி உங்களுக்கு தெரியுமா?
3: ஆங்கிலேயருக்கு எதிர்க்காக எதிர்த்து போராடினதால
1: ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினாரு. சிறப்பு, விடை சொல்லிட்டீங்க. ஆனா அவரு என்ன செயல் செய்தாருன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு செயல் இருக்கு, யாராவது சொல்ல முடியுமா? அவங்களுக்கான மதிப்பெண் 10 வழங்கப்படுது. கரந்தை அணிக்கான வினாக்கு விடை சொல்லிட்டீங்க, ஆனா ஒரு சிறப்பான ஒரு செயல் செய்தார், அதுக்கு யார் வேண்டுமானாலும் பதில் கூறலாம். என்ன செய்தார் அப்படின்னா, துண்டு பிரசுரம் எழுதி கொடுத்தார். சரியா? துண்டு காகிதத்துல என்ன பண்ணாரு, ஆங்கிலேயருக்கு எதிராக மக்களுக்கு விடுதலை உணர்வை தூண்டும் வகையில எங்களுக்கு வந்து சுதந்திரம் வேண்டும் அப்படின்ற நிலைகள்ல ஒரு வாசகங்கள் பல எழுதி கொடுத்தாரு. அதனால அவர் என்ன பண்ணாரு, சிறையில் அடைக்கப்பட்டார். துண்டு பிரசுரம் எழுதி கொடுத்து மக்கள் மனதில் எதை ஏற்படுத்தினாரு, சுதந்திர உணர்வை ஏற்படுத்தினாரு. இதனால் அவர் வந்து ஆங்கிலேயர்களால் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறப்பு, ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சரி, அடுத்த வீணா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வஞ்சி அணிக்கான வீணா. தில்லையாடி வள்ளியம்மை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
4: கேள்விப்பட்டிருக்கோம் மேம்.
1: தில்லையாடி வள்ளியம்மை, அந்த பெண்ணுக்கு என்ன வயது, அவங்க எங்கே பிறந்தவங்க?
5: 16 வயது
1: வந்து சிறுமி இல்லையா? அப்பவே அவங்களுக்கு எப்படி இந்த விடுதலை உணர்வு ஏற்பட்டுச்சு? சிறப்பா பதில் சொல்லிட்டீங்க, அது சார்ந்த கூடுதல் தகவல் தான் இது. உங்களால விடைய சொல்ல முடியலன்னா வேற யார் வேண்டுமானாலும் இதுக்கான விடை. ஏன்னா இளைஞர்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல மகிழ்ச்சி. சொல்லுங்க.
5: தென்னாப்பிரிக்காவில் மகாத்மா காந்தி தொடங்கிய சிவில் ஒத்துழையாமை இயக்கத்தால் மிகவும் ஈர்க்கப்பட்டார்.
1: ஒத்துழையாமை இயக்கம், ஒத்துழையாமை இயக்கமே எதுக்கு வந்தது? ஆங்கிலேயர்களுடைய அடக்குமுறைகளுக்கு நாங்க என்ன செய்ய மாட்டோம்,
0: அடிபணிய
1: மாட்டோம், ஒத்துழைக்க மாட்டோம் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட இயக்கம் தான் ஒத்துழையாமை இயக்கம். அதுல இணைச்சுக்கிறாங்க யாரு, இந்த தில்லையாடி வள்ளியம்மை, 16 வயதே ஆன அந்த சிறுமி இணைச்சுக்கிறாங்க. சிறப்பு சிறப்பு மகிழ்ச்சி. 16 வயதுல நம்முடைய நாட்டிற்காக தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணவங்க தான் யாரு, தில்லையாடி வள்ளியம்மை. சிறப்பு மகிழ்ச்சி. காஞ்சி திணைக்கான வினா. ஒத்துழையாமை இயக்கத்துல காந்தியடிகளோட பங்கு பெற்ற முதல் பெண்மணியாக அறியப்படக்கூடியவங்க யாரு?
0: அஞ்சலை அம்மாள்.
1: அஞ்சலை அம்மாள். அஞ்சலை அம்மாள் பத்தி ஒரு சிறப்பு இருக்கு தெரியுமா? சரியான விடை சொல்லிட்டீங்க, 10 மதிப்பெண் கொடுத்தாச்சு.
0: அவங்க முதல் ஆசிரியர்.
1: முதல் ஆசிரியர்
0: ஜோதிபா,
1: ஜோதிபாய் பூலே.
0: ஆமா, அவங்க தான் வந்து.
1: சிறப்பு சிறப்பு, பரவாயில்ல. இவங்களை பத்தி ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, வேற யாராவது எந்த அணியினருக்காவது தெரியுமா சிறப்பு சொல்லுங்களேன்?
4: அவங்களுடைய சிறப்பு வந்து தியாகி ஓய்வூதியம் வேண்டாம் அப்படின்றத மறுத்திருக்காங்க, அதுதான் அவங்களுடைய சிறப்பா வந்து இதுல கூறப்பட்டது.
1: சிறப்பு, அது ஒரு சிறப்பு. ஆனா பல சிறப்புகள் இருக்கு. இந்திய விடுதலை போராட்டத்துல பங்கு பெற்றவர்களுக்காக நம்முடைய அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, தியாகி ஓய்வூதியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதுமை காலத்துக்கு உதவியா இருக்கிறதுக்கான ஓய்வூதிய பணம் கொடுக்குது. இதை வேண்டாம்னு மறுத்துட்டு மத்தவங்களுக்கு அந்த பணத்தை பயன்படுத்தும்படி சொல்றாங்க. அதையும் தாண்டி வந்து காந்தியடிகளோட சேர்ந்து அவங்க வந்து பல போராட்டங்கள்ல ஈடுபடுறாங்க. மது ஒழிப்பு போராட்டம், அதுக்கப்புறம் கள்ளுக்கடை மறியல். நாட்டில் இருக்கக்கூடிய கள்ளு குடிச்சிட்டு தான் ஆண்கள் எல்லாம் இறந்து போறாங்க, பெண்கள் எல்லாம் விதவியாக போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கள்ளுக்கடை மறியல், மது ஒழிப்பு போராட்டத்துல எல்லாம் ஈடுபட்ட பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரு சொல்லலாம் அப்படின்னா, அஞ்சலை அம்மாவை சொல்லலாம். சரியா? அதுக்கப்புறம் இவங்களை வந்து தென்னாட்டின் ஜான்சி ராணின்னு கூட சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் இதுக்கான விடை தெரியுமா? காந்தியடிகளை வந்துட்டு ஆங்கிலேயர்கள் சிறை பிடிக்கும் பொழுது பர்தா வேடம் அணிந்து குதிரையில வந்துட்டு இந்த அஞ்சலை அம்மாள் தான் என்ன பண்றாங்க, காந்தியடிகளை குதிரையில ஏற்றி சென்றாங்க. அந்த வகையில அவங்கள வந்து தென்னாட்டி ஜான்சி ராணி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. சரியா? இப்படி அந்த காலத்திலே பெண்கள் எப்படி இருந்திருக்காங்க, வீரம் இருந்தவங்களாம் இருந்திருக்காங்க. சரி, மூன்றாவது சுற்று இத்துடன் நிறைவு பெறுகிறது. இந்த மூன்றாவது சுற்றில் ஒவ்வொரு அணியினரும் பெற்ற மதிப்பு

0: என் பட்டியலை பார்க்கலாம்.
1: மூன்றாம் சுற்றுக்கான மதிப்பெண் வெற்றி அணி 50 மதிப்பெண்கள், கரந்தை அணி 50 மதிப்பெண்கள், வஞ்சி அணி 50 மதிப்பெண்கள், காஞ்சி அணி 50 மதிப்பெண்கள். மூன்று சுற்று மொத்த மதிப்பெண்கள். வஞ்சி அணி 120 மதிப்பெண்கள், கரந்தை அணி 120 மதிப்பெண்கள், வஞ்சி அணி 110 மதிப்பெண்கள், காஞ்சி அணி 110 மதிப்பெண்கள்.
0: சிறப்பு, ஒவ்வொரு அணியினரும் ஒவ்வொருவருக்கும் சலித்தவர்கள் இல்லை என்ற நிலையில் சிறப்பான மதிப்பெண்களை பெற்று ஏற்றத்தை நோக்கி என்ற நிகழ்ச்சியினுடைய நிறைவு சுற்றுக்கு நம்ம வந்திருக்கோம். இறுதி சுற்று. இறுதி சுற்றுக்கான வீணா, முதல் வீணா பார்த்தீங்கன்னா வெற்றி அணியினருக்காக கேட்கப்படுது. பெண்கள் பத்தின வீணாக்கள் தான். எப்படி எப்படி பெண்கள் வந்துட்டு தங்களை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய பணத்தையும் செல்வத்தையும் நேரங்களையும் வந்து செலவிட்டுருக்கிறாங்க. அந்த வகையில் வழிநடை பாடல்களை பாடினாங்க. என்ன பாடல்னா, வெட்கம் கெட்ட வெள்ளை கொக்குகளை விரட்ட வாரீர்களா அப்படின்னு பாடியனவங்க யாரு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா அவங்கள பத்தி?
2: கே பி ஜானகி அம்மாள்.
0: சிறப்பு சிறப்பு. கே பி ஜானகி அம்மாள் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து வழிநடை பாடல்கள் மக்களுக்கு உத்வேகத்தை தர மாதிரி, வெட்கம் கெட்ட வெள்ளை கொக்குகளை விரட்ட வாரீர்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணிகளை திரட்டி இந்த பாடல்களை பாடி விடுதலை உணர்வு ஊட்டியிருக்கிறாங்க. சிறப்பு, 10 மதிப்பெண்கள் வழங்கப்படுது. அடுத்ததா, சுதந்திர போராட்டத்தின் போது தன்னுடைய பெற்றெடுத்த குழந்தையையே ஒரு வீரத்தாய் வந்து பலி கொடுக்குறாங்க, இழக்க நேரிடுது. அப்பயுமே பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்தில் கைவிடாமல் கலந்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெண்மணியை பற்றி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா?
3: கேள்விப்பட்டிருக்கேன் மேம். பத்மாசினி.
0: பத்மாசினி. இந்த பத்மாசினியை பற்றி வேறு ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லலாமே. இது வந்து வினாக்கு விடை சொல்லியாச்சு, ஆனாலும் அவங்கள பற்றி கூடுதல் தகவல் வேறு யாராவது சொல்ல விருப்பம் இருந்தால் மாணவர்கள் சொல்லலாம், இளைஞர்கள்.
4: அதாவது பாரதியாருடைய பாடல்களுக்கு வந்து இவங்க ராகம் அமைச்சாங்க.
0: ராகம் அமைச்சு பஜனை பாடல்கள் போல. அப்போ தியாகம் அப்படின்னு சொன்னான்னா பொண்ணு கொடுக்கறது, பொருளை கொடுக்கறது, அதையும் தாண்டி தன்னுடைய நேரத்தையும் உழைப்பையும் தன்னை முழுமையா ஈடுபடுத்திக்கிறதுக்குமே என்னதான் போராட்டம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, புது தகவல். நன்றி நன்றி. அப்ப பஜனை பாடல்கள் மூலமா காந்தியடிகளுடைய பாடல்களுக்கு மெட்டு அமைச்சு இவங்க என்ன பண்றாங்க, பாடிக்கிட்டு போனவங்களா நம்ம யார பாக்கலாம்? பத்மாசினி அவங்கள நம்ம பார்க்கலாம். சிறப்பு சிறப்பு. மதிப்பெண்கள் உங்களுக்கு வழங்கப்படுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா வஞ்சி அணியினருக்கான வினாவை பத்தி நம்ம கேட்கலாம். இந்திய விடுதலை போராட்ட வீரர்களுடைய வரலாற்றில இருந்து பெறக்கூடிய முக்கிய வரலாற்று பாடமா நீங்க என்ன நினைக்கிறீங்க?
5: விடுதலைக்கான போராட்டத்தில் பல்வேறு சிந்தனைகள், முறைகள், அப்புறம் மக்களின் பங்களிப்புகள்.
0: சரியா, விடுதலை போராட்டம் என்றது மக்களுடைய மனதில் உதிக்கக்கூடிய சிந்தனைகள், மாற்றங்களை உருவாக்குறதுக்கு எது ரொம்ப அவசியம் சொல்றாங்க? சிந்தனைகள், அவங்களுடைய பங்களிப்பு எதுவா வேணா இருக்கலாம். நம்ம நிறைய பேரை பார்த்தோம், பாட்டு பாடி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க இல்லையா. காந்தியடிகள் எது மூலமா நமக்கு அறிமுகமானாரு? அகிம்சை வழியில. சரியா, காந்தியடிகளை பத்தி சொல்லணும்னா அவர் ஒரு அரை மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏன் அரை ஆடை உடுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு கேலி எல்லாம் பண்ணாங்க, ஏன் அவர் வந்து ஆடையை துறந்தாருன்னு யாராவது சொல்ல முடியுமா? இயல்பாவே காந்தியடிகள் எந்த தொழில்பா செஞ்சாரு? ஒரு வழக்கறிஞர். சிறப்பு. ஏன் அவர் வந்து மேலாடையை துறக்கிறதுக்கான அவசியம் என்ன? ஏதாவது சம்பவங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கான சம்பவம் அப்படின்னு பார்த்தோம்னா, மதுரை மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா விவசாயிகளா ஆடையே இல்லாம முழு நேரத்தையும் எங்கவே செலவு பண்றாங்க, வயல்லயே செலவு பண்றாங்க. அவங்களுடைய உழைப்பு கொடுத்தும் அவங்களால அவங்க அறுவடை பண்ற நெல்லையோ உணவையோ அவங்க சாப்பிடுறாங்களானா கிடையாது இல்லையா. நம்ம பழமொழி கூட சொல்லுவாங்க, உழுதவன் கணக்கு பார்த்தா உழைக்கு கூட மிஞ்சாது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப நம்ம உழைச்சாலும் அதற்கான சரியான ஊதியமோ அதுக்கான உணவு முறைகளோ சரியா கிடைக்காம அதை விட விலை குறைவானதா இப்படி எல்லாம் சாப்பிட வேண்டியதா இருக்கு. அப்போ அந்த மக்களுக்கு முழுமையான சுதந்திரம் வேணும், அவங்களுடைய பொருட்களை உற்பத்தி பொருளை அவங்களே பயன்படுத்தணும், அவங்க அவங்களுடைய நிலைகளை உணரணும்ன்றதுக்காகவே, மக்களுக்கு முழுமையான சுதந்திரம் வேணும்ன்றதுக்காக தான் அவர் என்ன பண்றாரு, அவருடைய ஆடையை வந்துட்டு துறக்கிறார். சரியா, அடுத்ததான் நம்ம விடுதலை போராட்டம் பற்றிலாம் பார்த்தோம். செல்ஃப் ரெஸ்பெக்ட் பற்றி, சுயமரியாதை இயக்கம் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம்.

0: சுயமரியாதை இயக்கத்தினுடைய முன்னோடி அப்படின்னா யாரை சொல்லலாம்? இந்த வீணா வந்துட்டு காஞ்சி அணியினருக்கான
1: வீணா.
0: சுயமரியாதை இயக்கத்துக்கு முன்னோடி அப்படின்னா முத முதல்ல இவர் தான் உருவாக்குனாரு. நம்ம ஈவே ராமசாமி தொடங்கினாரு 1925 முறைப்படி தொடங்கினாரு. அதுக்கான அங்கீகாரம் அவருக்கு உண்டு. ஆனா இதுக்கு முன்னாடி அதனுடைய இயக்கத்தை வந்து சேர்ந்தவரா யார் இருக்கிறாரு?
1: அயோத்திதாசர்.
0: அயோத்திதாச பண்டிதர், சிறப்பு அயோத்திதாச பண்டிதர். அவரு தான் பார்த்தீங்கன்னா நம்ம பெரியாருக்கு முன்பே, பெரியார் 1925 தான் கொண்டு வராரு. அதுக்கு முன்பே அயோத்திதாசர் மக்களுக்கு வந்து, பிற்பட்ட மக்களுக்கு வந்துட்டு, பின்தங்கிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்துட்டு உரிமை வேணும்னு போராட ஆரம்பிச்சிட்டார். சிறப்பு. அடுத்த வீணா வெற்றி அணியினருக்கான வீணா. இதுல வந்து காஞ்சி அணிக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படுது. வெற்றி அணியினருக்கான வீணா அப்படின்னு பார்த்தோம்னா, அயோத்திதாசர் ஏழை எளிய மக்களுக்காக ஒரு பத்திரிகை ஒன்று தொடங்குறாரு. என்னன்னு சொல்ல முடியுமா? ஒரு பைசா விலையில தொடங்குவாரு.
2: திராவிட அரசியலின்
0: திராவிட மகாசபை நிறுவுறாரு. இதற்கான விடையை வந்துட்டு நானே சொல்றேன். ஒரு பைசா தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பைசா விலையில, மிக குறைந்த விலையில மக்களுக்கு அறிவு புகட்டுறதுக்காக அவர் தொடங்கின பத்திரிகையோட பேர் தான் ஒரு பைசா தமிழன். சரியா? சிறப்பு, சிறப்பு. அடுத்த வீணா வந்துட்டு பாத்தீங்கன்னா வெற்றி திணையினருக்கான வீணா. அடுத்த வீணா கரந்தை அணிக்கான வீணா. சுயமரியாதை அப்படின்னா என்ன? செல்ஃப் ரெஸ்பெக்ட். சிறப்பு. சுயமரியாதைனா செல்ஃப் ரெஸ்பெக்ட். அப்படின்னா என்ன நீ நினைக்கிற? உங்களுடைய புரிதலோட இந்த விடை இருந்தா உங்களுக்கு மதிப்பெண் வழங்கப்படும். சுயமரியாதைனா நீ எதை பாக்குறீங்க, உங்களுடைய கருத்து?
3: நம்ம மரியாதை கொடுத்து பேசுற இடத்த வந்து மரியாதை எதிர்பார்க்கறது சுயமரியாதையா?
0: சொல்லுங்க. சரியா தான் சொல்றீங்க. சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. உங்களுக்கு தெரிந்த விடை, நீங்க மனதுல என்ன அதை பத்தின சிந்தனை ஓட்டம் இருக்கு அப்படின்றதுக்காக தான்.
3: தாழ்த்தப்பட்ட மக்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து சுயமரியாதை,
0: அவர்களுக்கும் மரியாதை
3: அளிக்கப்படணும்ன்றது
0: முன்னெடுத்தவர் தான் யார் அப்படின்னா பெரியார். அப்ப சுயமரியாதைனா அவர் அவர்களுக்கு உரிய மரியாதையை அவர் அவர்களுக்கு என்ன பண்ணணும், வழங்கணும் அப்படின்றத நமக்கு உணர்த்தறது தான். சரி, சிறப்பு. உங்களுக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படுது. அதற்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இரட்டைமலை சீனிவாசன் அவர் எந்த இயக்கத்தோட தொடர்புடையவர்? வஞ்சி அணியினர் சொல்லலாம். நம்ம இந்த பேரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு ரேர், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இவங்க எல்லாம் வந்துட்டு சுயமரியாதை இயக்கத்தோட தொடர்புடையவங்க. இவங்க எல்லாம் மக்களுடைய வெற்றிக்காக பல பதவிகளையே துறந்தவங்க, பல விருதுகளையே வேண்டான்னு சொன்னவங்க. அவங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சரி, சொல்லுங்க. இரட்டைமலை சீனிவாசன்
4: தமிழக அரசியல்வாதி, சமூக சீர்திருத்த செயல்பாட்டாளர், வழக்கறிஞர்.
0: சரியா? மிகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தவர் தான். அவருக்கு என்னன்னா, அவர் வழக்கறிஞராக இருந்ததால மக்களுக்கான நலன்கள் என்னென்ன அப்படின்றத எடுத்து கொண்டு போய் சேர்த்தார். சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. இது புரிஞ்சிக்கிறது அப்படின்றது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இப்போ உங்களுக்கு தெரிந்து வட்டமேசை மாநாடுகள் எல்லாம் நடந்தது இல்லையா? அடுத்த வீணா இப்போ வந்துட்டு வஞ்சி அணியினருக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படுது. அவங்களோட தொடர்புடைய ஒரு வீணா தான். இப்போ பார்த்தீங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு என்னென்ன விருதுகள் வழங்கப்பட்டுச்சு? பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்துட்டு அவருக்கு சில விருதுகளை கொடுக்குது. ஆனால் இந்த விருதுகளெல்லாம் அவர் வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு மறுக்கிறாரு. என்னென்ன விருதுகள் வழங்கப்பட்டுச்சு?
1: ராவ் சாஹிப் திவான் பதூர்.
0: சிறப்பு.
1: ராவ் பகதூர்.
0: ராவ் சாஹிப் விருது, திவான் பகதூர், ராவ் பகதூர் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய வழக்கறிஞர் பணியை பாராட்டி சிறப்புகள் எல்லாம் செய்யறாங்க. இதை வந்துட்டு அவர் ஏன் வந்துட்டு ஏற்க மறுக்கிறாருன்னா, எங்க மக்களுக்கு என்ன வேணும், சுயமரியாதை வேணும். நீங்க கொடுக்குற பதவிகளை தாண்டியும் என்ன முக்கியம் அப்படின்றாருன்னா, இந்த சுயமரியாதை முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட வந்து குரல் கொடுத்தவர் தான் யார் அப்படின்னா இரட்டைமலை சீனிவாசன் பத்தி நம்ம சொல்லலாம். சிறப்பு. நம்ம காஞ்சி அணியினருக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 மதிப்பெண்கள் வழங்கப்படுது. இப்போ இறுதி சுற்றுக்கான மதிப்பெண் பட்டியல்.
4: இறுதி சுற்று மதிப்பெண்கள் வெற்றி அணி 10 மதிப்பெண்கள், கரந்தை அணி 20 மதிப்பெண்கள், வஞ்சி அணி 20 மதிப்பெண்கள், காஞ்சி அணி 20 மதிப்பெண்கள். மொத்த மதிப்பெண்கள் வெற்றி அணி 130 மதிப்பெண்கள், கரந்தை அணி 140 மதிப்பெண்கள், வஞ்சி அணி 130 மதிப்பெண்கள், காஞ்சி அணி 130 மதிப்பெண்கள்.
0: ஏற்றத்தை நோக்கி நிகழ்ச்சி சிறப்பாக இனிதே நிறைவடைகிறது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக தங்களுடைய கருத்துரைகளை வழங்கிய மாணவ செல்வங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். மாணவர்களுக்கு

0: க்கும் வாய்ப்பளித்த ஆகாசவாணி நிறுவனத்துக்கும் நன்றி. வணக்கம்.
1: ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை நடத்துபவர் ப. செல்லியம்மாள் அவர்கள். உடன் பங்கேற்பவர்கள் ச. கோபிகா, பவித்ரா, மதுமிதா, பி. தாக்ஷாயினி, பாக்கியலட்சுமி, க. வெங்கடேச பெருமாள், சந்தோஷ்குமார், சாவித்யா, லோகாபிராமன்.

ஸ்ரீ குருபியோ நமஹ. என் பேர் ஹாசினி. முதலாவதாக பாடப்போகிற பாடல் நாராயண தீர்த்தர் தரங்கம், ராகம் நாட்டை, தாளம் ஆதி.

அடுத்த பாடல் மனவியாலக்கின் சராதட்டி. ராகம் நளினகாந்தி, தாளம் ஆதி. இயற்றியவர் ஸ்ரீ தியாகராஜர்.

சகரி சகரி மகரி சச மகரி சனி பனி சகரி ம பனி சனி பமரி ம பனி பா சச மகரி சனி பனி சகரி மகரி சனி பனி சகரி மாமா ரி சனி பமரி ம

சகரி மகரி ச மகரி சனி பனி சகரி ம பனி சனி பமரி ம பனி ப ச ச மகரி சனி பனி சகரி மகரி சனி பனி சகரி மாமா ரி சனி பமரி ம பனி ரி ச ச நி ப மகரி ச.

நமஸ்காரம். என் பெயர் சஹானா. முதல் பாடல் பெரியசாமி தூரன் எழுதிய கணநாதனே குணபோதனே. ராகம் சாரங்கா, தாளம் ஆதி.

0: நேரம் இப்போது 12 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று இந்த அலைவரிசையில் இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், இதில் காஞ்சிபுரம் எஸ் மதனகோபால் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வினோத்குமார் நாராயணசுவாமி அவர்கள் தவில். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் கிராமப்புற வீடுகளுக்கு குழாய் மூலம் பாதுகாப்பான குடிநீர் வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம், தூய்மை பாரதம், உன்னத பாரதம் சித்திரம். எழுதியவர் வி நந்தினி, அமைப்பு சுபலட்சுமி ஆதிகேசவன். 2:15 திரைகானம், 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பு ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் இன்றவை, 6:55 வேலை வாய்ப்பு செய்திகள். 7:00 திரைகானம், 7:10 கன்னியாகுமரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் வி குமார். 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. மா சாகுபடி அனுபவங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பாப்பரம்பாக்கம் கே காந்தி அவர்களுடன் நேர்முகம். வெளிநாட்டிற்கு ஏற்றுமதியாகும் மீன் மற்றும் மீன் உணவுப் பொருட்கள் தரக்கட்டுப்பாடு குறித்து தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் பார்த்திபன் அவர்களுடன் நேர்முகம் ஆகியவை இடம்பெறும். 8:05 திரைகானம், 8:45 சைலன்ஸ் அண்ட் சிம்பனி. லாஸ் ஏஞ்சல்ஸை சேர்ந்த ஒலி வடிவமைப்பாளர் சஞ்சீவி ஈஸ்வர் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் எம் ராஜராஜேஸ்வரி. 9:15 திரைகானம், 10 மணிக்கு அகில பாரத இசை, இதில் அர்ச்சனா ஜி உபாத்யாயா அவர்களின் பாட்டு கேட்கலாம். அறிவிக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெற இருப்பவை.
1: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: திருநூறு கிராம் பால்கோவா கொடுங்க.
3: 250 கிராமுக்கு கீழே கிடைக்காது.
2: ஆனா ஏன்
3: மினிமம் ஆகுது வாங்கி ஆகணும்ல?

0: என்னன்ன இப்பெல்லாம் பேங்க் அக்கவுண்ட் கூட மினிமம் பேலன்ஸ் கேக்குறது இல்லையே.
1: பேங்க் அக்கவுண்டா மினிமம் பேலன்ஸ் இல்லாமலா?
0: ஆ, பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டிபாசிட் அக்கவுண்ட், அதாவது BSBD அக்கவுண்ட். இதுல மினிமம் பேலன்ஸ் இல்ல, ஆனா பலன்கள் நிறைய இருக்கு. ATM கம் டெபிட் கார்டு, மொபைல் மற்றும் இன்டர்நெட் பேங்கிங், பாஸ்புக், செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
2: RBI சொல்கிறது BSBD அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
3: இன்று பிற்பகல் 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் இப்போது ஒலித்துக் கொண்டிருக்கிறது. கிராமப்புற வீடுகளுக்கு குழாய் மூலம் பாதுகாப்பான குடிநீர் வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள். தொடர்ந்து இளைஞர் உலகம் ஒலிக்கும் ஜெயிக்கலாம் வாங்க போட்டித் தேர்வுகளுக்கான தொடர் நிகழ்ச்சி. கல்வியாளரும் போட்டித் தேர்வுக்கான ஆலோசகருமான எம் சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி இடம்பெறுகிறது. ஒரு மணிக்கு இலக்கியம் பேசுவோம் மனதை மயக்கும் மணிமேகலை நிறைவு பகுதி. சிறப்பு விருந்தினர் முனைவர் த டான் ஸ்டோனி அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன். 2 மணிக்கு ஆளுமை சிறக்க தொடர் நிகழ்ச்சி. சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள், தொடர்ந்து ரெயின்போ மெலடி சொலிக்கும். 3:02 அறிவோம் ரசிப்போம். FM கோல்ட் அலைவரிசையில் பிற்பகல் 1:10 சி தியாகராஜரின் சப்தவிட ஸ்தலங்கள் இசைப்பேருரை நிகழ்த்தியுள்ளவர் கௌரி ராஜகோபால் அவர்கள். 3 மணிக்கு கன்னட நிகழ்ச்சி. மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் லக்ஷ்மி அனந்தகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். எஸ் கேதார் விக்னேஷ் அவர்கள் பயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 7:10 25 ஆண்டுகள் பொதுப்பணி, டெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. 8:10 ஏமாற்றாதே ஏமாறாதே நாடகம், எழுதியவர் கே கீதா குமாரி அவர்கள். நடித்துள்ளவர்கள் நாஞ்சில் நளினி, ஜான்சி ராணி, கே சுஜாதா, ஆர் தங்கராஜ், கே நேதாஜி ஆகியோர். அமைப்பு சங்கர்ஜி.

சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இதுவரை காஞ்சிபுரம் எஸ் மதனகோபால் அவர்களின் நாகஸ்வரேசை கேட்டோம். வினோத்குமார் நாராயணசுவாமி அவர்கள் தவில். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்களின் நம்பிக்கையை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இழந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மனநலம் தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியைச் சேர்ந்த 8 பேரும் சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த 2 பேரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தில்லியில் போராட்டம் நடத்த சிஜேபிக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. உலக பவுல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். மக்களின் நம்பிக்கையை எதிர்க்கட்சிகள் இழந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் அவதூறு பிரச்சாரங்களையும் மீறி தேசிய ஜனநாயக கூட்டணி மேற்கு வங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ராஜஸ்தான் மற்றும் திரிபுராவில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்களிலும் பிஜேபிக்கு கிடைத்த வெற்றியை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியை மக்கள் நிராகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட அரசியல் சாசன அமைப்புகளுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மனநலம் தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். உலக மனநல தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் தொலைபேசி வழி மனநல ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 48 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த சேவையை பயன்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மனநல பாதிப்பு அடைந்தவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு வருவதாக திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் சென்றுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அந்நாட்டு அதிபர் திரு தர்மன் சண்முகரத்னம் பிரதமர் திரு லாரன்ஸ் வாங் ஆகியோருடன் பேச்சு நடத்தினார். இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சர்வதேச விவகாரங்கள் மற்றும் இந்தியாவில் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற திருமதி நவநீதம் நவிப்பிள்ளைக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் L.Murugan வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென்னாப்பிரிக்காவில் பிறந்த தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த இவர் அந்நாட்டு உயர்நீதிமன்றத்தின் முதல் வெள்ள

0: வரையறல்லா பெண் நீதிபதி என்ற வரலாற்று சாதனையை படைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். மனித உரிமைகள் மற்றும் நீதியை நிலைநாட்டுவதில் சர்வதேச அளவில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை திருமதி நவநீதம் நவிப்பிள்ளை வழங்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் சர்வதேச அளவில் இத்தகைய உயரங்களை எட்டியிருப்பது உலக தமிழர்களுக்கு பெருமை சேர்ப்பதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியைச் சேர்ந்த 8 பேரும் சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த 2 பேரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். 10 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் 10 பேர் மட்டுமே மனு தாக்கல் செய்ததால் இவர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிஜேபி சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தில்லியில் பொது அமைதியை உறுதி செய்யும் வகையில் BNSS 163 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஜந்தர் மந்தரில் CJP போராட்டம் நடத்தவுள்ளதாக அறிவித்திருந்த நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தடையை மீறி போராட்டம் நடத்த முயற்சிப்போர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரித்துள்ளது. போராட்டம் நடத்த அனுமதி கோரி CJP சமர்ப்பித்த விண்ணப்பத்தை நிராகரித்துள்ள தில்லி காவல்துறை பாதுகாப்பையும் பலப்படுத்தியுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போராட்டம் நடத்த முயன்றவர்களையும் காவல்துறை தடுத்து நிறுத்தியுள்ளது. இதற்கிடையே தங்கள் இயக்கத்தின் முக்கிய நிர்வாகிகளை தில்லி காவல்துறை கைது செய்துள்ளதாக CJP கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. நாட்டின் விடுதலை போராட்டத்தில் பழங்குடியினரின் பங்களிப்பை எடுத்துரைக்கும் வகையிலும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற பழங்குடியின தலைவர்கள் குறித்த அருங்காட்சியகம்.
1: நாட்டின் விடுதலை போராட்டத்தில் பழங்குடியினர் ஆற்றிய பங்கு இன்றியமையாததாகும். இதில் முக்கிய பங்கு வகித்தவர் பகவான் பிர்சா முண்டா. அவரது பிறந்த தினமான நவம்பர் 15 தேதி பழங்குடியினர் பெருமை தினமாக கொண்டாடுவதென பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அறிவித்தது. நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பழங்குடியின தலைவர்களின் பங்களிப்பை போற்றும் வகையில் 142 கோடி ரூபாய் செலவில் ராஞ்சியில் அருங்காட்சியகம் ஒன்றும் ஏற்படுத்தப்பட்டது. பழைய மத்திய சிறையில் 30 ஏக்கர் பரப்பளவில் இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட பழங்குடியின தலைவர்களான சிது கன்ஹூ, வீர் பது பகத், கயா முண்டா மற்றும் பகவான் பிர்சா முண்டாவின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் அம்சங்கள் இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளன. நாட்டின் விடுதலை போராட்ட வரலாறு பழங்குடியினரின் பங்களிப்பை எடுத்துரைக்காமல் முழுமை பெறாது என்று கூறிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, இதன் அடிப்படையில் அறியப்படாத தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்றை தற்போதைய தலைமுறையினர் அறிந்து கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். பழங்குடியின தலைவர்களின் பெயரில் மக்கள் நலத்திட்டங்களும் அறிவிக்கப்பட்டன. ஜார்க்கண்டின் கலாச்சார பெருமையை பாதுகாப்பதோடு பழங்குடியினர் அதிகமாக வசிக்கும் பகுதிகளில் வளர்ச்சி திட்ட பணிகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவை ஜார்க்கண்டிற்கு புதிய அடையாளத்தை வழங்கி வருகிறது என்றால் அது மிகையல்ல.
0: ஃப்ளை துபை விமானத்தை டெல் அவே விமான நிலையத்தின் மீது மோதி தற்கொலைப்படை தாக்குதல் நடத்த இணை விமானி திட்டமிட்டிருந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட் தெரிவித்துள்ளது. பெரிய அளவில் உயிர் சேதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஓமனைச் சேர்ந்த இணை விமானியின் திட்டத்தை இந்திய வம்சாவளி விமானி ஸ்மித் மச்சார் முறியடித்ததாக ஐக்கிய அரபு எமிரேட் கூறியுள்ளது. இது தொடர்பாக இணை விமானி ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக பவுல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா பதக்கம் வெல்வது இதுவே முதல் முறையாகும். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி எகிப்தின் கைரோவில் தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் ஸ்வப்னில் குசேல், சரப்ஜித் உள்பட 11 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 12-21, 21-17

0: 7 21 19 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் டிங் என் சென்னை வென்றார். தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் ஒரு தங்கம் ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 400 மீட்டர் ஓட்டத்தில் ஆகாஷ் ராஜ் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் தினேஷ் வெள்ளிப்பதக்கத்தையும் மோகன்ராஜ் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் 100 மீட்டர் தடை ஓட்டத்தில் நந்தினி வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் தமிழகம் இதுவரை இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளது. லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹஜா யாமலப்பள்ளி மொராக்கோவின் டியா எல் ஜாடி இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 2-6, 7-5, 12-10 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் டாலினா ஹெவிட் யுக்ரைனின் வெலேரியா ஸ்ட்ரக்கோவா இணையை வென்றது. லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் எலிசாபிட்டா கோட்லியார் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 6-1, 10-5 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் லிசட் கார்பரா ஸ்பெயினின் மரியா மார்டினஸ் வாக்ரோ இணையை வென்றது. துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாரா ஷா மற்றும் ஆகாஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தேசிய ஹாக்கி சாம்பியன் போட்டி ஜான்சியில் இன்று தொடங்கியது. வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் தமிழகம் மகாராஷ்டிரா உள்பட 29 அணிகள் பங்கேற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களின் நம்பிக்கையை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இழந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மனநலம் தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியைச் சேர்ந்த 8 பேரும் சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த 2 பேரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தில்லியில் போராட்டம் நடத்த சிஜேபிக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. உலக பவுல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் இப்போது 12:50 20 நொடி. கடல் மின்னோட்ட விவரம். திருவள்ளூர் ராயபுரம் முதல் புலிகெட் வரை தரை மின்னோட்டம் நாளை இரவு 7 மணி வரை நொடிக்கு 1 முதல் 1.1 மீட்டர் வேகத்தில் இருக்கக்கூடும். தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. இனி மெல்லிசை பாடல்கள் ரசிக்கலாம். பெரியசாமி தூரன் பாடல் எல் கிருஷ்ணன் இசையில் பாடலை பாடியிருக்கிறார் பாலமுரளிகிருஷ்ணா அவர்கள்.

அடுத்து குன்னக்குடி ஆர் வைத்தியநாதன் இசையில் உளுந்தூர்பேட்டை சண்முகம் வரிகள், சீர்காழி டாக்டர் ஜி சிவச்சிதம்பரம் குரலில்.

0: மெல்லிசையாய் சில பாடல்கள் ரசித்தோம் இதுவரை. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 1 மணி. ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று ஜல்ஜீவன் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம்.
2: ஜல்ஜீவன் திட்டமானது 2019 சுதந்திர தினத்தன்று தொடங்கப்பட்ட திட்டம். இந்தியாவில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் குழாய்கள் மூலமாக குடிநீர் வழங்குவதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம். மாநில அரசுகளுடன் இணைந்து அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்புகளை வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குழாய்களின் வழியாக வீடுகளுக்கு நேரடியாக குடிநீர் வழங்குவது என்பது பெண்களின் பணிச்சுமையை மட்டும் குறைக்கவில்லை, அது சமத்துவத்திற்கான வாய்ப்புகளையும் வழங்குகிறது. தூய்மையான குடிநீர் உடல்நல பாதுகாப்பை உறுதி செய்கிறது. ஆனால் அந்த வசதி அனைவருக்கும் பாரபட்சமின்றி கிடைக்க வேண்டுமென்றால் வீடுகளுக்கு நேரடி இணைப்பை செயல்படுத்துவதன் மூலம் மட்டுமே இது சாத்தியமாகும். அந்த வகையில் ஜல்ஜீவன் திட்டமானது கிராமப்புறங்களில் இந்த வசதியை ஏற்படுத்தி தருகிறது. அது மட்டுமின்றி இந்த திட்டத்தின் கீழ் முறையற்ற நீர் பயன்பாட்டை கட்டுப்படுத்தவும், நீர் கசிவு மற்றும் அடைப்புகளை எளிதாக கண்டறிந்து உடனடியாக அவற்றை சரிசெய்யவும், குடிநீர் குழாய்களில் ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட்டு வருவதன் மூலம் நீர் தேவை முறையாக பயன்படுத்த ஏதுவாகின்றது. சாம்பல் நீர் மேலாண்மை, நீர் பாதுகாப்பு, மழைநீர் சேகரிப்பு, மறுபயன்பாடு ஆகியவற்றை இந்த ஜல்ஜீவன் திட்டம் செயல்படுத்துகிறது. குறைவான கட்டணத்தில் போதுமான அளவு மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட தரத்தில் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இது கிராமப்புற சமூகங்களின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்த வழிவகுக்கும். மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் நீர் வழங்கும் உட்கட்டமைப்பை உருவாக்குவதன் மூலம் வரும் 2024 ஒவ்வொரு கிராமப்புற வீட்டிற்கும் செயல்பாட்டு குழாய் இணைப்பு மூலம் குடிநீர் வழங்க முடியும். இதன் மூலம் பரிந்துரைக்கப்பட்ட தரத்தில் போதுமான அளவு தண்ணீர் வழக்கமான அடிப்படையில் கிடைக்க வழிவகை செய்யப்படுகிறது. அது மட்டுமின்றி அந்தந்த மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் தங்கள் குடிநீர் பாதுகாப்பிற்கு திட்டமிட வேண்டும். ஜல்ஜீவன் திட்டத்தில் அந்தந்த மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் உள்ள ஒவ்வொரு கிராமப்புற வீடுகள் மற்றும் பொது நிறுவனங்களுக்கு நீண்டகால அடிப்படையில் குடிநீர் பாதுகாப்பை உறுதி செய்தல், கிராமப்புற சமூகங்கள் தங்களின் சொந்த கிராமத்தில் நீர் வழங்கல் அமைப்புகளை திட்டமிடுதல், செயல்படுத்துதல், நிர்வகித்தல், இயக்குதல், பராமரித்தல் மற்றும் இதனை செயல்படுத்த நிதி உதவிகளை வழங்குதல் ஆகியவற்றை முக்கிய நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது இந்த ஜல்ஜீவன் திட்டம். 2019 ஆகஸ்ட் 15 வரை வீடுகளுக்கு 16.69% இருந்த குடிநீர் குழாய் இணைப்பு தற்போது உயர்ந்துள்ளது. மத்திய மாநில அரசுகளின் தொடர்ச்சியான முயற்சிகளாலும் முன்னெடுப்புகளாலும் கிராமப்புற பகுதிகளில் பல

0: இடங்களில் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்டதன் வாயிலாக மக்களின் வாழ்க்கை தரமும் சுகாதாரமும் மேம்பட்டு வருகின்றது. அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் குழாய் வழங்குவதற்கு பல்வேறு முயற்சிகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட உள்ளது. இதன் மூலம் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் என்ற மக்களின் பல நாள் கனவு நிச்சயம் நிறைவேறும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று ஜல் ஜீவன் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: military coordination. India has warned Pakistan that it will not be deterred by nuclear threats and will deliver a fitting response to any terrorist attack. India's senior advisor to the permanent mission to the UN Conference on Disarmament in Geneva, Anmol Sherbedi, made the remarks while speaking at the United Nations General Assembly's first committee meeting in New York yesterday. He said India would make no distinction between those who sponsor terrorism and those who mastermind it. Mahalaya, marking the advent of goddess Durga, is being observed today. The occasion signifies the end of Pitrupaksha, dedicated to ancestors, and the beginning of Devi Paksha, the auspicious fortnight preceding Durga Puja. Prime Minister Narendra Modi has extended greetings to the people on the occasion in a social media post. Mr. Modi prayed that the blessings of Ma Durga bring happiness, compassion and hope to society. The Prime Minister also hoped that peace and prosperity prevails all around. The Intermeteorological Department, IMD, has forecast heavy rainfall over Bihar, Karnataka, Himachal Pradesh and Jammu and Kashmir for the day. IMD said conditions are becoming favourable for further withdrawal of the southwest monsoon from some more parts of eastern India and northern peninsula and many parts of northeast India during the next 2 to 3 days. In men's cricket, India will face the West Indies in the third T20 International at the Holkar Stadium in Indore tomorrow. The match is scheduled to begin at 7 p.m. The five-match series is level at 1-1 after the West Indies defeated India by 6 wickets in the second T20 International in Ranchi last evening. And with that, we end this news bulletin.
1: நேரம் இப்போது 1:10. ஆகாஷ்வாணி பெருமை மிகு பாரதம். தூய்மை பாரதம், உன்னத பாரதம் சித்திரம். எழுதியவர் வி. நந்தினி.
2: அரசியல் சுதந்திரத்தை விட தூய்மையே முக்கியமானது. இவை மகாத்மா காந்தி கூறிய வார்த்தைகள். அந்த அளவுக்கு அவர் தூய்மைக்கு முக்கியத்துவம் அளித்தார்.
1: அவருடைய சொல்லுக்கிணங்க இந்தியா முழுவதும் தூய்மையான நாடாக மாற வேண்டும் என 2014 அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று ஸ்வச் பாரத் மிஷன் எனும் தூய்மை இந்தியா திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தது வரலாற்று பூர்வ தருணமாக அமைந்தது.
2: மகாத்மா காந்தியின் சுத்தம் மற்றும் சுகாதாரம் குறித்த கனவுகளை நிறைவேற்றுவதே இத்திட்டத்தின் நோக்கமாக உள்ளது. இந்திய அரசால் முன்னெடுக்கப்பட்ட மிக முக்கியத்துவம் வாய்ந்த திட்டமாக இது உள்ளது. இந்த திட்டத்தின் துவக்கத்தில் தூய்மைக்கான உறுதிமொழியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்துக்கொண்டார். அப்போது சுமார் 30 லட்சம் அரசு பணியாளர்களும் அவருடன் இணைந்து உறுதிமொழி எடுத்தனர்.
1: மேலும் டெல்லியில் ராஜ்பாத் பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடைபயணத்தையும் தொடங்கி வைத்தார். அப்போது அவரே இறங்கி அந்த நடைபயணத்திலும் கலந்து கொண்டார். அடையாள ரீதியாக சில அடிகள் மட்டும் நடக்காமல் நீண்ட தூரத்திற்கு பிரதமர் நடந்தார். இத்திட்டத்தின் மீதான அவரின் அர்ப்பணிப்புக்கு அது சான்றாக அமைந்தது. பல இடங்களிலும் அவரே தூய்மை பணிகளிலும் ஈடுபட்டார்.
2: மக்களை இந்த தூய்மை திட்டத்தில் பங்கெடுக்க செய்ததன் மூலம் இது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக மாறியது. தூய்மை இந்தியா இயக்கத்தில் மக்கள் தன்னெழுச்சியாக பங்கேற்று தங்களுக்கும் நாட்டின் தூய்மையில் பங்குள்ளது என்ற பொறுப்பை ஏற்றனர். சமூகத்தின் பல்வேறு பிரிவு மக்கள் முன்வந்து தூய்மையை நோக்கிய இந்த பயணத்தில் இணைந்தனர். மக்கள் இதில் ஆர்வமாக பங்கேற்றதால் தூய்மை இந்தியா என்ற காந்திஜியின் கனவு தற்போது கிட்டத்தட்ட நிறைவேறிவிட்டது எனலாம். சமூகத்தின் அனைத்து நிலையில் உள்ள மக்களும் ஆற்றிய பங்களிப்பால் இத்திட்டத்தின் நோக்கம் நிறைவேறியுள்ளது.
1: இந்த திட்டத்தின் முதல் கட்டம் 2021 நிறைவடைந்தது. இரண்டாம் கட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. முதல் கட்டத்தில் என்னென்ன சாதனைகள் நிகழ்ந்தன, இரண்டாம் கட்டத்தில் மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து காணலாம்.
2: இந்த திட்டம் 3 முக்கிய நோக்கங்களை கொண்டு தொடங்கப்பட்டது. 1, திறந்த வெளியில் மலம் கழிப்பதை முற்றிலும் ஒழிக்க வேண்டும்.

0: அதாவது அறிவியல் ரீதியிலான திடக்கழிவு மேலாண்மை மற்றும் மூன்றாவதாக ஜன் அந்தோலன் எனப்படும் மக்கள் மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துதல்.
1: முதல் கட்டமாக இத்திட்டத்திற்கு 62,009 கோடி செலவாகும் என மதிப்பிடப்பட்டது. இதில் இந்திய அரசின் பங்களிப்பாக 14,623 கோடியும் மாநில அரசின் குறைந்தபட்ச பங்களிப்பாக 4,874 கோடி ரூபாயும் என நிர்ணயிக்கப்பட்டது. மீதமுள்ள நிதி தனிப்பட்ட நபர்களின் பங்களிப்பு, அரசு தனியார் கூட்டு பங்களிப்பு ஆகியவற்றின் மூலம் பெறுவது என திட்டமிடப்பட்டது.
0: 2014 ஆண்டுக்கு முன்னால் இந்தியாவின் திடக்கழிவுகள் சரிவர அகற்றப்படாமல் மக்களின் சுகாதாரத்திற்கு பெரும் கேடு ஏற்பட்டிருந்தது. ஆனால் இன்று இதில் குறிப்பிடத்தக்க அளவில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த திட்டத்தால் நகரங்கள் தூய்மைப்படுத்தப்பட்டுள்ளன. வீட்டுக்கு வீடு சென்று திடக்கழிவுகளை சேகரித்து வரும் 2.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட தூய்மை வாகனங்களால் இது சாத்தியமாகியுள்ளது.
1: மேலும் கழிவுகளை எப்படி தரம் பிரித்து வழங்குவது என்ற விழிப்புணர்வும் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. கழிவுகள் சுத்திகரிக்கப்பட்டு மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களாக மாற்றப்படுவதும் கொள்கை சீர்திருத்தங்களால் உருவாக்கப்பட்டுள்ளது.
0: இந்த திட்டத்தின் சாதனையை சொல்வதானால், இது தொடங்கப்படுவதற்கு முன்பு நகராட்சி திடக்கழிவு மேலாண்மை ஒரு நாளுக்கு 26,000 டன் என்ற அளவில் இருந்தது. ஆனால் இந்த திட்டம் தொடங்கப்பட்டு அடுத்த 7 ஆண்டுகளில் இதன் அளவு நாளொன்றுக்கு 3,00,000 டன் என்ற அளவில் அதிகரித்தது. மேலும் வீடு வீடாக சென்று குப்பைகள் சேகரிக்கப்படுவது, 86,228 வார்டுகளாகவும் தரம் பிரிக்கப்படுவது, 72,493 வார்டுகளாகவும் உயர்ந்தன. இதனால் பொருளாதார நிலையில் பின்தங்கியவர்கள், குறிப்பாக சுய உதவி குழுக்களில் உள்ள பெண்களுக்கு வாழ்வாதாரம் கிடைத்தது. மேலும் கழிவுகளை கையாளும் சுமார் 90,000 முறைசாரா தொழிலாளர்கள் முறையான வேலைவாய்ப்புக்குள் வந்தனர்.
1: தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் இந்திய நகர்ப்புற பகுதிகளில் திறந்த வெளியில் மலம் கழிக்கும் அவலத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இது மகாத்மா காந்தியின் குறிக்கோளுக்கு தகுந்த சமர்ப்பணமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பெண்களுக்கு மரியாதையும் பாதுகாப்பும் இதனால் கிடைத்துள்ளது.
0: மேலும் சுகாதாரம் மேம்பட்டதால் கிருமிகளால் ஏற்படும் நோய்களும் குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்திருக்கிறது. இது நகர்ப்புற இந்தியாவை முழுமையான சுகாதாரத்தை நோக்கிய பயணத்திற்கு இட்டுச் சென்றுள்ளது. சமூகத்தில் முன்பு புறக்கணிக்கப்பட்டு வந்த தூய்மை பணியாளர்கள் இப்போது இந்த திட்டத்தின் முக்கிய பங்களிப்பாளர்களாக மாறியிருக்கிறார்கள். மேலும் அவர்களின் பாதுகாப்பான, ஆரோக்கியமான மற்றும் மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை சூழலும் இந்த திட்டத்தால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.
1: இதனால் அவர்களுக்கு இச்சமூகத்தில் மரியாதையான வாழ்க்கை கிடைக்கப்பெற்றுள்ளது. இதன் விளைவாக இந்தியாவில் உள்ள 35 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள நகர்ப்புற பகுதிகளில் திறந்த வெளியில் மலம் கழிக்கும் நிலை இல்லை என்ற சூழல் உருவாகியுள்ளது. அதாவது 4,371 நகர்ப்புற உள்ளாட்சி பகுதிகளில் இந்த நிலை எட்டப்பட்டுள்ளது. இந்த சாதனை 66.86 லட்சம் வீடுகளில் கட்டப்பட்டுள்ள கழிவறைகள் மற்றும் 6.40 லட்சம் பொது கழிவறைகள் கட்டப்பட்டு அடையப்பட்டுள்ளது.
0: இந்த திட்டத்தின் பயன்கள் அனைத்து மக்களுக்கும் சமமாக சென்று சேர நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டன. திறந்த வெளியில் மலம் கழித்தலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சில வழிகாட்டு நெறிமுறைகளையும் வகுத்தது. அதன்படி மற்றும் ODF++ ஆகிய வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. ODF+ என்பது கழிவறைகள் நன்றாக செயல்படுகிறதா, தொடர்ந்து பயன்படுத்தத்தக்க வகையில் பராமரிக்கப்படுகிறதா என்பதை உறுதி செய்வது. ODF++ என்பது மலக்கழிவுகள் முறையாக வெளியேற்றப்படுகிறதா, அவை சுத்திகரிக்கப்படாமல் கால்வாய்கள், நீர்நிலைகள் மற்றும் திறந்த வெளிப்பகுதிகளில் வெளியேற்றப்படுகிறதா என்பதை ஆராய்வதற்கானது. இதற்கென WaterPlus என்ற நெறிமுறைகளும் உள்ளன.
1: சுத்திகரிக்கப்படாமல் மலக்கழிவுகள் திறந்த வெளிப்பகுதிகள் அல்லது நீர்நிலைகளில் திறக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்கிறது. 2021 ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதிப்படி 3,309 நகரங்கள் ODF+ எனவும், 960 நகரங்கள் ODF++ எனவும், 9 நகரங்கள் WaterPlus எனவும் 3ஆம் தரப்பு அமைப்புகள் உறுதி செய்து சான்றளித்துள்ளன.
0: உலகிலேயே மக்களின் மனநிலையில் மாற்றத்தை விதைத்த பெரிய அளவிலான திட்டமாக இது கருதப்படுகிறது. சுகாதாரத்தை அனைவருக்கும் கிடைக்கச் செய்வதை இந்த திட்டம் உறுதிப்படுத்தியுள்ளது. தேசத்தின் வளர்ச்சிக்கான நோக்கங்களில் சுகாதாரம் குறித்த விவாதங்கள் இதனால் மைய இடத்தை பிடித்தது. ஜன் அந்தோலன் என்ற மாபெரும் மக்கள் இயக்கமாக இது உருப்பெற்றது. தனிப்பட்ட முறையில் பிரதமர்

0: ஈடுபாட்டால் இது மக்கள் இயக்கமாக மாறியது. மேலும் ஊடகங்களால் மேற்கொள்ளப்பட்ட பெரும் இயக்கங்களினாலும் மிகவும் தீவிரமாக செயல்படுத்தப்பட்ட திட்டங்களாலும் நிதி செலவுகள் பலதரப்பினரையும் ஈடுபடுத்துதல் போன்றவற்றால் இது பெருவாரியான மக்களை சென்று சேர்ந்தது.
1: மக்களே இதில் தாங்களாகவே முன்வந்து ஈடுபடுத்திக் கொண்டதே களத்தில் நிலையான மாற்றத்தை ஏற்படுத்த முக்கிய காரணமாக அமைந்தது. டிஜிட்டல் சமூக ஊடக பிரச்சாரங்களும் இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டன. சுமார் 20 கோடி மக்கள் இந்த திட்டத்தில் ஈடுபடுத்தப்பட்டனர்.
0: இந்த திட்டத்தில் பலவித புதுமைகள் புகுத்தப்பட்டன. நகர்ப்புறங்களில் வீட்டு வசதித்துறை அமைச்சகம் சுகாதாரத்தின் அடிப்படையில் கணக்கெடுப்பு நடத்தி மதிப்பீடுகளை வழங்கியது. இந்த ஸ்வச் சர்வேக்ஷன் எனும் கணக்கெடுப்பு உலகிலேயே நகர்ப்புற பகுதிகளில் சுகாதாரத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் பெரிய அளவிலான கணக்கெடுப்பாக உள்ளது. இதில் கோடிக்கணக்கான குடிமக்கள் பங்கேற்றனர். 2021 அக்டோபர் 2 வரை 6 முறை இத்தகைய கணக்கெடுப்புகள் நடத்தப்பட்டுள்ளன. இதில் தொடர்ந்து 4 முறை தொடர்ந்து சுத்தமான நகரமாக மத்திய பிரதேச மாநிலம் இந்தோர் தேர்ந்தெடுக்கப்பட்டது.
1: இத்திட்டத்தை வெற்றிகரமாக வீட்டு வசதித்துறை அமைச்சகம் கூகுள் நிறுவனத்துடன் இணைந்து அனைத்து பொது கழிவறைகளையும் அதன் வரைபடத்தில் இணையுமாறு செய்தது. இதனால் மக்கள் பொது கழிவறைகளை அணுகுவது எளிதானது. இதுவரை 3,100 அதிகமான நகரங்களில் உள்ள 65,500 மேற்பட்ட கழிவறைகள் கூகுள் மேப்ஸ் மூலம் எளிதாக அணுக முடிகிறது. அதாவது இது இந்தியாவின் நகர்ப்புறத்தில் உள்ள பொது கழிவறைகளுள் 70%.
0: மேலும் சுகாதாரம் மற்றும் கழிவு மேலாண்மை குறித்த அனைத்து வித புகார்களுக்கும் குறை தீர்க்கும் விதமாக உருவாக்கப்பட்ட ஸ்வச்சதா செயலியை 2 கோடிக்கும் அதிகமான மக்கள் பதிவிறக்கம் செய்துள்ளனர். 2021 2.22 கோடி புகார்கள் பதிவு செய்யப்பட்டு அதில் 2.08 கோடி புகார்கள் தீர்க்கப்பட்டன. இந்த செயலியில் 7 நாட்களுக்குள் புகார்களுக்கு தீர்வு காணப்படுகிறது.
1: இந்தியா முழுக்க நகராட்சி பகுதிகளில் இதற்கென பயிற்சி அளிக்க ஆன்லைன் வாயிலாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன்படி சுகாதாரம் மற்றும் கழிவு மேலாண்மை குறித்த பல்வேறு விஷயங்கள் அதில் பகிரப்பட்டன. 100,000 அதிகமான நகராட்சி பணியாளர்கள் மற்ற பயனாளர்கள் இந்த தளத்தை தொடர்ந்து பயன்படுத்தினர். மேலும் அந்த பயிற்சியை வெற்றிகரமாக முடித்து சான்றிதழ்களை பெற்றனர்.
0: பிரபலங்கள், தூதுவர்கள், தொழிலதிபர்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள், தொழில் முனைவோர், குடிமக்கள், மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள், சுய உதவி குழுக்கள், குடும்ப தலைவிகள் என அனைவரும் சுகாதாரத்தை நோக்கியே இந்த பயணத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்டனர்.
1: மக்கள் மற்றும் வெவ்வேறு துறைகள் அமைப்புகள் பங்களிப்புகளை மத்திய அரசு தொடர்ந்து அங்கீகரித்து வந்தது. இத்திட்டத்தில் குறிப்பிடத்தக்க பணிகளை செய்தவர்களை தன்னுடைய சமூக வலைதளங்கள் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராட்டினார். மை கிளீன் இந்தியா என்ற ஹேஷ்டாக் மூலம் மக்கள் மேற்கொள்ளும் தூய்மை பணிகள் பாராட்டப்பட்டன.
0: மேலும் ஸ்வச்சதா ஹை சேவா எனும் பெயரில் நிலையான சுகாதார வழிமுறைகளை பின்பற்றவும் தூய்மை பணியாளர்களின் பணிகளை அங்கீகரிக்கும் பொருட்டும் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது.
1: இத்திட்டம் கிராமங்களிலும் பெருமளவிலான சாதனைகளை புரிந்துள்ளது. இத்திட்டத்தின் மூலம் 2019 சுமார் 600,000 கிராமங்களில் திறந்த வெளியில் மலம் கழிக்கும் நிலை இல்லை என்ற சாதனை எட்டப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தியின் 150 பிறந்த நாளன்று இது அறிவிக்கப்பட்டது.
0: இதனால் மக்களின் சுகாதாரத்தில் ஏற்பட்ட முன்னேற்றம் மிகப்பெரியது. இதன் மூலம் உலக சுகாதார மையம் அளித்த தகவலின்படி 2019 வயிற்றுப்போக்கால் ஏற்படும் 300,000 மரணங்கள் தடுக்கப்பட்டன. மேலும் யூனிசெஃப் 2017 அளித்த தரவுகளின்படி கழிவறைகள் கட்டப்பட்டதால் பெண்கள் பாதுகாப்பாக உணர்ந்தனர். அவர்களால் பணத்தையும் சேமிக்க முடிந்ததாக யூனிசெஃப் புள்ளி விவரம் கூறுகிறது.
1: கழிப்பிடம் கட்டுவது பற்றி விளக்கினார் பத்மா அவர்கள்.
2: கழிவறை கட்டணும் சொன்னதுனால நாங்க வந்து இங்க வந்து கேட்டுதான் நாங்க பயன்படுத்தினோம். வெளியில நைட்ல தான் போக முடியும், பகல்ல போக முடியாது. அது மாதிரி இருந்தது. இப்ப நாங்க வீட்டுல கட்டணும், எப்போ நாங்க எங்க சௌகரியத்துக்கு நாங்க இருந்துக்கிறோம். பஞ்சாயத்துல கொடுத்தோம், நாங்க வந்து சொன்னாங்க வீட்டுக்கு ஒரு கட்டினோம்னு சொன்னாங்க. அதனால நாங்க அவங்களே திருப்பி கேட்டு அவங்க கிட்ட மனு கொடுத்தோம், அவங்க எங்களுக்கு வாங்கி கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் 5,000 கட்டுறதுக்கு கொடுக்குறோம், நீங்க கட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பைசா வரும், நீங்க இது பண்ணிக்கோங்க. செப்டி டேங்க் மாதிரி தான் கட்டிட்டோம் நாங்க. கட்டி அதுக்கு மேல பேஸ்மெண்ட் பண்ணி மேல டாய்லெட் கட்டி இது பண்ணோம். கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு வந்துருச்சு பைசா. கல் வச்சுதான் கட்டிருக்கிறோம் நாங்க. சென்ட்ரிங் போல சீட்டு இறக்கிருக்கோம், பிங்கா வச்சிருக்கோம், செப்டி டேங்க் தான் கட்டிருக்கோம். எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்க, லேடிஸுங்க ரொம்ப எல்லாருக்குமே எங்களுக்கு வசதியா இருக்கு. நாங்க வீட்லயே தான் இப்ப போறது, வெளியில போறது கிடையாது. நாங்க நைட்ல போறது ரொம்ப கஷ்டப்பட்டோம், பகல்ல நைட்ல போறதுக்கு கொஞ்சம். இப்ப வீட்டுல இருந்தா எங்களுக்கு அந்த கஷ்டம் இல்லை.
1: வீடுகளில் கழி

0: கழிவறைகள் கட்டப்பட்ட பின்பு 93% பெண்கள் பாதுகாப்பாக உணர்வதாக தெரிய வந்துள்ளது. திறந்த வெளியில் மலம் கழித்ததால் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகள் தவிர்க்கப்பட்டதால் ஆண்டுதோறும் மக்களால் 50,000 ரூபாய் அளவிலான மருத்துவ செலவுகள் சேமிக்கப்பட்டதாக யூனிசெஃப் தெரிவிக்கிறது. மேலும் 2019 யூனிசெஃப் வெளியிட்ட தரவுகளின்படி நிலத்தடி நீர் மாசடைவது 12.70% குறைக்கப்பட்டுள்ளது.
1: பிரதமர் நரேந்திர மோடி ஸ்வச் பாரத் அபியான் எனும் பெயரில் தூய்மை இந்தியா இயக்கத்தை தொடங்கி 11 ஆண்டுகளாகிவிட்டன. கிட்டத்தட்ட தூய்மை புரட்சி என சொல்லும் அளவுக்கு இந்த திட்டம் மக்களிடத்தில் ஓர் இயக்கமாக சென்று சேர்ந்திருக்கிறது. ஏனெனில் பெரும் மாற்றங்களை இந்த திட்டம் ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் திறந்த வெளியில் மலம் கழிக்கும் நிலைக்கு முடிவு கட்டப்பட்ட சூழலில் அதனால் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து நேச்சர் இதழில் ஆய்வு ஒன்று சமீபத்தில் வெளியிடப்பட்டது. கலிபோர்னியா பல்கலைக்கழகம் மற்றும் ஓஹியோ மாகாண பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆய்வின்படி இதனால் ஆண்டுதோறும் 70,000 மரணங்கள் தடுக்கப்பட்டுள்ளன.
0: ராதா அவர்கள் கூறும்போது,
2: நான் வந்து பிரியூர் பஞ்சாயத்துல இருக்கேன். முதல் வந்து டாய்லெட் வந்து எங்க வீட்டுலாம் இல்லங்க. இந்த மாதிரி டாய்லெட் கட்டினா இந்த மாதிரி பயன்லாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சரி டாய்லெட் கட்டிக்கிறோம் சொல்லிட்டு ஒத்துக்கிட்டோம். அப்புறம் வந்து சரி என்எம்ஆர்ல வந்து இந்த மாதிரி பைசா போடுறோம், நீங்க என்எம்ஆர் மூலயமா வேலை செய்யுங்க 15 நாள் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அதுல வந்து ஒரு 4,151 ரூபாய் என்எம்ஆர் பைசா வந்தது. மீதி வந்து மெட்டீரியலுக்கு வந்து 7,849 ரூபாய் கொடுத்தாங்க. மொத்தம் 12,000 சில்லற. ஆனா நாங்க வாங்கிட்டோம், அந்த பணம் வாங்கிட்டு கம்பல்சரி இப்போ டாய்லெட் கட்டிட்டோம். ஆனால் கட்டுறதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. ஏன்னா நாங்கள் மைதானம் தான் இது பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். குழந்தைங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ டாய்லெட் கட்டினோடனே எங்களுக்கு எந்த விதத்துலையும் ஒரு கஷ்டம் இல்லாமல் இப்போ நல்ல ஒரு இதுவாக இருக்குது. இப்போ நாங்கள் கட்டிக்கிட்ட மாதிரி மற்றவங்களுக்கும் நாங்கள் இது பண்ணி சொல்லி அவங்களையும் கட்ட வச்சோங்க. இப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. டாய்லெட் கட்டினதுனால எங்களுக்கு நல்ல பயனுள்ளதாகவும் இருக்குது. ஏன்னா நடுநேரத்துலையும் சரி மற்ற மாதிரி ரெண்டு குழந்தைங்கள வச்சுருக்கோம், பொம்பளை குழந்தைங்கள, ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ பரவாயில்லைங்க. இப்போ ஏன்னா இது இதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியாது, இது வந்து டாய்லெட் இப்படிலாம் கட்டணும் அப்படின்ற மாதிரி. இப்போ பரவாயில்லைங்க.
0: இந்த திட்டம் ஒரு புரட்சி என இந்தியா மட்டுமல்ல யூனிசெஃப் போன்ற சர்வதேச அமைப்புகளும் கூறியுள்ளன. இத்திட்டம் 50 கோடி இந்தியர்களின் வாழ்க்கையை மாற்றியுள்ளதாக யூனிசெஃப் 2024 தெரிவித்தது. அதாவது நாட்டின் பாதி மக்கள் தொகையில் இத்திட்டம் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. 10 ஆண்டுகளுக்கும் குறைவான காலகட்டத்தில் அம்மக்களுக்கு கழிவறை வசதியை ஏற்படுத்தி திறந்த வெளியில் மலம் கழிக்கும் அவலத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதாக அந்த அமைப்பு பாராட்டியுள்ளது. இந்த திட்டத்தின் வெற்றி மூலம் கிடைக்கும் பாடங்கள் உலக நாடுகளுக்கு வழிகாட்டுவதாக யூனிசெஃப் தெரிவித்தது.
1: இந்த திட்டத்தின் மிக முக்கியமான வெற்றியே இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 12 கோடி வீடுகளில் கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளன. இதனால் திறந்த வெளியில் மலம் கழித்தல் என்னும் அவலம் முடிவுக்கு வந்துள்ளது. மேலும் நாட்டில் சுமார் 78% வீடுகளில் குழாய்கள் வாயிலாக சுத்தமான குடிநீர் விநியோகிக்கப்படுகிறது.
0: மணிகண்டன் அவர்கள் கூறும்போது,
3: புதுச்சேரி பகுதி அலுவலகத்தில் அணித்தலைவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் புதுவாழ்வு திட்டத்தில். இந்த புலியூர் ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம டிஆர்டிஏ மூலமா ஒரு 10,000 ரூபாய் பணம் வாங்கி கொடுத்துருக்குறோம். அந்த பணம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், டாய்லெட் கட்டுறதோட அவசியத்தை வந்து சொல்லி எல்லா சுயஉதவி குழுக்கள் மூலமாகவும் 100 நாள் வேலையில் பணி செய்யும் போதும் சுயஉதவி குழு பயிற்றுனர் மூலமாகவும் எல்லா மக்களுக்கும் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இந்த பணம் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த கட்டுறதுக்கு பணம் இல்லை வசதி இல்லாத மக்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பிஎல்எஃப் மூலமா ஒரு 5,000 ரூபாய் முன்பணமாக நாங்கள் கொடுத்து அவங்களெல்லாம் கட்டுறதுக்கு வந்து ஒரு தூண்டுதல் பண்ணி கொடுத்தோம். அதுக்கு பிறகு அந்த பணத்தை எங்களுக்கு ரீபேமெண்ட் பண்ணிட்டாங்க. திரும்ப பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து கிடச்ச அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க டாய்லெட் நல்லா கட்டிட்டு எல்லாரும் சுத்தமாக வாழ்கிறாங்க. அதோட முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா சுத்தம் சோறு போடும் அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழிக்கு ஏற்ப சுத்தமாக இருந்தால் தான் வந்து நம்ம நல்ல நோய் இல்லாத வாழலாம் அப்படின்றதுனால மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த திறந்த வெளியில் மலம் கழிக்கிறதுனால எவ்வளவு பாக்டீரியா வைரஸ் ஒட்டுண்ணி இது மாதிரி நோய்கள்லேருந்து விடுபடுறதுக்காக மக்கள் கத்துக்கிட்டாங்க. இப்போ திறந்த வெளி மலம் கழிக்காத ஊராட்சியாக இந்த ஊராட்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வீடுகளுக்கும் இந்த டாய்லெட் கட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கு எங்களுடைய புதுவாழ்வு திட்டத்தில் உள்ள பணியாளர்கள் அனைவரும், கிராமத்தில் இருக்கிற வறுமை ஒழிப்பு சங்க உறுப்பினர்கள், மகளிர் குழு கூட்டமைப்பு உறுப்பினர்கள், மகளிர் குழு சுய உதவி குழு பயிற்றுனர்கள், சுகாதார சிபி எல்லாரும் சேர்ந்து இந்த ஊராட்சி வந்து ஒரு திறந்த வெளியில் மலம் கழிக்காத ஊராட்சியாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தை வந்து முழுக்க முழுக்க வந்து பாரத பிரதமருடைய முழு சுகாதார திட்டத்தில் கொண்டு வரதுனால மக்கள் வந்து எளிமையாக வந்து இந்த பணத்தையும் வந்து வாங்கிட்டாங்க. அவங்க தேவையான டாய்லெட்டையும் வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் கட்டி முடிச்சிருக்கிறாங்க.
0: இத்திட்டம்

பத்தாண்டுகளை நிறைவு செய்ததை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆற்றிய உரையில், கடந்த பத்தாண்டுகளில் சுத்தத்தை பொறுத்தவரை நிறைய சாதனைகளை எட்டியுள்ளோம். எனினும் வேகமாக மாறிவரும் இக்காலத்தில் சுத்தத்துடன் தொடர்புடைய சவால்களை நாம் புரிந்து கொள்வதும் முக்கியம். பொருளாதாரம் உயர்ந்து நகரமயமாக்கல் அதிகரிக்கும் போது கழிவுகளும் அதிகரிக்கும். அதற்கேற்ப வியூகங்களை வகுத்து கழிவுகளை சுத்திகரிப்பதற்கான தொழில்நுட்பங்களை நாம் உருவாக்குவது அவசியம். காலணிகள், வீட்டு வளாகங்கள் மற்றும் கட்டடங்களின் கழிவுகள் அறவே இல்லை.

0: நாடு மற்றும் மறுசுழற்சி ஆகியவற்றால் மற்றும் சுகாதார துறைகளில் பல வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன என பேசினார்.
1: இந்த திட்டம் ஸ்வச் பாரத் மிஷன் 2.0 என்னும் பெயரில் 2021 இந்த திட்டத்தினுடைய இரண்டாம் கட்ட செயல்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டன. அதன்படி சில முக்கிய நோக்கங்கள் இந்த திட்டத்தில் உள்ளன. குறிப்பாக திறந்த வெளியில் மலம் கழித்தலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட கிராமங்களில் அதை நிலையாக வைத்திருத்தல், கிராமப்புறங்களில் திடக்கழிவுகள் மற்றும் திரவக்கழிவுகள் மேலாண்மை மூலமாக சுகாதாரத்தை மேம்படுத்துதல் ஆகியவை அடங்கும். 1.40 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த இரண்டாவது கட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது.
0: கே மூர்த்தி அவர்களின்
2: அரசாங்கத்தின் மூலமாக கழிவறை கட்ட சொல்லி எங்களுக்கு தகவல் கொடுத்துருந்தாங்க. அதன் மூலமாக மக்கள்கிட்ட வந்து கிராம சபை கூட்டம் போட்டு ஒவ்வொரு தனிநபரும் வந்து கழிவறை கட்டணும், இந்த கழிவறை இல்லாததுனால பெண்கள் வந்து வெளியில் போய் மலம் கழிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அவங்களுக்கு வந்து கஷ்டமான ஒரு சூழ்நிலை, அதனால் வந்து கழிவறை கட்டி எல்லோரும் வந்து பயனடையணும், இதனால் வந்து அவங்களுக்கு எல்லோருக்கும் நோய் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, மலேரியா ஜுரம் அப்புறம் வந்து கொசுக்களால் வந்து யானைக்கால் நோய் இதெல்லாம் வரும், அந்த நோய் வராத பாதுகாக்கணும், அதை வச்சு கழிவறை கட்டி அவங்களுக்கு சுத்தமான சுகாதாரமான வாழ்க்கையை வாழ உங்களுக்கு வந்து கழிவறை கட்டிக்கணுன்ற மாதிரி சொன்னோம். அதே மாதிரி வந்து எல்லோரும் வந்து கழிவறை கட்டிக்கினாங்க. ஒரு கழிவறை கட்டுறதுக்கு வந்து 3 அடி அகலம் 4 அடி நிகழம் வச்சு ஒரு கழிவறை கட்டணும், அந்த கழிவறை வந்து 6 அடி உயரத்தில் கட்டணும், அது மேலே வந்து தளம் போடணும், உரைகள் கட்டணும், செப்டிக் டேங்க் கட்டணும், அதுக்கு தகுந்த மாதிரி பழுப்புகள் இணைச்சி ஒவ்வொரு உரைக்கும் வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து அந்த ஓபன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்.
0: 2026 இந்திய நகரங்களை குப்பைகளற்ற நகரங்களாக மாற்றுவதுதான் இத்திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் இலக்கு. இதற்கென ஆண்டுதோறும் நகரங்களில் சுகாதார நிலைமை குறித்து விவரங்கள் சேகரிக்கப்படுகின்றன. இதனால் நகரங்களுக்கிடையே ஆரோக்கியமான போட்டி நிலவுகிறது. இதில் மக்கள் பங்கெடுப்பதும் அதிகரித்து வருகிறது. அதன் விளைவாக கடந்த காலங்களை விட சுத்தம் என்று வரும்போது இந்தியாவின் நிலைமை குறிப்பிடத்தக்க அளவில் முன்னேறியுள்ளது. இரண்டாம் கட்டத்தின் இலக்கை எட்ட சில வழிமுறைகளையும் அரசு கையாள்கிறது.
1: அதன்படி அனைத்து வீடுகள் மற்றும் இடங்களிலும் சமையல் மற்றும் தோட்டக் கழிவுகள் அடங்கிய திரவ கழிவுகள் மற்றும் காகிதம், கண்ணாடி, பிளாஸ்டிக் மற்றும் ஆபத்தான கழிவுகள், சானிட்டரி கழிவுகள் ஆகிய மக்காத குப்பைகளையும் தனித்தனியாக பிரித்து அவற்றை அகற்ற வேண்டும். ஒவ்வொரு வீடு மற்றும் இடங்களுக்கு சென்று தரம் பிரிக்கப்பட்ட குப்பைகள் சேகரிக்கப்படுவது, அனைத்து வித கழிவுகளையும் அறிவியல் ரீதியான முறையில் கையாள்வது, அவற்றை அறிவியல் ரீதியாகவே அகற்றுவது.
0: சுரேஷ் அவர்கள்
3: வெளியிடங்களில் மலம் கழிப்பதனாலும் நமக்கு ஒரு ஒழுங்குமுறையான ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி நம்ம செய்துக்கிறதுக்கும் உள்ளதான வித்தியாசங்களை வந்து வெளியிடங்களில் போய் மலம் கழிப்பதனால நம்முடைய கால்கள் தூய்மை இல்லாமல் கிருமிகளும் நாசிகளையும் நம்முடைய உடல் என்ட்ராகி பல வியாதிகளை கொண்டு வரும், நோய்வாதிகள் நோய்பிணிகளை கொண்டு வரும், சுற்றுச்சூழலும் அந்த கேடு அடையும். சிறு பிள்ளைகள் வந்து மலம் கழித்த இடத்துல விளையாடும் போது கைகளினாலும் கால்கள் அசுத்தம் பண்ணி அது வாய் வழியாக போகும்போது பல தொண்டை வியாதிகளையும் பல நோய்கள் கொண்டு வரும். வெளியிடங்களில் மலம் கழிக்கிறத நாம தவிர்க்க வேண்டும். மாறாக அரசு ஸ்வச் பாரத் அபியான், ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா திட்டங்கள் மூலமாக ஒவ்வொரு வீடுகளுக்கும் கழிவறை அமைப்பதற்கான அமைப்புகளை செஞ்சு கொடுக்குறாங்க. இதற்கு வந்து நீங்க அருகாமையில் உள்ள பிடிஓ பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீஸ்ல போய் நீங்க இப்போ கேட்டீங்கன்னா அதற்குரிய வாய்ப்புகளையும் அதற்குரிய வழிமுறைகளையும் அவங்க வழிகாட்டுவாங்க. மேலும் நாம வீடுகளில் நாம டாய்லெட் அமைப்பதனால தூய்மையை பராமரிப்போம், நோயின்றி நோய் பிணியின்றி வாழலாம். வெளியிடங்களில் மலம் கழிப்பது நாளையும் பன்றிகள் பெருகும், நோய் பிணிகள் பெருகும், வாழ்க்கையில் நிம்மதி எழுந்து போவோம், நோய் பிணிகள் இன்னும் மீறும், சுகாதாரமாய் வாழ முடியாது. மேலும் நமக்கு கழிவறை அமைப்பதனால் நம்முடைய வீட்டோடு இருக்கிறதுனால நமக்கு நேரம் மிச்சமாகும், வெளியிடங்களில் போயிட்டு பல பிரச்சனைகள் இப்போது சமுதாயத்தில் பல மாற்றங்கள் உருவாக்கிறதுனால குறிப்பாக மகளிர் வெளியிடங்கள் போவது பாதுகாப்பு இல்லை. ஆனால் இப்பொழுது வந்து உலகத்தில் உலகமயமாகுதுனாலும் குடிபெயர்னாலும் புலம்பெயர்ந்தனாலும் பலவிதமான சமுதாயத்தில் மாற்றங்கள் உருவாகுது, இதனால பல பிரச்சனைகள் உருவாகும் பெண்மணிகளுக்கு. அப்ப வீட்டில் நாம ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி அமைப்பதனால அது ஒரு பாதுகாப்பு ஒரு அம்சமாக இருக்கிறது. நாம வந்து இதற்கு அரசு வந்து நிறைய திட்டங்களை தீட்டி நம்முடைய வாழ்வின் அடிப்படை வசதிகளை வந்து அரசு வந்து செய்வதற்கு கழிவறை இருக்கிறதுனால வெளியிடங்களுக்கு நாம போக வேண்டியதில்லை. அவசரத்தில் நமக்கு ஒரு வயிற்று பாதையோ ஏதாவது ஏற்பட்டால் உடனே நாம சென்று விடலாம், இல்லை என்றால் நாம அலைந்து திரிய வேண்டியதா இருக்கும். பல பிரச்சனைகளை வந்து நம்ம வாழ்க்கையில் சந்திக்க வேண்டும், நமக்கு நேரம் மிச்சமாகும். ஆகும். மலத்தை அடக்கி வைக்கிறதுனால அது வந்து வயிற்றில் பல உபாதைகளை உருவாக்கும், பல விதமான சுகாதார பிரச்சனைகளை தானாக கொண்டு வரும். உடனடியாக

0: மலம் கழிப்பதனால் நமக்கு ஒரு பெரிய ஒரு பலு நீங்கினதாக இருக்கும். இது எல்லா செயலும் பெரியோர்கள் சொல்வார்கள், குறித்த நேரத்தில் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். அதற்கு முக்கியமான உபகரணம் உங்களுடைய வீடுகளில் கழிவறை அமைப்பது ஒரு ஒரு புத்தியான செயல். போக்குவரத்து துறையிலே சாலை ஞானம் வளர்ப்போம் என்று சொல்கிறார்கள். நீங்கள் சாலையில் செல்வதனால் இது பல பிரச்சனைகள் சந்திக்கிறதுனால சாலை ஞானத்தின் அடிப்படையில் நீங்கள் உங்கள் வீடுகளிலேயே கழிவறை அமைப்பதனால் சாலை ஞானத்தை நீங்கள் வளர்க்கிறீர்கள். கால்நடையாக நடந்து போகும்போது பலவிதமான சகதி, அதாவது இடம் பெயர்ந்து நீங்கள் போனால் பலவிதமான காலில் படுகிற தூசிகள், பலவிதமான கழிவு பொருட்கள், அதாவது அந்த நாட்கள்ல வந்து கிராமங்கள்ல இருந்த போது சுற்றுச்சூழல் வந்து பாதுகாக்கப்பட்டது, பராமரிக்கப்பட்டது. ஆனா இந்த நாட்கள்ல வந்து சுற்றுச்சூழல் அந்த அளவுக்கு அந்த கேடு அடைந்திருக்கிறது. அதனால பலவிதமான கால்கள்ல நீங்கள் பலவிதமான நுண்கிருமிகள் இடம் பெயர்ந்து உங்கள் உடலுக்கு உபாதைகளை உருவாக்கும். அதனால வீடுதோறும் கழிவறை அமைப்பது ஒரு தீர்க்கமான செயல். அதாவது குறிப்பாக கையையும் காலையும் நாம சுத்தமாக அணிந்தினந்தோறும் கழுவி சுகாதாரமாய் பாதுகாப்பதனால் வியாதிகள் வராமல் இருக்கும். மேலும் சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க தவறுதனால் பெரிய வியாதியில கொண்டு போய் விட்டுடும். அதனால வீடுகள் தோறும் கழிவறை அமைப்போம், சுகாதாரத்தை பேணுவோம்.
1: காலம் காலமாக குப்பைகள் கொட்டப்பட்டு வந்த இடங்களை பசுமை மண்டலங்களாக மாற்றுவது, கழிவு நீர் சுத்திகரிக்கப்பட்டு அகற்றப்பட வேண்டும், நிலத்தையோ அல்லது நீரையோ மாசுபடுத்தாத வகையில் அவற்றை அகற்றுவது ஆகியவற்றை இலக்காக கொண்டு இத்திட்டத்தின் இரண்டாம் கட்டம் நடைபெற்று வருகிறது.
2: இது தவிர பல இலக்குகளையும் கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நிலையான திடக்கழிவு மேலாண்மை, நிலையான சுகாதாரம் மற்றும் கழிவு நீரை கையாளுதல் ஆகியவையும் இதில் அடங்கும்.
1: நிலையான திடக்கழிவு மேலாண்மை கழிவுகளை மறுசுழற்சி செய்யக்கூடிய வசதிகள், மக்கும் கழிவுகளிலிருந்து உயிரி எரிவாயுவை உற்பத்தி செய்வதற்கான ஆலைகள், திடக்கழிவிலிருந்து எரிபொருளை பெறும் வகையிலான வசதிகள், பிளாஸ்டிக் கழிவுகளை சுத்திகரிப்பு செய்வதற்கான வசதிகள், கழிவுகளிலிருந்து மின்சாரம் போன்ற திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது.
2: அதே போன்று நிலையான சுகாதாரத்திற்காக வீடுகளில் கழிவறைகளை அமைத்தல், பொது கழிவறைகளை கட்டுதல் மற்றும் சுகாதாரமற்ற கழிவறைகளை மறுசீரமைப்பதோடு சிறுநீர் கழிப்பதற்கான கழிவறைகளை கட்டுதல் ஆகியவற்றையும் அரசு மேற்கொண்டு வருகிறது.
1: இத்திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தில் மத்திய அரசு ஒன்றை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. அதாவது மாநில அரசுகள் நகர்ப்புற பகுதிகளில் புறக்கணிக்கப்பட்ட சவால் மிகுந்த பகுதிகளை அடையாளம் கண்டு அவற்றை அழகுபடுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும், அவற்றை தொடர்ந்து கண்காணித்தல், மதிப்பீடு செய்தல் மற்றும் குடிமக்கள் பங்களிப்பை வலியுறுத்துதல் ஆகியவற்றில் ஈடுபட வேண்டும் என கூறி வருகிறது மத்திய அரசு. இப்பகுதிகளை கிளீனிங் டார்கெட் யூனிட் அதாவது CTU என அழைக்கிறது அரசு.
2: மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் கூறுகையில், பெருமையான சூழலில் ஒவ்வாத விஷயங்களின் மீது கவனத்தை செலுத்துவது போன்றுதான் இந்த CTU பகுதிகளை சுத்தம் செய்வது. பொது இடங்களின் மரியாதையை மீட்டெடுப்பதும் சுகாதாரமும் ஒவ்வொரு குடிமகனாலும் உணரப்பட வேண்டும் என கூறினார்.
1: பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வார்த்தைகளில் சொல்வதானால், சுகாதாரம் என்பது ஒருமுறை மட்டும் மேற்கொள்ளப்படும் முயற்சி அல்ல, மாறாக அது ஒரு தொடர்ச்சியான பல தலைமுறைகளுக்கும் தொடரும் இயக்கம். ஒரு தேசத்தின் வாழ்வியல் அது. சுகாதாரம் என்பது ஒரு நாள், ஒரு இரவு அல்லது ஒரு சிலருக்கானது அல்ல, தலைமுறைகளை கடந்து தொடர வேண்டிய இயக்கம் என அவர் கூறியிருந்தார்.
2: இந்தியாவின் சுகாதார புரட்சிக்கான மாற்றங்களை ஏற்படுத்திய திட்டமாக தூய்மை இந்தியா திட்டம் உள்ளது. பல லட்சக்கணக்கானோருக்கு கழிவறைகள் கட்டி கொடுக்கப்பட்டு பச்சிளம் குழந்தைகள் இறப்பை குறைத்து பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்தி இந்த திட்டம் அனைத்து இந்தியர்களின் வாழ்க்கையிலும் பெருமளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது.
1: இத்திட்டம் உலகிலேயே பெரிய அளவிலான மற்றும் வெற்றிகரமான பொது சுகாதார திட்டமாக இன்றும் தொடர்கிறது. சுகாதாரத்தை மேம்படுத்துவது எப்படி ஆரோக்கியமான, பாதுகாப்பான மற்றும் வளமான சமூகத்துக்கு இட்டுச் செல்லும் என்பதற்கான சிறந்த உதாரணமாக இத்திட்டம் திகழ்கிறது.
3: இதுவரை பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் தூய்மை பாரதம், உன்னத பாரதம் சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் வி. நந்தினி. குரல் வண்ணம் விஜய், ஸ்ரீவித்யா. அமைப்பில் உதவி ஆர். முருகன்.

சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல் உணர்வு வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது

பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.

0: கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். எமது திருச்சிராப்பள்ளி நிலையத்திலிருந்து

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். சுயசார்பு பாரத பாதையில் முப்படையினர் ஆக்கப்பூர்வமான திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை பெறுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். மகாளய அமாவாசை இன்று பக்தி சிரத்தையுடன் கடைபிடிக்கப்படுகிறது. காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். மின்சாரத்திற்கு அதிக விலை கொடுப்பதால் தமிழகத்தின் நிதிநிலை பாதிப்புக்கு உள்ளாகும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சுயசார்பு பாரதத்தின் கீழ் முப்படையினர் ஆக்கப்பூர்வமான திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை பெறுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஜோத்பூர் விமானப்படை தளத்தில் பன்னாட்டு வான் சாகச பயிற்சி நிகழ்வில் இன்று உரையாற்றிய அமைச்சர், நம் தேசத்தின் திறன் கட்டமைப்பு நடவடிக்கைகள் நம்பகத்தன்மை கொண்ட நாடுகளின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தையும் எடுத்துரைத்தார். தேவைப்படும் தருணங்களில் தனித்துவமாக செயல்படும் திறனை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதேவேளையில் தேச நலன் மற்றும் உரிய பொறுப்புணர்வுடனும் பிற நாடுகளுடன் இணைந்து செயல்படக்கூடிய ஆற்றலையும் நாம் பெற்றிருக்க வேண்டும் என்றார். தரங் சக்தி பயிற்சி புதுமையான சிந்தனைகளை தோற்றுவிப்பதோடு புதிய வாய்ப்புகள், புதிய நட்புகள், புதிய பாடங்களுடன் எதிர்கால செயல்திட்டங்களுக்கு வழிகோலுவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஜோத்பூர் வானில் பன்னாட்டு விமானங்கள் இந்திய விமானங்களுடன் பறந்து சென்று பயிற்சியில் ஈடுபடுவது குறித்து பெருமிதம் வெளியிட்ட திரு ராஜ்நாத் சிங், ஒரே வானில் பல்வேறு அனுபவங்களை இதன் மூலம் பெற முடியும் என்று சுட்டிக்காட்டினார். நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் ராணுவ ஒத்துழைப்பை முன்னெடுத்து செல்லும் வகையில் பன்னாட்டு வான் சாகச பயிற்சிகள் இதில் இடம்பெற்றன. உலக மனநல தினம் இன்று கடைபிடிக்கும் நிலையில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் கிடைப்பதன் அவசியத்தை மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 48 லட்சம் பேருக்கு 53 தொலை மருத்துவ மையங்கள் மூலம் நலம் சார்ந்த ஆலோசனைகள் வழங்கப்பட்டதாக அவர் எடுத்துரைத்தார். மனநலம் குன்றியவர்கள் ஆரம்ப நிலையிலேயே சிகிச்சைகள் எடுப்பது குறித்து இதற்கான மையங்கள் உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்டவர்கள் அச்சமின்றி சிகிச்சைகளை மேற்கொள்ள ஏதுவாக நமது சமுதாயம் ஆதரவுடனும் பரிவுடனும் திகழ வேண்டியதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார். இதனத்தையொட்டி நெல்லையிலிருந்து திருச்செந்தூருக்கு விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை திருநெல்வேலி சரக காவல்துறை துணைத்தலைவர் திரு திருநாவுக்கரசு தொடங்கி வைத்தார். மனநலம் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு தன்னார்வலர்கள், மன அழுத்தத்திலிருந்து மீண்டவர்கள் உள்ளிட்டோர் இந்த பேரணியில் பங்கேற்றனர். விழுப்புரத்தில் நடைபெற்ற பேரணியில் அரசு மருத்துவக் கல்லூரி மாணாக்கர், தனியார் செவிலியர் கல்லூரி மாணாக்கர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான், போதை பழக்கத்திற்கு ஆளானவர்கள் பெருமளவில் மனநல பாதிப்புக்கு உள்ளாவதால் போதைப் பொருள் பழக்கம் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமிழகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக நாளை சென்னை வருகிறார். 14.5 கிலோமீட்டர் தூர பூந்தமல்லி வடபழனி மெட்ரோ ரயில் சேவையை நாளை துவக்கி வைக்கும் பிரதமர் 5 அம்ருத் பாரத் ரயில் நிலையங்களை காணொலி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். இதன்படி புனரமைக்கப்பட்ட பழனி, பரமக்குடி, நாமக்கல், அம்பாசமுத்திரம், வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையங்கள் நாளை திறந்து வைக்கப்படுகின்றன. கோவையில் 700 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில் திட்டங்களையும்

0: பிரதமர் துவக்கி வைக்கிறார். இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக போரூர் பூந்தமல்லி இடையே மெட்ரோ ரயிலில் பிரதமர் பயணம் மேற்கொள்கிறார். தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயும் பிரதமருடன் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். சென்னை இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தின் அறிவுசார் மையத்தை பார்வையிடும் பிரதமர் சென்னை வர்த்தக மையத்தில் பல்வேறு நலத்திட்டங்களையும் துவக்கி வைக்கிறார். இப்பயணத்தின் ஒரு பகுதியாக போரூர் ஏரி அருகே உள்ள ஜலகண்டேஸ்வர திருக்கோவிலில் தரிசனம் மேற்கொள்கிறார். பிரதமரின் சென்னை வருகையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதோடு போக்குவரத்திலும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன.
1: பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தின் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக கேலோ இந்தியா குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நாட்டின் விளையாட்டுத்துறை ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுடன் முன்னெடுத்துச் செல்லப்பட்டு தடகள விளையாட்டு வீர வீராங்கனைகள் தேசிய சர்வதேச போட்டிகளில் எண்ணற்ற பதக்கங்களை குவிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அடித்தட்டு நிலையில் உள்ள திறமையானவர்கள் கண்டறியப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு ஆளுமையுடன் சர்வதேச போட்டிகளில் வெற்றிகளை குவிக்கும் வகையில் நம் நாட்டின் விளையாட்டு சூழல் மேம்படுத்தப்பட்டது. அண்மையில் முடிவடைந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் சிறப்பான திறமைகளை வெளிப்படுத்தி 85 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் இந்தியா 4வது இடத்திற்கு முன்னேறி சாதனை படைத்தது. தேசிய விளையாட்டுக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை, ஒலிம்பிக் இலக்கு, ஆரோக்கியமான இந்தியா உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு சார்ந்த நடவடிக்கைகள் மூலம் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் மேற்கொள்ளப்படும் சீர்மிகு விளையாட்டு திட்டங்களில் மாநில அரசுகளும் எழுச்சியுடன் இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மகாளய அமாவாசை இன்று பக்தி சிரத்தையுடன் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்ட செய்தியில் அனைவரது வாழ்விலும் அமைதி, வளம், மகிழ்ச்சி, நம்பிக்கையை இத்தினம் ஏற்படுத்தட்டும் என வாழ்த்தியுள்ளார். மகாளய அமாவாசையொட்டி ராமேஸ்வரம், அக்னி தீர்த்த கடற்கரை, முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடல், திருச்செந்தூர் கடற்கரை, சேலம், மேட்டூர் மற்றும் மயிலாடுதுறை காவிரி ஆறு, ஈரோடு பவானி கூடுதுறை, நாகை கோடியக்கரை ஆதிசேது கடற்கரை, வைகை ஆறு, திருச்சி அம்மா மண்டபம் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு நீர்நிலைகளில் ஏராளமானோர் புனித நீராடி முன்னோருக்கு தர்ப்பணம் செய்தனர். திருவையாறு காவிரி ஆற்றின் புஷ்ப மண்டப படித்துறையில் திரளான மக்கள் கூடி மூதாதையர்களுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். நெல்லை தாமிரபரணி நதியில் உள்ள பாபநாசம் உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்ட தீர்த்த கட்டங்களில் மக்கள் அதிகாலை முதலே தர்ப்பணம் செய்து வழிபட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: மகாளய அமாவாசையொட்டி நெல்லை தாமிரபரணி நதியில் உள்ள பாபநாசம், அம்பாசமுத்திரம், நெல்லை குறுக்குத்துறை, சிந்துபூந்துறை, வண்ணார்பேட்டை உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்ட தீர்த்த கட்டங்களில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அதிகாலை முதலே திரண்ட பொதுமக்கள் புனித நீராடி எள்ளும் தண்ணீரும் இறைத்து தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து வழிபட்டனர். இதனால் தாமிரபரணி நதிக்கரையில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. நெல்லையிலிருந்து திருமலை குமார்.
0: காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் நிலவும் தண்ணீர் பிரச்சினை, காலநிலை மாற்ற பாதிப்புகள் குறித்தும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என்று கோரினார். தமிழ்நாட்டில் இடைத்தேர்தலை கொண்டு வாக்கு சதவிகிதத்தை மதிப்பிட முடியாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இடைத்தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை வரவேற்பதாக குறிப்பிட்டார். கடந்த 154 நாட்களில் 200க்கும் மேற்பட்ட கொலை சம்பவங்களும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களும் மாநிலத்தில் நடைபெற்றுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மின்வெட்டு, குடிநீர் பற்றாக்குறை, கூட்டு குடிநீர் திட்டங்கள் இல்லாமை உள்ளிட்ட பிரச்சினைகளை எடுத்துரைத்த அவர், மின்சாரத்தை அதிக விலை கொடுத்து வாங்குவதால் தமிழகத்தின் நிதி நிலைமை எதிர்காலங்களில் மோசமான நிலைக்கு எடுத்துச் செல்லும் என்றார். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல்காந்தி முதலமைச்சர் திரு விஜயின் நீலாங்கரை இல்லத்தில் தற்போது வருகை புரிந்துள்ளார். இந்த சந்திப்பை தொடர்ந்து இன்று மாலை சென்னை தீவு திடலில் நடைபெறும் மாணாக்கர் சந்திப்பு நிகழ்வில் திரு ராகுல்காந்தி பங்கேற்க உள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் அட்டை பெட்டிகள் தயாரிப்பதற்கான மூலப்பொருள் விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரி அதன் உற்பத்தியாளர்கள் 2வது நாளாக இன்றும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி துறைமுகம் அருகே கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்காக குழாய் பதிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் கடலில் படகுகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் யானை தாக்கியதில் கோவையைச் சேர்ந்த ஒருவர் இன்று உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினரும் வனத்துறையினரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சை பெரிய கோவிலில் மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1041வது சதய விழாவை முன்னிட்டு பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சதய விழா வரும் 21-22ஆம் தேதிகளில் நடைபெறும். தூத்துக்குடி முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா

0: நாளை கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் உள்ள ஸ்ரீ முத்தாரம்மன் கோவிலில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் தசரா பண்டிகையானது நாளை காலை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. தசரா பண்டிகை என்பது பக்தர்கள் தங்களது பல்வேறு வேண்டுதல்களுக்காக பல்வேறு தெய்வங்களின் வேடங்கள், விலங்கினருடைய வேடங்கள், அரசியல்வாதிகள் போன்ற பெரும் தலைவர்களுடைய வேடங்கள் போன்றவற்றை அணிந்து விரதம் மேற்கொள்வார்கள். வரும் 20ஆம் தேதி நடைபெறும் சூரசம்கார நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 13வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டிகள் பெங்களூருவில் இன்று தொடங்குகின்றன. முதல் போட்டியில் பெங்களூரு எஃப்சி அணி எஸ்சி டெல்லி அணியை எதிர்கொள்கிறது. மற்றொரு போட்டியில் சென்னை எஃப்சி அணி கோவா எஃப்சி அணியுடன் மோத உள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இந்தோரில் நாளை நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு பாரத பாதையில் முப்படையினர் ஆக்கப்பூர்வமான திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை பெறுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். மகாளய அமாவாசை இன்று பக்தி சிரத்தையுடன் கடைபிடிக்கப்படுகிறது. காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மின்சாரத்திற்கு அதிக விலை கொடுப்பதால் தமிழகத்தின் நிதிநிலை பாதிப்புக்கு உள்ளாகும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் இப்போது 1:55 நிமிடம். 40 நொடி ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேர்களே, இன்று இரவு 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுக்கான மருத்துவத்தின் நிபுணரும் மூத்த சித்த மருத்துவருமான டாக்டர் ஏ ராகவன் அவர்கள் வழங்கும் அடுக்களை அற்புதங்கள்.
2: பீட்ரூட் எடுத்துக்கொள்வதன் மூலமாக நாம் என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, இது ஒரு திரும்பி சொல்ல போகும்போது ஒரு சிறந்த டைலூட்ரியாக இதை என்ன பண்ணுது அப்படின்னா, தொடர்ந்து நீங்கள் பீட்ரூட் எடுத்துக்கிற போது ரத்தத்தினுடைய தன்மை மேம்படுகிற போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு தயாராகிறதுனால சிறுநீரகத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட். திரும்பி பார்க்கும்போது சிறுநீரகத்திலிருந்து நல்லா யூரின் வெளியே போகிறதுக்கும் உங்களுடைய யூரின் போகிறதுல இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன உபாதைகளை வந்து அழகாக சரிப்படுத்தி கொடுத்துரும். இந்த ஒரு ஒரு காயை மட்டும் நம்ம ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் அது மூன்று நாட்கள் அந்த சிறுநீரகத்தினுடைய தொந்தரவு இருக்கக்கூடியவங்களுக்கு, இந்த கால் வீக்கம் இருக்குது, அடி வயிறு வீங்கி போகுது, சரியாக யூரின் போகிறதில்லை, யூரின் போகும்போது வரக்கூடிய சென்சேஷன் ஒரு மாதிரியாக இருக்குது, சில பேருக்கு யூரின் போகிறதுக்கான தன்மையே தெரியல, சில பேர் யூரின் போகிறது எனக்கு தெரியவே இல்லை போயிடுறேன் அப்படின்னு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ், இதெல்லாம் வந்து மருத்துவத்தின் மூலமாக சரி பண்ணுறதுங்கிறது ஒரு பக்கம். ஆனால் என்ன சொல்கிறேன், இதனுடைய நிலையான ஆரோக்கியம் அன்றைக்கு சரியானதல்ல, அப்புறம் வாழ்க்கையில் அது திரும்பி வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற போது பீட்ரூட் அந்த இடத்துல மிகச்சிறந்த பணியாற்றும். நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டே வாங்க, எடுத்தால் ஒழிய தெரியாது. ஆனால் ஒரு விஷயம், சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் கவனம் மட்டும் செலுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஆரோக்கியம் உங்களுக்குள்ளேயே உங்கள் கைக்குள்ளேயே இருக்கும் அப்படிங்கிறது இதனுடைய கருத்து.
1: ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுக்கான மருத்துவத்தின் நிபுணரும் மூத்த சித்த மருத்துவருமான டாக்டர் ஏ ராகவன் அவர்கள் வழங்கிய அடுக்களை அற்புதங்கள் கேட்டீர்கள்.
3: நினைவூட்டிகரும் நேர்களே, 101.4 FM ரெயின்போ அலைவரிசையில் பிற்பகல் 2 மணிக்கு, அதாவது இன்னும் சற்று நேரத்தில் ஆளும்

102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் மாலை 6 மணிக்கு பக்தி மாலை, இதில் திருமாலின் திருவிழா. புரட்டாசி மாத சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் சிறுபுலியூர் அருள்மிகு கோபால சமுதிர பெருமாள் கோவில் சித்திரம் இடம்பெறும். விவித் பாரதி பண்பலையில் 8 மணிக்கு எனக்குள் நான் தேடலின் பகிர்வில் தெவிட்டா பதிவுகளோடு சுற்றுச்சூழல் ஆர்வலர் நிமல் ராகவன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று 8 மணிக்கு

தக் லைஃப் படத்திற்காக சார்லதா மணி பாடியிருந்த பாடலை கேட்டோம். இனி சின்மயி ஸ்ரீபாதா, ஹேஷம் அப்துல் வஹாப் ஆகியோர் பாடியிருக்கும் பாடல், பாடலின் படம் த கேர்ள் ஃப்ரெண்ட்.

நேரம் இப்போது 2:33. திரைகானம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து வரும் பாடல் சந்தோஷ் நாராயணன் பாடியிருப்பது ரெட்ரோ, இந்த படத்திலிருந்து.

0: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்,
1: நான் வந்து ஒரு மா விவசாயி, மா அறுவடை முடிஞ்ச உடனே வந்து ஃபஸ்ட்டு ஏர் ஓட்டுருவோம் சார், கவாத்து பண்ணுவோம் சார், காஞ்சி போன கலைங்க அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு முறை ஏர் ஓட்டுருவோம் சார். இதெல்லாம் பண்ணும்போது அவ்வளோ அட்வர்ஸ் நம்மளுக்கு ஈல்டு அதிகமாக வரும் சார்.
0: மா சாகுபடி அனுபவங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பாப்பரம்பாக்கம் கே காந்தி அவர்களுடன் நேர்முகம் தொடர்ந்து.
2: மீனில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது, வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடிய உபபொருட்கள் வந்து மீனில் டச் ஆகக்கூடாது. இதை மனதில் வைத்து வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதியாகக்கூடிய அனைத்து மீன்களுமே பாதுகாக்கலாம்.
0: வெளிநாட்டிற்கு ஏற்றுமதியாகும் மீன் மற்றும் மீன் உணவுப் பொருட்கள் தரக்கட்டுப்பாடு குறித்து தூத்துக்குடி மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பார்த்தீபன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
3: திரைகானம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து வருவது மையல் படத்திற்காக அனன்யா பட் பாடியிருக்கும் பாடல்.

கேட்ட அந்த பாடலை பாடியவர் ஸ்வேதா மோகன். பாடலின் படம் மாமன். நிகழ்ச்சியில் நிறைவாக வருவது சாய் அபியங்கர், ஜுனிதா காந்தி ஆகியோர் பாடியிருக்கும் பாடல் டியூட், இந்த படத்திலிருந்து.

நிறைவு பெற்றது திரைகானம். இந்த அலைவரிசையில் மீண்டும் திரைப்பட பாடல்கள் மாலை 5:30 திரைகானத்தில். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வானிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றமில்லை. அதிக அளவு வெப்பநிலை தமிழகத்தில் சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் ஆகியவற்றில் ஏனைய இடங்களில் இயல்பை ஒட்டியே இருந்துள்ளது. அதிக அளவு வெப்பநிலை ஈரோட்டில் 37.6 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. குறைந்த அளவு வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23 டிகிரி செல்சியஸாகவும் மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 13.6 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. வெப்பநிலை இயல்பை விட ஈரோடு மாவட்டத்தில் 3.1 செல்சியஸ் முதல் 5 செல்சியஸ் வரையும் சென்னை, தர்மபுரி, புதுச்சேரி, சேலம், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மற்றும் வேலூர் மாவட்டங்களில் 1.6 செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரையும் அதிகரித்துள்ளது. மழை பதிவான இடங்களும் அளவுகளும் ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம் பகுதியில் 7 சென்டிமீட்டர் மழையும், நீலகிரி, குன்னூர் அஞ்சல் அலுவலகம், மதுரை சோழவந்தான், மேட்டுப்பட்டி ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரி, தக்கலை, திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, நீலகிரி மாவட்டம் அழகரை எஸ்டேட், சின்னக்கோரை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரி, குருத்தன்கோடு, அடையாமடை, நீலகிரி, பர்லியார், திருநெல்வேலி, நாலுமுக்கு, மணிமுத்தாறு, மதுரை ஆண்டிப்பட்டி, தென்காசி, அடவி நயனார் கோவில் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரி, நெய்யூர், பேச்சிப்பாறை, இரணியல், குளச்சல் ஆகிய பகுதிகள், தூத்துக்குடி, கயத்தாறு, நீலகிரி, குத்தாபாலம், கெத்தை, கீழ்கோத்தகிரி எஸ்டேட், கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூர், பெரியநாயக்கன் பாளையம், மதுரை மாவட்டம் பேரையூர், கள்ளந்திரி, கள்ளக்குடி, சிட்டாப்பட்டி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் மழையும், ஏனைய பல இடங்களில் 2 முதல் 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு தமிழக கடற்கரை பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு தமிழக பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து உள் தமிழகம் மற்றும் உள் கர்நாடகா வழியாக வடக்கு மத்திய மகாராஷ்டிரா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். திண்டுக்கல், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கொடைக்கானல் பகுதிக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் பலத்த மழைக்கான வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 19 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸாகவும் நிலவக்கூடும். சென்னைக்கும் அந்த சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஆங்காங்கே மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸாகவும் நிலவக்கூடும்.

ஆகாஷ்வாணி. இத்துடன் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் எமது ஒலிபரப்பு நிறைவடைகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். இப்போது நேரம் 3:15. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே, வணக்கம்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. குரல் அமுதம் கேட்கலாம் நேயர்களே.

0: நற்குணம் நிரம்பிய சான்றோர்கள் நன்மை தரக்கூடிய எல்லா செயல்களையும் தங்கள் கடமைகளாகவே செய்வார்கள். குறள் எண் 981 அதிகாரம் சான்றாண்மை.
1: கடனென்ப நல்லவை எல்லாம் கடனறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு.
0: நற்குணம் நிரம்பிய சான்றோர்கள் நன்மை தரக்கூடிய எல்லா செயல்களையும் தங்கள் கடமைகளாகவே செய்வார்கள். குறள் எண் 981 அதிகாரம் சான்றாண்மை.
2: குறள் அமுதம் கேட்டோம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 5:30. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேர்கள் இனி திரைகாணம் கேட்கலாம். முதல் பாடலை பாடியுள்ளவர்கள் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி. வறுமை நிறம் சிவப்பு திரைப்படத்திற்காக.

0: அம்மாடியோ. தனனான தனனான தானான ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்,
1: சபாஷ்.
0: கவிதை உலகம்.

இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளோ ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

0: திரைகாணம் நிறைவு பெறுகிறது. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6 மணி, ஆகாஷ்வாணி. இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி கேட்கலாம். அதற்கு முன்
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: இனி இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 6:10 எனைத்தானும் நல்லவே கேட்க, பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55

0: வேலை வாய்ப்பு செய்திகள். இரவு 7 மணிக்கு திரை காணும். 7:10 கன்னியாகுமரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் வி குமார். 7:25 பன்னிச்செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. மா சாகுபடி அனுபவங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பாப்பரம்பாக்கம் கே காந்தி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். வெளிநாட்டிற்கு ஏற்றுமதியாகும் மீன் மற்றும் மீன் உணவுப் பொருட்கள் தரக்கட்டுப்பாடு. தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் பார்த்திபன் அவர்களுடன் நேர்முகம். 8:05 திரை காணும். 8:45 சைலன்ஸ் அண்ட் சிம்பனி ஆங்கில நிகழ்ச்சி முதல் பகுதி. லாஸ் ஏஞ்சல்ஸை சேர்ந்த ஒளி வடிவமைப்பாளர் சஞ்சீவி ஈஸ்வர் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் எம் ராஜராஜேஸ்வரி. 10:00 அகில பாரத இசை அர்ச்சனா ஜி உபாத்யாயா அவர்களின் பாட்டு இடம்பெறும் இந்நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். இனி இதே அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை பிற்பகல் 1:15 நமது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளின் நேரடி ஒளிபரப்பு. இந்நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ மற்றும் விவித் பாரதி அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாகும். காலை 6:10 எனைத்தானும் நல்லவே கேட்க வழங்குபவர் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சுழல் அறிவோம் வானிலை. 7:00 முதல் 9:00 வரை புத்தம்புது காலை உரிமை குரல். நுகர்வோர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி அறிந்திரு விழித்திரு. நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எஸ் சரோஜா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2 பகுதி. தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் அரங்கமல்லிகா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு பல் மருத்துவர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 11 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் குறித்த சிற்றுரை இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 திரை காணம். 8:30 சக்தி உலா ஆனந்தம் அருளும் ஆனந்தவள்ளி அம்மன் திருக்கோவில் உரை சித்திரம் அமைப்பு எஸ் நவரத்தினா. 8:45 திரை காணும். 9:00 நவராத்திரி இசை விழா டாக்டர் ஆர் கணேஷ் அவர்களின் பாட்டு. ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல். 11:00 தேன் சுந்தம் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். ஆர் சரண்யா அவர்களின் வீண இசை, எல் சுதர்ஷன் சீனிவாஸ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் கலா சன்ஸ்கிருதி விகாஸ் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 2:15 திரை காணும். 2:40 இசை பயிற்சி தேவி ஸ்ரீ மீனலோச்சனி கல்யாணி ராகம். ரூபக தாளத்தில் பாபநாசம் சிவன் பாடல். ஆசிரியை பாபநாசம் டாக்டர் ருக்மணி ரமணி. மாணவியர் ஜி கற்பகம், எஸ் லாவண்யா. 2:55 வானிலை. 3:00 விடுமுறை விண்ணப்பம். 4:00 பெண் ஒன்று கண்டேன் நாடகம். 6:10 எனைத்தாம் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். 7:25 பனிச்செய்தி. 7:30 உழவர் உலகம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேர்களே. இனி தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி பதிவானபடி அதிகல வெப்பநிலை 34.7 டிகிரி செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 26.4 டிகிரி செல்சியஸ். மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி 36 டிகிரி செல்சியஸ் அதிகல வெப்பநிலை, குறைந்த வெப்பநிலை 27.2 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani. The news read by Nishit Kumar. The BJP today said that its victory in the recent by-polls has proved that democracy has crushed the attempts of those who want to spread anarchy in the country. Addressing a press conference in New Delhi today, BJP MP Ravi Shankar Prasad said the BJP is not against peaceful protests, but the opposition parties are resorting to street protests to compensate for their electoral losses. He also accused the opposition parties of creating hardships to the people of Delhi for the past 3 to 4 days through their protests. The BJP MP further said that the country will be run by democracy and through accountability by those elected to the parliament. He also accused the leader of the opposition in the Lok Sabha, Rahul Gandhi, of tarnishing the image of constitutional institutions.
2: The BJP would like to particularly highlight the stellar performance of the party in Bengal, in Assam, in Pondicherry. NDA has happened when the whole movement for anarchy is going on in Delhi and various parts of the country. Hum protest ke khilaf nahi karte hain, swabhavik hai, loktantra mein hona bhi chahiye, lekin aapne

சக்கரவர்த்திக்கும் முதலமைச்சர் அனிருத்த பிரம்மராயருக்கும் இடையே சற்று கசப்பும் சூடும் நிறைந்த ஒரு உரையாடல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தனக்கு தெரியாமல் ராஜ்யத்தில் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. தான் நோய்வாய்ப்பட்டிருப்பதால்

0: பலர் தன்னை புறக்கணிப்பதாக சக்கரவர்த்தி ஆதங்கமும் கோபமும் கலந்த குரலில் அனிருத்த பிரம்மராயரிடம் கூறி, மேலும் தன்னுடைய பிள்ளைகளுடன் இணைந்து கொண்டு முதலமைச்சரும் சதி ஆலோசனையில் ஈடுபடுகிறார் என்ற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார். அனிருத்த பிரம்மராயர் தன்னிலை விளக்கம் அளித்து இலங்கைக்கு போயிருந்தபோது கூட அருள்மொழிவர்மனை சில காலம் சோழ நாட்டிற்பக்கம் வரவேண்டாம் என்று சொல்லியிருந்ததாக தன்னிலை விளக்கம் அளிக்கிறார். பழுவேட்டரையர்கள் வாயிலாக அருள்மொழிவர்மனை கைது செய்து கொண்டு வரும்படியாக அதற்கு சக்கரவர்த்தியின் ஒப்புதலும் அளித்திருந்ததாக அனிருத்த பிரம்மராயர் சக்கரவர்த்தியிடம் தெரிவிக்கிறார்.
1: பொய், பொய், முதன் மந்திரி பொய், எல்லாம் முழு பொய். பார்த்திபேந்திர பல்லவன் எல்லாம் என்னிடம் கூறிவிட்டான். பழுவேட்டரையர்கள் அனுப்பிய கப்பலில் இளவரசன் வரவில்லை, பார்த்திபேந்திரனுடைய கப்பலில் வந்தான். யாரோ ஒருவனை காப்பாற்றுவதற்காக என்று சொல்லி பார்த்திபேந்திரன் தடுத்தும் கேளாமல் கொந்தளித்த கடலில் குதித்தான். இப்போது யோசிக்கும் போது எல்லாமே பொய் என்றும் என்னை ஏமாற்றுவதற்காக செய்யப்பட்ட சூழ்ச்சி என்றும் தோன்றுகிறது. இந்த சூழ்ச்சியில் குந்தவையும் சம்பந்தப்பட்டவள் என்பதை நினைக்கும் போதுதான் எனக்கு வேதனை தாங்கவில்லை. இந்த உலகமே எனக்கு எதிராக போனாலும் குந்தவை என்னுடன் இருப்பாள் என்று எண்ணி இருந்தேன். ஒரு தகப்பன் தன் மகளிடம் சாதாரணமாக சொல்ல தயங்கக்கூடிய வரலாறுகளை எல்லாம் சொன்னேன். அரசர்க்கரசே, இளைய புராட்டி தங்களுக்கு எதிராக சதி செய்வதாய் உலகமே சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், தாங்களும் நம்ப கூடாது. இளைய புராட்டி ஒரு விஷயத்தை தங்களிடம் சொல்லவில்லை என்றால் அதற்கு காரணம் அவசியம் இருக்க வேண்டும். சின்ன இளவரசர் தம் சிநேகிதனை காப்பாற்றுவதற்காக கடலில் குதித்ததில் பொய் ஒன்றும் இல்லை. இளவரசையும் அவருடைய சிநேகிதரையும் கடலிலிருந்து காப்பாற்றி கரை சேர்த்த ஓடக்கார பெண் இதோ இந்த அடுத்த அறையில் இருக்கிறாள். இலங்கையில் நடந்தவற்றையும் நேரில் பார்த்து அறிந்தவள். அரசே, அவளை கூப்பிடட்டுமா என்றார் அனிருத்தர். சக்கரவர்த்தி மிக்க ஆவலுடன்,
2: அப்படியா, உடனே அவளை அழையுங்கள். முதன் மந்திரி, கோடிக்கரையிலிருந்து நீர் பலவந்தமாக பிடித்து வர சொன்ன பெண் அவள்தானா என்றார்.
1: பழுவேட்டரையர் பல்லக்கில் வந்த பெண்தான், அடுத்த அறையில் காத்திருக்கிறாள். இதோ அழைக்கிறேன்
0: என்று அனிருத்தர் கூறி கையை தட்டியதும் பூங்குழலியும் ஆழ்வார்க்கடியானும் உள்ளே வந்தார்கள். பூங்குழலியை சக்கரவர்த்தி உற்று பார்த்துவிட்டு,
2: இந்த பெண்ணை நான் இதுவரை பார்த்ததில்லை அல்லவா, ஆனால் முகஜாடை சற்று தெரிந்த மாதிரி இருக்கிறது. பிரம்மராயரே, இவள் யார்
0: என்று கேட்டார்.
1: இவள் கோடிக்கரை தியாக விடங்கர் மகள், பெயர் பூங்குழலி.
2: ஆஹா, அதுதான் காரணம்
0: என்று சக்கரவர்த்தி கூறினார். பிறகு வாய்க்குள்ளே,
2: இவள் அத்தையின் முகஜாடை கொஞ்சம் இருக்கிறது, ஆனால் அவளைப் போல இல்லை, ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது
0: என்று முணுமுணுத்துக் கொண்டார். அவர் முணுமுணுத்தது பூங்குழலியின் காதில் லேசாக விழுந்தது. அதுவரையில் சக்கரவர்த்தியை பூங்குழலி பார்த்ததில்லை. அவர் அழகில் மன்மதனை விஞ்சியவர் என்று கேள்விப்பட்டிருந்தாள். இளவரசரை பெற்ற தந்தை அப்படித்தான் இருக்க வேண்டும் என்றும் எண்ணியிருந்தாள். இப்போது உடல் நோயினாலும் மன நோயினாலும் விகாரப்பட்டு தோன்றிய சக்கரவர்த்தியின் உருமத்தை பார்த்து திகைத்து போனாள். தன் அத்தையை கைவிட்டது பற்றி சக்கரவர்த்தியிடம் சண்டை பிடிக்க வேண்டும் என்று எண்ணியிருந்ததை நினைத்து வெட்கினாள். பயத்தினாலும் வியப்பினாலும் கூச்சத்தினாலும் சக்கரவர்த்தியை தரிசித்தவுடனே வணக்கம் கூறுவதற்கு கூட மறந்து நின்றாள்.
2: பெண்ணே, உன் தந்தை தியாக விடங்கர் சுகமா
0: என்று சக்கரவர்த்தி அவளை பார்த்து கேட்டார். அப்போதுதான் பூங்குழலிக்கு சுய நினைவு வந்தது. இலங்கை முதல் கிருஷ்ணா நதி வரையில் ஒரு குடை நிழலில் ஆடும் சக்கரவர்த்தியின் சன்னதியில் தான் நிற்பதை உணர்ந்தாள். உடனே தரையில் விழுந்து நமஸ்கரித்துவிட்டு எழுந்து கைகூப்பி வணக்கத்துடன் நின்றாள். சுந்தர சோழர் அனிருத்தரை பார்த்து,
2: இந்த பெண்ணுக்கு பேச வரும் அல்லவா, ஒரு கால் இவள் அத்தையைப் போல இவளும் வாய் பேச முடியாதவளா
0: என்று கேட்டபோது அவர் முகம் மனவேதனையினால் சுருங்கியது.
1: சக்கரவர்த்தி, இந்த பெண்ணுக்கு பேச தெரியும். 9 ஸ்திரீகள் பேசக்கூடியதை இவள் ஒருத்தியே பேசி திருத்து விடுவாள். தங்களை தரிசித்த அதிர்ச்சியினால் திகைத்து போயிருக்கிறாள்
0: என்றாள் அனிருத்தர்.
2: ஆமாம், என்னை பார்த்தால் எல்லோருமே மௌனமாக நின்று விடுகிறார்கள்.

0: என்னிடம் ஒருவரும் ஒன்றும் சொல்லுவதில்லை
1: என்றார் சக்கரவர்த்தி. மறுபடியும் பூங்குழலியை பார்த்து,
0: பெண்ணே, இளவரசன் அருள்மொழிவர்மனை நீ கொந்தளித்த கடலிலிருந்து காப்பாற்றினாய் என்று முதன் மந்திரி சொல்லுகிறார், அது உண்மையா
1: என்று சுந்தர சோழர் கேட்டார். பூங்குழலி தயங்கி தயங்கி, ஆம் பிரபு, அது குற்றமாயிருந்தால் என்றாள். சக்கரவர்த்தி சிரித்தார். அந்த சிரிப்பின் ஒலி பயங்கரமாக துணித்தது.
0: பிரம்மராயரே, இந்த பெண் சொல்வதை கேளுங்கள், அது குற்றமாயிருந்தால் என்கிறாள். இளவரசன் உயிரை இவள் காப்பாற்றியது குற்றமாயிருந்தால் என்கிறாள். என் மகன் கடலில் முழுகி செத்திருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் போலிருக்கிறது. அப்படிப்பட்ட ராட்சதன் நான் என்று இவளிடம் யாரோ சொல்லி இருக்கிறார்கள். முதன் மந்திரி, நாட்டு மக்கள் எல்லாம் இப்படித்தான் என்னை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா
1: என்று கேட்டார் சுந்தர சோழர்.
0: பிரபு, இவள் பயத்தினால் ஏதோ சொல்லிவிட்டாள், அதை பொருட்படுத்த வேண்டாம். பெண்ணே, இளவரசரை நீ காப்பாற்றியதற்காக இந்த சோழ நாடே உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறது. சக்கரவர்த்தியும் அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார். அதற்காக நீ என்ன பரிசு வேண்டுமோ அதை கேட்டு பெறலாம். இப்போது நடந்ததை எல்லாம் சக்கரவர்த்தியிடம் விபரமாக கூறு, பயப்படாமல் சொல்லு என்றார். முதலில் ஒரு விஷயத்தை இந்த பெண் சொல்லட்டும். இளவரசரை கடலிலிருந்து காப்பாற்றியதாக சொல்லுகிறாளே, அவன் இளவரசன் தான் என்பது இவளுக்கு எப்படி தெரியும்? முன்னம் பார்த்ததுண்டா
1: என்றார் சக்கரவர்த்தி. ஆம் பிரபு, முன்னம் ஏழ நாட்டுக்கு வீரர்களுடன் இளவரசர் கப்பல் ஏறிய போது சில தடவை பார்த்திருக்கிறேன். ஒருமுறை இளவரசர் என்னை சமுத்திரகுமாரி என்று அழைத்ததும் உண்டு என்று கூறினாள் பூங்குழலி.
0: ஆஹா, இந்த பெண்ணுக்கு இப்போதுதான் பேச்சு வருகிறது
1: என்றார் சோழ சக்கரவர்த்தி. பின்னர் முதன் மந்திரி அடிக்கடி தூண்டி கேள்வி கேட்டதன் பேரில் பூங்குழலி வந்தியத்தேவனை இலங்கைக்கு அழைத்துச் சென்றதிலிருந்து இளவரசரை நாகப்பட்டினத்தில் கொண்டு போய் விட்டது வரையில் எல்லாவற்றையும் கூறினாள். ஆனால் அனிருத்தர் எச்சரிக்கை செய்திருந்தபடியால் மந்தாகினியை பற்றி மட்டும் ஒன்றும் சொல்லவில்லை. எல்லாம் கேட்ட பின்னர் சக்கரவர்த்தி,
0: பெண்ணே, சோழ குலத்துக்கு இணையில்லாத உதவி செய்திருக்கிறாய், அதற்கு ஈடாக உனக்கு செய்யக்கூடியது ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்று கேட்கிறேன், சொல். கோடிக்கரையில் இளவரசரை கரை சேர்த்த பிறகு இங்கே ஏன் அழைத்து வரவில்லை? ஏன் நாகப்பட்டினத்துக்கு அழைத்து போனாய்
1: என்றார். சுவாமி, இளவரசர் கொடிய ஜுரத்தினால் நினைவிழந்திருந்தார். நாகப்பட்டினம் புத்த விகாரத்தில் நல்ல வைத்தியர்கள் இருக்கிறார்கள் என்று அங்கே அழைத்து போனோம். பிக்ஷுக்கள் இளவரசரிடம் மிக்க பக்தி உள்ளவர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். இளவரசரை அந்த நிலையில் ஓடத்தில் தான் ஏற்றி போகலாமே தவிர குதிரை மேலோ வண்டியிலோ ஏற்றி அனுப்ப முடிந்திராது.
0: அந்த சமயம் கோடிக்கரையில் பழுவேட்டரையர் இருந்தாரே, அவரிடம் ஏன் தெரிவிக்கவில்லை?
1: பூங்குழலி சற்று தயங்கிவிட்டு பின்னர் கம்பீரமான குரலில், சக்கரவர்த்தி, பழுவேட்டரையர் இளவரசருக்கு விரோதி என்று நாடெல்லாம் அறிந்திருக்கிறது. அப்படி இருக்க இளவரசரை பழுவேட்டரையரிடம் ஒப்புவிக்க எவ்விதம் எனக்கு மனம் துணியும் என்றாள்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: இளம் பிராயத்தில் என் அத்தை இலங்கைக்கு அருகில் ஒரு தீவில் வசித்து வந்தாள். அவளை சோழ ராஜகுமாரன் ஒருவன் காதலிப்பதாக பாசாங்கு செய்தான். அவள் நம்பிவிட்டாள். பிறகு அந்த ராஜகுமாரன் இளவரசு பட்டம் சூட்டிக் கொண்டதும் அவளை நிராகரித்து விட்டான். சேந்தன முதனிடம் இதை சொல்லிட்டு அப்புறம், பொதுவா என்னை எந்த ராஜகுமாரனாவது வஞ்சித்து மோசம் செய்தால் பழிக்கு பழி வாங்குவேன்னு தொடங்கி வெறி ஏற ஏற அடுக்கிக்கிட்டே போன பூங்குழலி இப்ப சக்கரவர்த்திய இந்த நலிவடைஞ்ச நிலையில கண்டதும் வாயடைச்சு நின்னதை பார்த்தோம். அத்தைய வஞ்சித்த சக்கரவர்த்தி என்கிற ஆத்திரம் மறைஞ்சு பொன்னியின் செல்வருடைய அப்பா என்கிற பரிவு மேலோங்கி இருப்பத நுட்பமா காட்டுறார் கல்கி. இந்த பகுதியில வந்திருக்கிற தகப்பன் என்கிற சொல்ல ஆராய்வோம். இதன் பொருள் தந்தை. இதற்கான விளக்கம் தேவையில்லை. ஆனால் சொற்பிறப்பின்படி தமப்பன், தம் அப்பன் என்பதுதான் காலப்போக்கில் தகப்பன் ஆயிடுச்சு. தம் அக்கை, தனக்கு மூத்தவள் தமக்கை.

0: ஆகுதல்லவா? தம் ஐயன் தமையன் அண்ணன், தமக்கு மூத்தவர். தாய்மார் மோர் விற்க போவர், தமப்பன்மார் கற்றானிறை பின்பு போவர். பெரியாழ்வார் திருமொழி. இவன் தமப்பன் சேந்தன் காரி. இது கல்வெட்டு தொடர். அடுத்து முகஜாடை. சாயல் என்கிற சொல் தோற்றம், ஒத்திருப்பது ஆகிய பொருள்களை கொண்டது. ஏங்கிற ஒலி பிறழ்ச்சி காரணமா தேவாகிட்டது, சாடை ஜாடை ஆகிட்டது. இன்னும் நுணுகி பார்த்தா சாயல் ஒன்று இன்னொன்று போல இருப்பதை குறிக்கும். சாடை அல்லது ஜாடை இன்னும் விரிவு பெற்று அசைவு, பார்வை, சைகை ஆகிய பொருள்களை தருவதாக அமைஞ்சிட்டது. இன்னும் விரிவடைஞ்சு ஜாடை மாடைன்னு இணைஞ்சு மறைமுகமாக பேசுவது அல்லது சைகை காட்டுவதுன்னு பேச்சு வழக்கில் வந்துட்டது. இலங்கையில் இருந்து கிருஷ்ணாநிதி வரை ஒரு குடை நிழலிலே ஆளும் சக்கரவர்த்தி என்ற பகுதி. வடவெண்ணைக்கரை பாசறையில் வந்தியத்தேவனும் கந்தமாறனும் எல்லக்காவல் பணியில் ஈடுபட்டிருந்ததை பற்றி ஆசிரியர் சொல்லியிருக்கிறார். வடவெண்ணைக்கு வடக்கே ஓடும் நதி கிருஷ்ணா, இன்னொரு பேரு கரும்பெண்ணை. மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதி சஹ்யாத்ரி. அங்கே உள்ள மகாபலேஸ்வரம் என்கிற இடத்துல உற்பத்தி ஆகுது. மகாராஷ்டிரம், கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் வழியாக ஓடி ஹம்சலாதேவி என்கிற இடத்துல கடலோட கடக்குது. வழித்தடம் 1400 கிலோமீட்டர். நல்லது, அடுத்த பகுதியில் சந்திப்போம்.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: செங்கோட்டை திரைப்படத்திற்காக பாடலை பாடியுள்ளவர்கள் சித்ரா, அனுராதா ஸ்ரீராம்.

0: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்கிறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நாளை தொடங்கி வைக்கிறார். ஆவணங்களின் அடிப்படையில் வரலாற்று சின்னங்கள் குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பத்திரப்பதிவுகள் அனைத்தும் ஆன்லைன் வாயிலாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாபியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நாளை தொடங்கி வைக்கிறார்.

நாளை காலை போரூர் பூந்தமல்லி வரையிலான வழித்தடத்தில் மெட்ரோ ரயிலில் அவர் பயணிக்கவுள்ளார். 4,090 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2வது கட்டமான பூந்தமல்லி வடபழனி வழித்தடத்தை பிரதமர் திறந்து வைக்கிறார். 3,700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் நெடுஞ்சாலை 744 வடுகப்பட்டி தெற்கு வெங்கநல்லூர் சாலை பகுதியையும் மதுரை சுற்றுச்சாலை

0: வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் நெடுஞ்சாலை 744 வடுகப்பட்டி தெற்கு வெங்கனூர் சாலை பகுதியையும் மதுரை சுற்றுச்சாலை பகுதியையும் அவர் திறந்து வைக்கிறார். நாகை தஞ்சாவூர் சாலையில் திருவாரூர் புறவழிச்சாலைக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் 750 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களை நாட்டுக்கு பிரதமர் அர்ப்பணிக்கிறார். காரைக்கால் பேரளம் இடையேயான ரயில் பாதையையும் கோவையில் 3 ரயில் மேம்பாலங்களையும் அவர் திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்கவுள்ளார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் ரயில் நிலையம் இத்திட்டத்தின் கீழ் நவீன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசின் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரம் ரயில் நிலையம் முற்றிலும் புதுப்பிக்கப்பட்டு அதிநவீன பயணிகள் வசதிகளுடன் புது பொலிவு பெற்றுள்ளது. ரயில் நிலையத்தின் நுழைவாயில் பகுதி மற்றும் வாகனங்கள் வந்து செல்லும் இடம் பயணிகளுக்கு நெரிசல் இல்லாதவாறு அகலப்படுத்தப்பட்டு அழகிய தரைத்தளங்கள் மற்றும் விளக்குகளுடன் சீரமைக்கப்பட்டுள்ளது. பயணிகள் தங்களது வாகனங்களை பாதுகாப்பாக நிறுத்த தாராளமான இடவசதியுடன் கூடிய புதிய பார்க்கிங் பகுதி உருவாக்கப்பட்டுள்ளது. பயணிகள் வசதியாக அமர்ந்து ஓய்வெடுக்கும் வகையில் அதிநவீன ஏசி காத்திருப்பு அறையாக அமைக்கப்பட்டுள்ளது. மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலைய நடைமேடைகளின் தரைத்தளங்கள் சீரமைக்கப்பட்டு வெயில் மற்றும் மழையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள கூடுதல் நிழற்குடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மாற்றுத்திறனாளி பயணிகள் எளிதாக வந்து செல்வதற்கு சிறப்பு தனி பாதைகள் மற்றும் வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: தமிழகத்தில் கடல்சார் உட்கட்டமைப்பை வலுப்படுத்தவும் சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கவும் துறைமுகம் தொடர்பான பல திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். சென்னை ஐஐடியில் உள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். ஆவணங்களின் அடிப்படையில் வரலாற்று சின்னங்கள் குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை ஐஐடியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இளம் ஆராய்ச்சியாளர்கள் வரலாறு குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாட்டின் பாரம்பரியம் குறித்து இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்தார். தேர்தல் வழக்குகளின் பட்டியலை சென்னை உயர்நீதிமன்றம் இறுதி செய்யும் வரையில் மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் இறுதி தீர்ப்பு அளிக்கப்படும் வரை இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பறையில் தொடர்ந்து வைக்கப்பட்டிருக்கும் என்றும் அந்த ஆணையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் பத்திரப்பதிவுகள் அனைத்தும் ஆன்லைன் வாயிலாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். வணிக வரி மற்றும் பதிவுத்துறையில் படிப்படியாக இந்த காகிதமில்லா நடைமுறை மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இடைத்தேர்தலில் தாவேகா பெற்ற வெற்றி மக்கள் அளித்த பரிசு என்று திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழக மக்களின் பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவல்துறை அதிகாரிகளுக்கும் அரசியல் கட்சியினருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் கடைக்கோடி கிராமத்தில் வசிக்கும் மக்களின் நிலை குறித்தும் அவர் கவலை தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதற்கு தாவேக அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 154 நாட்களில் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மற்றும் கொலை குற்றங்கள் அதிகரித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களும் அதிகரித்து வருவதாக திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள்

0: அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து உள் தமிழகம் மற்றும் உள் கர்நாடகம் வழியாக வடக்கு மத்திய மகாராஷ்டிரா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று பரவலாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாவட்ட செய்திகள். சேலத்தில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வானவர்களுக்கு மாநில அமைச்சர்கள் திரு அருண்ராஜ், திரு விஜய் பாலாஜி பணி நியமன ஆணைகளை வழங்கினர். சென்னை மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு அடிப்படை வசதிகளுக்கான சிறப்பு முகாமை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று தொடங்கி வைத்தார். மதுரையில் மாவட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. உலக மனநல தினத்தை முன்னிட்டு கடலூரில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் பழனி இடையே சாலை பாதுகாப்பு குறித்த இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கும் சிறப்பு முகாமை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு செய்தார். வேலூரில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெற்றது. தேனி மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக திரு சிவகிருஷ்ணமூர்த்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் அரியலூர் அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் நாட்டு நலப்பணித்திட்ட மாணவர்கள் தூய்மை பணியை மேற்கொண்டனர். விளையாட்டுச் செய்திகள். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 6-7 என்ற செட் கணக்கில் பிரான்சின் கொரன்டின் டெனோலியை வென்றார். லாகோ சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். எகிப்த் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 11-5, 11-2, 11-4 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் பெர்னட்டை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அனாகத் சிங்கும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தெற்கு ரயில்வேயைச் சேர்ந்த விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் 5 பதக்கங்களை வென்றுள்ளனர். தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் திரு சுப்பாராவ் பதக்கம் வென்ற வீரர்களை பாராட்டியதாக ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நாளை தொடங்கி வைக்கிறார். ஆவணங்களின் அடிப்படையில் வரலாற்று சின்னங்கள் குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பத்திரப்பதிவுகள் அனைத்தும் ஆன்லைன் வாயிலாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 6:40:35 ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம் மனதில் நின்றவை. நிகழ்ச்சியின் துவக்கமாக மெட்ராஸ் படத்திற்காக சக்திஸ்ரீ தீக்ஷிதா பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, இன்று 7:30 720 kHz முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: நூற்றி 144 படத்திற்காக ஷான் ரோல்டன் சின்மையி பாடியுள்ள பாடல்.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மனதில் நின்றவை.
1: அம்மா தமிழ் எங்க?
2: அவ விளையாடிட்டு இருக்கா.
1: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
2: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
1: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
2: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
1: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
2: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
3: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
4: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
3: அது என்ன 2020 பிரேக்?
4: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

0: நேரம் 6:55, ஆகாஷ்வாணி வேலை வாய்ப்பு செய்தி கேட்பதற்கு முன் விளம்பரம்.
1: நேர்களே, இன்று 7:30 720 kHz முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: வேலை வாய்ப்பு செய்திகள்.
3: இந்திய ரயில்வே துறையின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. இந்திய ரயில்வே துறையில் காலியாக உள்ள மருத்துவம் மற்றும் சுகாதாரத்துறையில் பணியாற்ற விரும்பும் தகுதியானவர்களுக்கு ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியமானது புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. இதன்படி இந்திய ரயில்வேயில் நர்சிங் சூப்பரிண்டென்ட், டயாலிசிஸ் டெக்னீஷியன், ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர், ஃபார்மசிஸ்ட், ரேடியோகிராஃபர், இசிஜி டெக்னீஷியன் மற்றும் லேப் அசிஸ்டன்ட் உள்ளிட்ட பாராமெடிக்கல் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை 590 ஆகும். கல்வி தகுதி. நர்சிங் சூப்பரிண்டென்ட் பணிக்கு அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட நர்சிங் 3 படிப்பு படித்தவர்களும் அல்லது பிஎஸ்சி நர்சிங் தேர்ச்சி பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம். டயாலிசிஸ் டெக்னீஷியன் பதவிக்கு பிஎஸ்சி டிகிரி மற்றும் தொடர்புடைய துறைகளில் 2 அனுபவம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். டயாலிசிஸ் டெக்னீஷியன் பணிக்கு பிஎஸ்சி டிகிரி மற்றும் 2 அனுபவம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஃபார்மசிஸ்ட் பணிக்கு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட பிஃபார்ம் பட்டம் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இசிஜி டெக்னீஷியன் பணிக்கு இசிஜி லேப் டெக்னாலஜி படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். லேப் அசிஸ்டன்ட்

0: மணிக்கு 12 வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களும் பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி தகுதி பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 20 முதல் 40 வயது உடையவர்கள் விண்ணப்பிக்கலாம். அரசு விதிமுறைகளின்படி வயது வரம்பில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 5 ஆண்டுகள், ஓபிசி பிரிவினருக்கு 3 ஆண்டுகள் மற்றும் பிற பிரிவினருக்கு வயது தளர்வுகள் வழங்கப்படும். விண்ணப்பதாரர்கள் முதற்கட்டமாக கணிப்பொறி மூலமாக தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு, மருத்துவ தேர்வு ஆகியவற்றின் வாயிலாக தெரிவு செய்யப்படுவார்கள். விண்ணப்ப கட்டணம் பெண்கள், எஸ்சி எஸ்டி பிரிவினர் ஆகியோர் 250 ரூபாயும், மற்ற விண்ணப்பதாரர்கள் 500 ரூபாயும் இணையதளம் மூலமாக விண்ணப்ப கட்டணமாக செலுத்தி விண்ணப்பிக்க வேண்டும். இது பற்றிய மேலும் விரிவான விவரங்களுக்கு அணுக வேண்டிய அதிகாரப்பூர்வ இணையதள முகவரி www.rrbapply.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 14ஆம் தேதி. இந்திய கடலோர காவல் படையின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. இந்தியன் கோஸ்ட் கார்டு எனப்படும் இந்திய கடலோர காவல் படையில் காலியாக உள்ள குரூப் சி பணியிடங்கள் ஆட்சேர்ப்பின் மூலமாக நிரப்பப்பட உள்ளது. இதில் MTS பியூன், ஸ்டோர் கீப்பர் கிரேட் 2, என்ஜின் டிரைவர், மோட்டார் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் ஆர்டினரி கிரேட் உள்ளிட்ட மொத்தம் 6 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி. ஸ்டோர் கீப்பர் கிரேட் 2 பணிக்கு அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும். டிரைவர் பணிக்கு 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் அரசு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் வழங்கப்பட்ட சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். சிவிலியன் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் ஆர்டினரி கிரேடு பணிக்கு 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் ஹெவி மற்றும் லைட் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஓட்டுவதற்கான டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் குறைந்தது 2 ஆண்டுகள் ஓட்டுநர் அனுபவம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். MTS பியூன் பணிக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஆபீஸ் அசிஸ்டன்ட் பணியில் 2 ஆண்டுகள் அனுபவம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 25 வயதுக்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். அரசு விதிமுறைகளின்படி வயது வரம்பில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 5 ஆண்டுகள், ஓபிசி பிரிவினருக்கு 3 ஆண்டுகள் மற்றும் அரசு விதிமுறைகளின்படி முன்னாள் இராணுவத்தினருக்கு வயது வரம்பில் தளர்வுகளும் வழங்கப்படும். தகுதியான விண்ணப்பதாரர்கள் ஆவண சரிபார்ப்பு, எழுத்து தேர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட உள்ளார்கள். இந்திய கடலோர காவல்படை பணிக்கு விண்ணப்பிப்பவர்கள் முதலில் இந்தியன் கோஸ்ட் கார்டு அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று https://indiancoastguard.gov.in ரெக்ரூட்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தொடர்பான அறிவிப்பை பதிவிறக்கம் செய்ய வேண்டும். அதில் கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்ப படிவத்தை சரியாக பூர்த்தி செய்ய வேண்டும். விண்ணப்ப படிவத்தில் தேவையான அனைத்து விவரங்களையும் ஆங்கிலம் அல்லது ஹிந்தியில் தெளிவாக பதிவு செய்ய வேண்டும். இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு அணுக வேண்டிய இணையதள முகவரி https://indiancoastguard.gov.in. விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் நவம்பர் 3ஆம் தேதி.
1: வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டு

0: திரைகாணம் நிறைவு பெறுகிறது. நேரம் 7:10. ஆகாஷ்வாணி கன்னியாகுமரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் வி. குமார்.
1: கன்னியாகுமரி மாவட்ட வனத்துறையின் சார்பில் வன உயிரின வார விழா நிகழ்ச்சியானது மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு. பிரதாப் அவர்கள் தலைமையில் மாவட்ட வன அலுவலர் முனைவர் அன்பு அவர்கள் மற்றும் ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் திரு சாய்சரண் ரெட்டி ஆகியோர் முன்னிலையில் அண்மையில் நடைபெற்றது. குமரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக வனப்பகுதியை சுற்றியுள்ள பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. வனத்துறை சார்பில் மாவட்ட அளவிலான பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஓவியம், கட்டுரை, பேச்சு, வினாடி வினா போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்திய மாணவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் வாழ்த்தினை தெரிவித்தார். வனத்தையும் வன உயிரினங்களையும் நமது வாழ்வின் ஒரு பகுதியாக கருதி பாதுகாப்பது முக்கிய கடமை என ஆட்சியர் திரு மு. பிரதாப் அவர்கள் தெரிவித்தார். குமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கலையரங்கில் தேசிய தன்னார்வ இரத்த தான தினத்தை முன்னிட்டு அதிக முறை இரத்த தான முகாம்கள் நடத்திய இரத்த தான முகாம் அமைப்பாளர்கள் மற்றும் கொடையாளர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பாராட்டு சான்றிதழ் வழங்கினார். இரத்த தானம் செய்வது என்பது விலைமதிப்பற்ற மனித உயிரை காப்பாற்றும் புனிதமான செயல். யாரெல்லாம் தொடர்ந்து ரத்தம் கொடுத்து வருகிறார்களோ அவர்களுக்கு தன்னுடைய மரியாதை கலந்த நன்றியினை ஆட்சியர் தெரிவித்துக் கொண்டார். ஒவ்வொருவரும் இரத்த தானம் செய்யும் ரத்தமானது உடனடியாக பயன்படுத்தப்படலாம் அல்லது ஒரு வருட காலம் வரை வைத்து அதனை பயன்படுத்த முடியும் எனவும், இரத்த தானம் அளிப்பவரின் ரத்தம் வீணடிக்கப்படாமல் பாதுகாப்பான முறையில் இரத்த வங்கியில் பதப்படுத்தப்பட்டு பயன்படுத்தி வருவதாகவும், ஆண்டுதோறும் அக்டோபர் 1 தேசிய தன்னார்வ இரத்த தான நாள் கொண்டாடப்பட்டு வருவதாகவும், இந்த நாளில் இரத்த தானத்தின் முக்கியத்துவத்தை பற்றிய விழிப்புணர்வை

0: ஏற்படுத்தவும் இரத்த தானம் செய்வோரை ஊக்குவிக்கவும் தேசிய இரத்த தான விழிப்புணர்வு தினம் கொண்டாடப்படுவதாகவும் இந்த நாளில் ஒவ்வொரு ஆண்டும் அதிக அளவு இரத்த தான முகாம் நடத்திய பொது நிறுவனங்கள், தன்னார்வ அமைப்புகள், கல்லூரிகள் உள்ளிட்ட 56 அமைப்புகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பாராட்டு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு மாவட்ட ஆட்சியர் அவர்களால் வழங்கப்பட்டது. குமரி மாவட்டம் தக்கலை ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட சடையமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட பருத்தியறை தோட்டம் பகுதியில் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ரூர்பன் திட்டத்தின் கீழ் ₹91 லட்சம் மதிப்பில் வள்ளியாட்டின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இப்பாலத்தின் முக்கிய தளப்பணிகள் முழுமையாக முடிவுற்றுள்ளன. தற்போது பாலத்தின் இருபுறமும் பாதுகாப்பு கைப்பிடிகள் மற்றும் பக்கவாட்டு சுவர்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. வருகின்ற நவம்பர் மாத இறுதிக்குள் அனைத்து பணிகளையும் முடித்து பாலத்தை விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறக்க துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்களுக்கு ஆட்சியர் அறிவுறுத்தினார். மேலும் சடையமங்கலம் ஊராட்சியில் மகளிர் திட்டம் சார்பில் பெண்களை சுயசார்புடையவர்களாகவும் பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்களாக மாற்றும் வகையில் பல்வேறு சுயதொழில் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் தேசிய ரூர்பன் இயக்கம் ஆகிய திட்டங்களின் கீழ் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் மூலம் இயக்கப்பட்டு வரும் ஆயத்த ஆடைகள் உற்பத்தியகம் மற்றும் ஹெர்பல் நாப்கின் தயாரிப்பு அலகுகள் மாவட்ட ஆட்சியர் அவர்களால் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டன. தயாரிப்பு அலகுகளின் செயல்பாடுகள், உற்பத்தி திறன் மற்றும் சந்தைப்படுத்தும் வாய்ப்புகள் குறித்து துறை அலுவலர்களிடம் ஆட்சியர் கேட்டறிந்தார். மகளிர் சுய உதவிக்குழுவினரின் உற்பத்தியை மேலும் அதிகரிக்கவும் தொழில்நுட்பங்களை மேம்படுத்தி தொழில் வாய்ப்புகளை விரிவுபடுத்த மகளிருக்கு வழிகாட்டுதல் வழங்க மகளிர் திட்டத்துறை அலுவலர்களுக்கு ஆட்சியர் அறிவுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து பத்மநாபபுரம் நகராட்சிக்குட்பட்ட உதயகிரி கோட்டையில் மூலதன மானிய நிதி 2022-23 கீழ் ₹3 கோடி மதிப்பில் பறவைகள் இயற்கையாக வாழ்வதற்கான பறவைகள் கூடம், பறவைகள் கூடத்தின் உள்ளே ஒரு சிறிய குளம், பறவைகள் கூடத்தின் உள்ளே மக்கள் நடந்து செல்ல தமிழ் எழுத்து வடிவில் நடைபாதை, பறவைகள் கூடத்தில் நுழைவாயில், ஷோவால் மற்றும் நுழைவுச்சீட்டு வழங்குவிடும் உள்ளிட்டவைகள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதுவரை வெளிப்புறத்தில் 25 சதுர அடிக்கு அடித்தளமும் உட்புறத்தில் 13 வட்ட அடித்தள பணிகளும் கிரேடு பீம் கான்கிரீட் பணிகளும் நிறைவுற்று MSS பைப் வளைக்கும் பணி மற்றும் நடைபாதை பணிகள் நடைபெற்று வருவதாக ஆட்சியர் தெரிவித்தார். தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் குமரி மாவட்டத்தில் காசநோய் தடுப்பு மற்றும் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக காசநோய் ஒழிப்பு நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் தேசிய அளவில் உருவாக்கப்பட்ட ஜோஷ் அணியின் குழுக்கள் குமரி மாவட்டத்தின் 9 வட்டாரங்களில் தொடங்கப்பட்டுள்ளன. இக்குழுக்களில் தேசிய மாணவர் படை மாணவர்கள் மற்றும் மை பாரத் தன்னார்வலர்கள் காசநோய் தடுப்பு மற்றும் ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மாவட்டத்தில் நடமாடும் பரிசோதனை வாகனங்கள் மூலம் நடத்தப்படும் முகாம்களில் மக்களிடையே தீவிர காசநோய் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நகர்ப்புறங்களில் மக்கள் அடர்த்தி அதிகமாக உள்ள பகுதிகள் மற்றும் வீடுகள் மிக நெருக்கமாக உள்ள பகுதிகளில் காசநோய் எளிதில் பரவ வாய்ப்புள்ளதால் அப்பகுதிகளில் மருத்துவ பணியாளர்கள், டிபி முக்து பாரத் பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் மூலம் தீவிர கண்காணிப்பு மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
1: கன்னியாகுமரி மாவட்ட செய்திகள் கேட்டோம். எழுதியவர் வி. குமார்.

0: நேரம் 7:15. தொடர்வது தமிழ் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். உயர் மருத்துவ கல்வி மற்றும் மருத்துவ சேவையை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உறுதி செய்ய வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பாதுகாப்பு நிலைமைக்கு ஏற்ப நவீன ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சியினர் ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றம் சாட்டியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தான் பொய் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. ISL கால்பந்து போட்டியின் முதல் ஆட்டத்தில் பெங்களூரு தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். உயர் மருத்துவ கல்வி மற்றும் மருத்துவ சேவையை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உறுதி செய்ய வேண்டும் என குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் தியோகரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், தரமான மருத்துவக் கல்வி நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவம் செவிலியர் பட்டங்களை அவர் வழங்கினார். 11 மாணவர்களுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஜார்க்கண்ட் ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார், மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.

0: உலகளாவிய பாதுகாப்பு நிலைமைக்கு ஏற்ப நவீன ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஜோத்பூர் விமானப்படை தளத்தில் தரங் சக்தி பயிற்சிகளை பார்வையிட்ட பின் உரையாற்றிய அவர், சுயசார்பு இந்தியா தொலைநோக்கு பார்வையில் ராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே விற்பனை செய்து வருவதாக கூறினார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் ராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே வடிவமைத்து உற்பத்தி செய்து பாதுகாப்பு திறனை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். எதிர்க்கட்சியினர் ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளிநாட்டு சக்திகளின் தூண்டுதலின் பேரில் எதிர்க்கட்சியினர் செயல்படுவதாக குறை கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மக்கள் முழு ஆதரவை அளித்து வருவதாகவும் அவர் கூறினார். வெளிநாடுகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தியின் செயல்களையும் அவர் குறை கூறினார். நமது நாட்டை குறை கூறி வெளிநாடுகளை ஆதரிப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர் சொன்னார். மேற்கு வங்கம், அசாம், புதுச்சேரி இடைத்தேர்தல்களில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றது மக்களின் நம்பிக்கையை எடுத்துக்காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் தொழில்நுட்பத் துறனை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டிருக்கிறார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். தேசிய குவாண்டம் தொழில் தொடர்பு இயக்கம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய அவர், இத்துறையில் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை அதிகமாக பயன்படுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார். மேற்குவங்கம், புதுச்சேரி, அசாம் இடைத்தேர்தல்களில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றது ஜனநாயகத்தின் வெற்றி என பிஜேபி கூறியிருக்கிறது. இது தொடர்பாக புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி மூத்த தலைவர் திரு ரவிசங்கர் பிரசாத், எதிர்க்கட்சியினரின் அமைதியான போராட்டங்களை பிஜேபி எதிர்க்கப் போவதில்லை என கூறினார். தேர்தலில் தோல்வியடைந்து வரும் எதிர்க்கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். அரசியல் சாசன அமைப்புகளை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி குறை கூறி வருவதாகவும் திரு ரவிசங்கர் பிரசாத் குற்றம் சாட்டியிருக்கிறார். அனைத்து வங்கிகளும் ரொக்க இருப்பு விகிதத்தை 99% வைத்திருக்க வேண்டும் என ரிசர்வ் வங்கி கூறியிருக்கிறது. வரும் 16ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் இந்த முறை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய 90% இருப்பு விகிதத்தில் இருந்து 99% அதிகரிக்கப்பட உள்ளதாக ரிசர்வ் வங்கி குறிப்பிட்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம்.
2: பிரதமரின் ஜன்தன் யோஜனா வங்கிக் கணக்கு திட்டம் நாட்டின் நிதிசார் வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக அமைந்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த திட்டத்தை கடந்த 2014ஆம் ஆண்டு தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 59 கோடி ஜன்தன் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. உலகிலேயே மிகப்பெரிய வங்கிக் கணக்கு திட்டமாக இது திகழ்கிறது. இதன் மூலம் நாட்டில் உள்ள அனைத்து பகுதி மக்களும் வங்கி சேவையை பெற்று நேரடி பண பரிமாற்ற பலன்களை பெற்று வருகின்றனர். அரசின் நலத்திட்டங்கள் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படுவதன் மூலம் 3.5 லட்சம் கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஜன்தன் யோஜனா வங்கிக் கணக்கு திட்டம் அனைத்து குடும்பத்தினருக்கும் வரப்பிரசாதமாக அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். உலகிலேயே

0: மிகப்பெரிய வங்கி கணக்கு திட்டமாக உள்ள இந்த ஜன்தன் திட்டத்தின் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருவதாக அவர் கூறியுள்ளார். ஜன்தன் வங்கிக் கணக்கு வைத்திருப்பவர்கள் 10,000 ரூபாய் வரை முன்கூட்டியே எடுத்துக்கொள்ள வசதி செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தான் பொய் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. ஐநா பொதுச்சபை விவாதத்தில் இதனை தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிமா குமாரி மேவார் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக தவறான தகவல்களை ஐநா மூலம் பாகிஸ்தான் பரப்பி வருவதை சுட்டிக்காட்டினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் மனித உரிமை மீறல்கள் நடந்து வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியா சரோஜ் பேசுகையில், குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் மீது இந்தியா கடுமையான நடவடிக்கையை எடுத்து வருவதாக தெரிவித்தார். ஐநாவும் உறுப்பு நாடுகளிடையே ஒருங்கிணைந்து செயல்படுவதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 8 பேர் உயிரிழந்தனர். ரஷ்யாவில் இருந்து டீசல் வாங்குவதற்கான திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்ததற்கு ஒரு நாள் பிறகு இந்த தாக்குதல் நடைபெற்றதை உக்ரைன் சுட்டிக்காட்டியிருக்கிறது. ரஷ்யாவில் இருந்து அமெரிக்கா டீசல் வாங்கினால் அந்த நிதி உக்ரைன் மீதான போருக்கு பயன்படுத்தும் என்ற கவலையையும் அது வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவில் டீசல் விலை அதிகரித்து வரும் நிலையில் ரஷ்யாவிடமிருந்து டீசல் இறக்குமதி செய்ய அமெரிக்கா திட்டமிட்டிருக்கிறது. ரஷ்யா உக்ரைன் இடையே வான்வழி தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விளையாட்டுச் செய்திகள். ISL கால்பந்து போட்டியின் முதல் ஆட்டத்தில் பெங்களூரு தில்லி அணியை வென்றது. பெங்களூருவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் 3-2 என்ற கோல் கணக்கில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. இன்னும் சற்று நேரத்தில் மார்கோவில் தொடங்க உள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை கோவா அணியை எதிர்கொள்கிறது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான தேசிய டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஹிமோன் குமார் மற்றும் தனிஷ்கா சாம்பியன் பட்டங்களை வென்றுள்ளனர். ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் மேற்குவங்கத்தின் ஹிமோன் குமார் 3-2 என்ற கணக்கில் ரிஷானை வென்றார். பெண்கள் பிரிவு இறுதி ஆட்டத்தில் தனிஷ்கா 3-1 என்ற கணக்கில் ஆர்யாவை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். எகிப்து ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 11-5, 15-2, 11-4 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் பெர்னால் ஜாமை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அனாகத் சிங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கிகாலியில் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் டேவ் ஜாவியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உயர் மருத்துவ கல்வி மற்றும் மருத்துவ சேவையை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உறுதி செய்ய வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார். உலகளாவிய பாதுகாப்பு நிலைமைக்கு ஏற்ப நவீன ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். எதிர்க்கட்சியினர் ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் குற்றம் சாட்டியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தான் பொய் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. ISL கால்பந்து போட்டியின் முதல் ஆட்டத்தில் பெங்களூரு தில்லி அணியை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி பன்னி செய்திகள் கேட்கலாம்.
3: நேர்களே, இன்று 7:30 720 kHz முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி
2: பன்னிச்செய்தி. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் விரிவாக்க கல்வி இயக்ககத்திலிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. இம்மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சென்னை மாதவரத்தில் உள்ள தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக உழவர் இல்லத்தில் செல்லப்பிராணிகள் வளர்ப்பு மற்றும் தொழில் முனைதல் குறித்த மகளிருக்கான ஒரு நாள் சிறப்பு பயிற்சி பட்டறை நடைபெறவுள்ளது. இதில் செல்லப்பிராணிகள் வளர்ப்பின் மூலம் சிறந்த சுயதொழில் வாய்ப்புகள் குறித்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் செல்லப்பிராணிகளுக்கான மருத்துவர்கள், நிபுணர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் நேரடி வழிகாட்டுதல்களை வழங்க உள்ளனர். சுயதொழில் துவங்க உதவிகள் மற்றும் தொழில் திட்டங்கள் பற்றிய முழு விவரங்கள் இந்த பயிற்சி பட்டறையில் வழங்கப்படும். பயிற்சி நிறைவில் பங்கு பெறுவோருக்கு சான்றிதழும் வழங்கப்படும். உரிய கட்டணம் செலுத்தி விருப்பமுள்ளோர் முன்பதிவு செய்வது அவசியம். இம்மாதம் 27ஆம் தேதி அன்று நடைபெறவுள்ள இந்த ஒரு நாள் பயிற்சி பட்டறை குறித்து மேலும் விவரங்களுக்கு 9865016174 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். ஆர்வமுள்ளோர் farmerstrainings@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியில் முன்பதிவும் செய்து கொள்ளலாம். முதலில் அணுகும்

போருக்கே முன்னுரிமை அளிக்கப்படும். இவ்வாறு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் அறிவிக்கின்றார். உழவர் பெருமக்கள் அசோலா வளர்க்கலாம். அசோலா வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பில் முக்கிய பங்காற்றுகிறது. சிறிய தொட்டிகளில் 1 முதல் 2 அடி உள்ள தொட்டிகளில் 10 சென்டிமீட்டர் அளவுக்கு முதலில் மண் பரப்ப வேண்டும். பின்னர் 10 முதல் 15 சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீரை நிரப்ப வேண்டும். 1 சதுர மீட்டருக்கு 1 கிலோ மாட்டு சாணம் என்ற அளவிலும் 200 கிராம் அசோலா மற்றும் 5 கிராம் சூப்பர் பாஸ்பேட் உரமும் இட வேண்டும். இப்படி வளர்க்கப்படும் அசோலாவை 7 முதல் 10 நாட்களுக்கு 1 முறை அறுவடை செய்யலாம். அசோலாவின் நன்மைகள்: வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை அமோனியாவாக மாற்றி நைட்ரஜனை நெற்பயிருக்கு கிடைக்க செய்கிறது, அதாவது தழைச்சத்தை கிடைக்க செய்கிறது. இதனால் மண்ணில் கரிம பொருட்கள் அதிகரித்து மண் வளம், கட்டமைப்பு மற்றும் ஊட்டச்சத்து மேம்படுத்தப்படுகிறது. களைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. அசோலாவில் அதிக புரதம் 25 முதல் 30% அளவும் தாது உப்புகளும் அதிகமாக இருப்பதால் கால்நடைகளுக்கு தீவனமாக கொடுக்கலாம். இதனால் மாடுகளின் பால் உற்பத்தி திறன் 15 முதல் 20% அதிகரிக்கின்றது. நெல் வயலில் 1.5 டன் முதல் 1 டன் 1 ஹெக்டருக்கு, அதாவது 2.5 ஏக்கருக்கு 1 பருவத்திற்கு இடலாம். மாடுகளுக்கு 1 நாளைக்கு 1 முதல் 2 கிலோ, ஆடுகளுக்கு 1 நாளைக்கு 300 முதல் 500 கிராம், கோழிகளுக்கு 1 நாளைக்கு 20 முதல் 30 கிராம் என்ற அளவில் அசோலாவை உணவாக கொடுக்கலாம். இயற்கை விவசாயத்தில் இதுவும் ஒரு தொழில்நுட்பம் என்பதை அறிந்து கொண்டு விவசாயிகள் அசோலா வளர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையங்களையோ அல்லது வேளாண்மை துறை அலுவலர்களையோ அணுகுங்கள். நிலக்கடை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு நிலக்கடை ரிச். இது நிலக்கடலைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் வயிற்று ஊக்கிகள் கலந்த பூஸ்டர் ஆகும். இதன் பயன்கள்: அதிக அளவில் பூ பிடிக்கும் திறனை பயிர்கள் பெறுகின்றன. குறைந்த பொக்கு கடலைகள் விளைச்சல் 15% வரை கூடுதலாக கிடைக்கும். பயிர் வறட்சியை தாங்கும் தன்மை அதிகரிக்கும். நிலக்கடலை ரிச் ஏக்கருக்கு 2 கிலோ தேவைப்படும். 2 கிலோ நிலக்கடலை ரிச் பூஸ்டர் கலவையை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து 1 ஏக்கரில் தெளிக்க வேண்டும். நிலக்கடலை பயிர் பூக்கும் தருணத்திலும் காய்பிடிக்கும் தருணத்திலும் ஆக 2 முறை தெளிக்க வேண்டும். தெளிக்கும் போது தேவையான அளவு ஒட்டும் திரவம் சேர்த்து தெளிக்க வேண்டும். எனவே நிலக்கடலை சாகுபடியாளர்கள் தங்கள் நிலக்கடலை பயிருக்கு TNAU நிலக்கடலை ரிச் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகள் கலந்த பூஸ்டரை தெளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பனிச்செய்திகள் கேட்டீர்கள்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையால என் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1447 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: ஏன் வள்ளி, உங்க மாந்தோப்புல மாங்காய் வந்துருச்சா?
1: செல்வி, இது உனக்கே நியாயமா இருக்கா? மாஞ்செடிகளை வச்சு கொஞ்ச மாசம் தானே ஆகுது, அதுக்குள்ள மாம்பழத்தை எதிர்பார்த்தா எப்படி?
0: மாம்பழ வாசமும் ருசியும் எனக்கு நினைவுக்கு வருதே. மரத்திலேயே பழுத்த மாம்பழத்தை மரத்துல ஏறி பறிச்சு சாப்பிடணும் போல இருக்கு.
1: ஏன், எங்க மாமாவோட மாந்தோப்புல போய் ஆட்டம் போட்டது ஞாபகம் வந்துருச்சா உனக்கு?
0: ஆமா புள்ள. அது சரி, மாமா தோப்புல எப்ப மாம்பழம் அறுவடை செய்வாரு? அப்ப நம்மளையும் கூப்பிடுவாருல்ல?
1: அதுக்கு மாம்பழ பருவம் வர்ற வரைக்கும் நீ காத்திருக்கணும்.
0: உங்க தோப்புலையும் மாமரம் வளர்ந்து பூ எடுத்து காய் வச்சு பழம் கொடுக்க இன்னமும் நாளாகும்.
1: என்ன ஆச்சு உனக்கு? மாம்பழம் சாப்பிடறப்புல கனவு கண்டியா என்ன?
0: அதெல்லாம் இல்ல வள்ளி, ஒரு மாம்பழ விவசாயிய பார்த்தேன். அவரோட தோப்புல எத்தனை வகையான மாமரங்களை வச்சிருக்காரு தெரியுமா? அவரோட மாந்தோப்பை பத்தி எடுத்து சொல்ல சொல்ல அவர் சொன்ன ஒவ்வொரு

0: ஆச்சு உனக்கு? மாம்பழம் சாப்பிட்றப்பல கனவு கண்டியா என்ன?
1: அதெல்லாம் இல்லை வள்ளி, ஒரு மாம்பழ விவசாயிய பார்த்தேன். அவரோட தோப்புல எத்தனை வகையான மாமரங்களை வச்சிருக்காரு தெரியுமா? அவரோட மாந்தோப்பை பத்தி எடுத்து சொல்ல சொல்ல அவர் சொன்ன ஒவ்வொரு மாம்பழ வகையும் என் கண்ணு முன்னாடி வந்து போச்சு.
0: மா விவசாயியா? ஏன் செல்வி, அவர் தோப்பை பத்தி வேற என்னென்னலாம் சொன்னாரு? சொல்ல, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
1: சொல்றேன், ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு என்ன தருவ?
0: அதுக்கு என்ன, இந்த வட்டம் மாந்தோப்புல அறுவடைக்கு மாமா கூப்பிடும் போது உன்னையும் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன்.
1: அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன். மா சாகுபடி அனுபவங்களை பத்தி திருவள்ளூர் மாவட்டம் பாப்பரம்பாக்கம் கே காந்தி அவங்க, பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் என்னென்ன பதில் சொன்னாங்கன்னு நீயே கேட்டு தெரிஞ்சுக்க.
2: நான் வந்து ஒரு மா விவசாயி.
3: மா விவசாயி?
2: ஆமாம் சார்.
3: நாங்கள் சேலம் கிருஷ்ணகிரி பக்கத்தில் தான் மா விவசாயி நிறைய பேர் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம்.
2: திருவள்ளூர் மாவட்டத்தில் நிறைய ஏரியா இருக்குது, நாங்கள் அதை வந்து ஒரு வெற்றிகரமாக பண்ணிக்கணும்.
3: எவ்வளோ ஏக்கரில் மாந்தோப்பு வச்சுருக்கீங்க?
2: நான் வந்து 25 ஏக்கரில் வச்சுருக்கேன்.
3: 25 ஏக்கர்? நீங்கள் பெரிய விவசாயி அப்படின்னா?
2: இல்லை சார், ஜாயின்ட் ஃபேமிலி சார், 3 பேர் அண்ணன் தம்பிங்க. ஒரு 25 ஏக்கர் மா விவசாயம், ஒரு 10 ஏக்கர் நெல் அந்த மாதிரி விவசாயம், ஆளுக்கு ஒரு 2 ஏக்கர் வந்து மரப்பயிர் யூக்கலிப்டிஸு.
3: சவுக்கு இல்லையா?
2: சவுக்கு இல்லை சார்,
3: யூக்கலிப்டஸ். ஏன் சவுக்கு போடலையா?
2: நம்ம ஏரியா கொஞ்சம் ட்ரை லேண்டு சார், அதனால் வந்து அது வந்து ஒரு 3வது வருஷத்தில் பட்டு போகுது சார், அதில் வந்து எங்களுக்கு லாஸ் தான் வருது.
3: யூக்கலிப்டஸ் அப்படி இல்லை?
2: அப்படி இல்லை சார், அது வந்து எல்லா வறட்சியும் தாங்குது சார். அதே மாதிரி மாந்தோப்பில் வந்து நாங்கள் பார்டர் கிராப்பாக மரப்பயிர் பண்ணிக்கிறோம் சார். நான் வந்து 1986 மரப்பயிர் வைக்க ஆரம்பித்தேன் சார், அதிலிருந்து இப்போ இது வரைக்கும் அதே விவசாயம் தான். இப்போ நான் வந்து செம்மரம் வேங்க மரம் தேக்கு மரம்லாம் கட்டிங்கும் பண்ணிட்டேன் சார். ஒரு டைமே மற்ற விவசாய பயிர்களை விட இது ஒரு லாபகரமான பயிராக தெரியுது சார். இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்மி சார். நம்ம முதலீடு செடி மட்டும் வச்சு காப்பாற்றிட்டோம்னா அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து அதில் வருமானம் தான் சார்.
3: ஒரு முறை வச்சுட்டா போகிறோம்,
2: ஒரு முறை வச்சுட்டா போகிறோம் சார்.
3: அதனால் இந்த செம்மரம் அப்புறம் சந்தன மரம் இருக்கா?
2: இருக்குது சார்.
3: இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் அரசாங்கத்தினுடைய பர்மிஷனோடு தான் வைக்கணும்?
2: ஆமாம் சார். இப்போ செம்மரம் இப்போ தான் சார் லேட்டஸ்ட்டாக ஒரு 1 இயர் ஆகுது விற்றேன் நான், ஒரு 50 மரம். அது வந்து ஃபாரஸ்ட்டில் அவங்க லைசன்ஸ் ஹோல்டர் இருக்காங்க சார், செம்மர லைசன்ஸ் ஹோல்டர், அவங்கள அணுகி அவங்க மூலியமாக தான் சார் விற்றேன்.
3: எவ்வளவு செம்மர கன்றுகள் வச்சிங்க?
2: நான் ஒரு 500 கன்று வச்சேன் சார். அப்போ
3: 500?
2: அதில் வந்து எங்களுக்கு இப்போதைக்கு கிடச்சது ஒரு 60 மரம் தான், பெரிய மரம்.
3: இது
2: மரத்தெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அது கட்டிங் வரல,
3: ஆனால் இருக்குது மரம்.
2: மரம் இருக்குது.
3: ஒரு செம்மர கன்று வச்சுட்டிங்கன்னா அது எவ்வளோ நாளில் அல்லது எத்தனை வருஷத்தில் நம்ம வெட்டலாங்க?
2: அது 35-40 வருஷம் சார். அதனுடைய சேவ் வந்து அப்போ தான் சார் நம்மளுக்கு வந்து உருவாகுது.
3: தண்டு பகுதி பெருசாக வரணும்?
2: தண்டு பகுதியில் சார், உள்ளே வந்து அந்த செம்மரம் சேவுன்னுவாங்க.
3: சேவு?
2: ஆமாம். அது அதிகமாக இருந்தால் தான் அதுக்கு வேல்யூ.
3: அந்த மாதிரி சேவுங்கிறது வந்து நல்லா பெருசாக அதிகமாக வரணும்னா அதுக்கு 40 வருஷம்
2: 40 வருஷம் ஆகணும் சார். குறைஞ்சது 40 வருஷம். பார்டர் கிராப்பாக அதை பண்ணிக்கிறேன் சார்.
3: பார்டர் கிராப்பாக இருக்கு?
2: ஆமாம்.
3: இந்த மாதிரி பார்டர் கிராப்பாக செம்மரம் இருக்குது, வேறு
2: தேக்கு,
3: தேக்கு
2: வேங்கை,
3: வேங்கை
2: சந்தனம்,
3: சந்தனம்
2: மகாகனி,
3: மகோகனி.
2: அதுக்கப்புறம் இப்போ வந்து படாக்குன்னு ஒரு மரம்,
3: படாக்கு. ஆமாம்.
2: அந்த மாதிரி மரங்கள்லாம் வச்சுருக்கேன் சார்.
3: இது மாதிரி எல்லாம் மதிப்புடைய மரங்களாக வச்சுருக்கேன்,
2: வேல்யூபிள்.
3: அதுலேயும் மாமரத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்குறீங்க.
2: ஆமாம் சார். அதாவது இப்போது நெல் பயிர் வைக்கிறோம், அது 3 மாதத்துக்கு பயிர், அதுக்கு வந்து நிறைய செலவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், நிறைய உழைப்பு கொடுக்கணும் சார். இதுக்கு 1 இயருக்கு கிராப்பு, நம்ம அந்த 1 இயரில் ஒரு 3 மாதம் இது நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கினா போகிறோம், ஒரு நல்ல வருமானத்தை பார்க்கலாம்.
3: என்னென்ன ரகங்கள்லாம் வச்சுருக்கிறீங்க? பெங்களூராக இருக்குங்களா?
2: என்னோட 10 ரகம் இருக்குது சார்.
3: என்னென்னங்க?
2: பங்கனப்பள்ளி,
3: பங்கனப்பள்ளி
2: ஜவாரி,
3: ஜவாரி
2: இமாயத்து, மல்கோவா,
3: மல்கோவா
2: மல்லிகா,
3: மல்லிகா
2: பெங்களூரா,
3: பெங்களூரா
2: ருமானி,
3: ருமானி
2: செந்தூரா,
3: செந்தூரா
2: கேஓ 8,
3: கேஓ 8.
2: ஆமாம் சார். அது வந்து காலப்பாடின்னு ஒரு ரகம், மனோரஞ்சிதம் ஆல்போன்ஸாக இருக்குது சார்.
3: ஏப்பா மனோரஞ்சிதம்?
2: மனோரஞ்சிதம் சார், 10 ரகம்.
3: ஏன் இப்படி நிறைய ரகங்கள்?
2: அதாவது சார், இப்போது பெங்களூரா ருமானிலாம் வந்து ஏழைங்க சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஐட்டம், அது நிறைய காய்க்கும், விலை கம்மியாக போகும். இப்போ இந்த ஜவ்வாரி மாய்த்து பங்கனப்பள்ளிலாம் வந்து குறைவாக காய்க்கும், ரேட்டு நல்லா போகும் சார்.
3: எல்லாருக்கும் தகுந்த மாதிரியான ரகங்கள்.
2: ஆமாம் சார், ஆமாம். இப்போ 1 வருஷம் வந்து நம்மளுக்கு ருமானி பெங்களூர் அதிகமாக காய்க்கும் சார். ஹை குவாலிட்டி ரகம்லாம் வந்து ஒரு சீராக காய்க்கும், ஆனால் ஈல்டு கம்மியாக இருக்கும். இது ரேட் வைஸ் பார்க்கும்போது ரெண்டும் பேலன்ஸ் பண்ணுறேன் சார்.
3: உங்களுடைய மாந்தோப்பில் வச்சுருக்கிற மாங்கன்றுகள் மாமரங்களுடைய வயசு இப்போ எவ்வளோ இருக்குங்க?
2: இது வந்து 86 வச்ச மரங்களும் இருக்குது சார். 2015 ரீப்ளான்ட் பண்ணிட்டேன் சார், ஏன்னா ஈல்டு குறையுது வயசாகும். அதனால் பாதி இப்படியே பாதி அப்படி வச்சுருவேன் சார்.
3: வயசான மரங்கள் அல்லது ஈல்டு குறையிற மரங்களெல்லாம் வெட்டிடுவீங்களா?
2: ஆமாம் சார்.
3: வெட்டிட்டு
2: புதுசாக
3: வச்சுருவீங்க?
2: வச்சுருவேன் சார்.
3: ரைட்டு. வெட்டின மரத்தை என்ன பண்ணுவீங்க?
2: அது கட்டைக்கு தான்.

0: சார் நம்ம வந்து
1: அது வந்து உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காதா பழகெல்லாம்
0: இல்லை இல்லை இது வந்து ஒட்டு ரக மரன்றதுனால ஹைட்டாவோ பழகாவோ யூஸ் ஆகாது சார்.
1: மாந்தோப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்தில் நீங்கள் என்ன கவனிப்பீங்க, அந்த மாந்தோப்புக்குள்ளே நீங்கள் செய்கிற உழவியல் பணிகள் மற்ற பணிகள் என்னென்ன?
0: மா அறுவடை முடிஞ்ச உடனே வந்து ஃபஸ்ட்டு ஏர் ஓட்டுறோம் சார்.
1: எப்போ அறுவடை முடியும்?
0: மே ஜூனில் முடிஞ்சிடும்.
1: முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் ஏர் ஓட்டுவீங்க?
0: ஆமாம், ஏர்
1: டிராக்டர் வச்சு ஏர் ஓட்டுவீங்க?
0: டிராக்டர் வச்சு ஏர் ஓட்டிட்டு கவாத்து பண்ணுவோம் சார்.
1: எப்படி கவாத்து பண்ணுவீங்க? பழைய வாதுக்களை அறுத்து விட்டுறதா?
0: பழைய கலைகள் கீழே ரொம்ப தாழ்வாக இருக்கிற கலைங்க. இப்போ அதுலேயே வந்து மரத்தை பார்க்கும்போது சரி சார் இந்த கலை காய்க்கும் இது காய்க்காது அடுத்த விஷயன்றது தெரியும். வீக்னஸாக இருக்கும் கலைங்க, அந்த மாதிரி காஞ்சி போன கலைங்க அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மரத்துக்கு ஒரு ஒரு ரீஃப்ரெஷிங் கொடுற மாதிரி ஒரு புத்துணர்ச்சி அதை பண்ணிவிட்டு திருப்பி ஒரு முறை ஏறு ஓட்டுரும் சார். தழலாக இருக்கு இல்லைங்களா?
1: ஆமாம்,
0: அதுங்களை ரோல் பண்ணுற மக்க வைக்கிறதுக்காக
1: திருப்பி இன்னொரு முறை ஒரு ஏர் ஓட்டுறது.
0: ஏர் ஓட்டிட்டு
1: ஆக முதல்ல ஒரு ஏர் ஓட்டுறீங்க, அப்புறம் வந்து பழைய வாதுக்கள் பழைய கிளைகள் எல்லாத்தையும் வெட்டுறீங்க,
0: வெட்டுறீங்க,
1: மறுபடியும் ஒரு ஏர் ஓட்டுறீங்க.
0: ஆமாம் சார், அது அப்போ தான் வந்து அந்த இலைங்களை அமைக்க சுத்தமாக இருக்கும் தோட்டம். அதுக்கு அடுத்தது வந்து உரம் வைப்போம் சார். ஆகஸ்ட் செப்டம்பரில் மழை காலம் வரும்போது உரம்.
1: என்ன உரம் வைப்பீங்க?
0: நாங்கள் வந்து சூப்பர் பாஸ்பேட், யூரியா, பொட்டாஷ் ஒரு மரத்துக்கு ஆவரேஜாக 3-5 கிலோ வரைக்கும் வைப்போம் சார்.
1: அந்த ஏர் ஓட்டின பிறகு வைப்பீங்களா?
0: ஆமாம் ஆமாம், ஏர் ஓட்டின பிறகு, ஏன்னா அப்போ தான் அந்த புல்லுலாம் இருக்காது, உரம் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது சார், ஃபுல்லாக வந்து நம்ம மரமே எடுத்துக்கோ. அதுக்காக
1: இயற்கை ஏறு சாணி குப்பெல்லாம் போட மாட்டீங்க?
0: ஒரு வருஷம் இது வைப்போம், ஒரு வருஷம் அது வைப்போம் சார்.
1: மாற்றி மாற்றி
0: மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டில் ஒரு மரத்துக்கு வந்து 100 கிலோ வரைக்கும் கம்போஸ்ட் வரும் வைப்போம்.
1: 100 கிலோ?
0: ஆமாம் சார், 50-100 கிலோ கிடைக்கும் சார். நான் மாடு நம்மளும் வச்சுருக்கேன் ஒரு 10 மாடு, அதில் இருக்கிற உரம் பக்கத்து ஊருங்களில் கொஞ்சம் வாங்கிக்கணும்.
1: வாங்கிப்பீங்க? வாங்கிப்பீங்க. ஒரு வருஷம் இயற்கை உரம், ஒரு வருஷம் வந்து ரசாயனம். இதை தவிர வேறு என்ன செய்வீங்க?
0: அடுத்தது வந்து ஜனவரி மாதம் ஆரம்பித்த உடனே நம்ம வந்து பூச்சி மருந்து பாதுகாப்பு பண்ணோம் சார். பூ வர்றதுக்கு ஆன முயற்சிகளை நம்ம எடுக்கணும், மரம் முயற்சி பண்ணுதா இல்லையோ நம்ம எடுத்துடணும் முதல்ல.
1: அதுக்கு என்ன செய்யணும்?
0: புரோஃபினோஃபாஸு,
1: புரோஃபினோஃபாஸ்
0: சல்ஃபரு, 5% யூரியா சார். இந்த மூணுத்தையும் நம்ம தைக்கு முன்னாடி ஒரு ஸ்ப்ரே கொடுத்துட்டோம்னா செடி வந்து தயாராகிடும் சார். பூ வர்றதுக்கு
1: பூக்க தயாராகிடும்.
0: தயாராகிடும். நம்ம பொங்கலுக்கு அப்புறமா 2வது கொட்டை அடிப்போம் சார், அப்போ அரும்பு வந்துடும்.
1: இதே மாதிரி?
0: ஆமாம்,
1: மாம் பிஞ்சு இருக்கீங்களா?
0: ஆமாம் சார்,
1: சின்ன சின்னதாக உருண்டையாக இருக்கும்போது மாவுல.
0: ஆமாம் சார், மாவடு.
1: மாவடு
0: அதை வந்து நாங்கள் அதிகமாகிற மரத்தில் நாங்களே கட் பண்ணிவிடுவோம்.
1: சரி,
0: கீழே ஒரு தெம்பொருக்கி மாவடுக்கு அனுப்புவோம் சார்.
1: ஓஹோ,
0: அது வந்து நம்ம கட் பண்ணுற பிஞ்சு 100-200 ரூபா வரைக்கும் போகும் சார். கீழே விடுற பிஞ்சு 50 ரூபா போகும் சார்.
1: அந்த மாதிரி உதிராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது நம்ம டானிக் அடிக்கணும்?
0: ஆமாம் சார், ப்ரோனோஃபிக்ஸ்னு ஒரு டானிக்கு நம்ம கெமிக்கல் அடிக்கும் போது அந்த 3வது கோட்டை அடிக்கும் போது சேர்த்துடும் சார் அதை. ஏன்னா அப்போ வந்து மிளகு சைஸில் பிஞ்சு வந்துடும், பட்டாணி சைஸில் வந்துடும். அந்த ப்ரோனோஃபிக்ஸ் அடித்தோம்னா நம்மளுக்கு வந்து பிஞ்சு உதிர்த்து ஓரளவுக்கு தடுக்கும் சார். கம்ப்ளீட்டாக மொத்தமாக தடுக்க முடியாது, ஏன்னா மரம் எவ்வளோ தாங்குமோ அவ்வளோதான் தாங்கினாண்ட வச்சுக்கோம், மற்றதெல்லாம் உதிர்த்துடும்.
1: இதையும் தாண்டி மா வந்து பூ பூக்காமல் போச்சுன்னா?
0: இது மாவே வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிராப் தான் சார். ஒரு வருஷம் காய்க்கும், ஒரு வருஷம் காய்க்கும். இந்த மாதிரி நம்ம முதல்லேருந்து ஆரம்பத்துலேருந்து கவாத்து பண்ணுறது, உரம் வைக்கிறது, நல்லா பராமரித்து ஏர் ஓட்டுறது இவெல்லாம் பண்ணும்போது ஓரளவுக்கு பாதி காய்க்கும் சார். இப்போ இந்த வருஷம் காய்ச்ச காலை அடுத்த வருஷம் காய்க்காது, அதை விட்டால் கூட பக்கத்து காலை காய்க்கும். நம்ம முயற்சி பண்ணால் காய்க்க வைக்கலாம் சார்.
1: காய்க்க வைக்கலாம்,
0: வைக்கலாம். பாதி பேர் வந்து சுகர் பேஷண்ட்டு சார்.
1: இப்போ சாப்பிட மாட்டேங்கிறாங்க?
0: வாங்க மாட்டேன்றாங்க சார், பழமை வாங்க மாட்டேன்றாங்க.
1: என்ன கொடுமையாக இருக்கு நீங்கள் சொல்லுங்கள்.
0: ஆமாம் சார், உண்மையிலேயே அதான் சார் ரீசனு. நிறைய பேர் மாம்பழத்தை விரும்பி வாங்க மாட்டேன்றாங்க சார்.
1: அப்படி பார்த்தா வாழைப்பழமும் வாங்கக்கூடாது, பல்லாப்பழமும் வாங்கக்கூடாது, அப்படி தானே?
0: அப்படி தான் சார். ஆனால் மாங்காய் வந்து ஒரு முத்திரை குத்திட்டாங்க சார், சுகர் அதிகம், சுகர் அதிகம். அதுக்கப்புறமா வந்து இந்த கல் வச்சிடுறாங்க, இந்த மாதிரிலாம் ஒரு இம்ப்ரெஷன் அது மேலே வந்துட்டு.
1: ஃபால்ஸ் ப்ரோபகண்டா?
0: ஆமாம், அது நாங்களாம் வந்து இயற்கையாக மரத்தில் ஊழற பழத்தை தான் சார் விற்கிறோம். ஆனால் எங்கள் பழத்துக்கெல்லாம் வந்து டிமாண்ட் இருக்குது சார். இப்போ சென்னையிலேருந்து நிறைய பேர் வந்து ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க, அவங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டோம்னா பழம் வரும்போது அவங்க வந்து எடுத்து போயிடுறாங்க.
1: ஒரு மாமரத்துக்கு என்னங்க அதிகபட்ச வயசு?
0: ஒரு 40-45 வருஷம் சார்
1: வச்சுக்கலாம்.
0: அதுக்கு மேலே வச்சுருந்தா அதனுடைய காய் சைஸ் குறைஞ்சி போகுது சார், கலரு தானாக டல்லாகி போகுது, கலர் வர மாட்டேங்குது,
1: ஈல்டும் குறைஞ்சிரும்.
0: ஈல்டும் குறைஞ்சி போகுது சார்.
1: 40-45 வருஷம்தான்?
0: ஆமாம்.
1: ஒரு மாமரத்துக்கும் இன்னொரு மாமரத்துக்கும் என்ன இடைவெளி?
0: சாதாரணமாக வைக்கணும்னா 25-30 அடி வைக்கலாம் சார். அடர் நடுவுனா 15 அடி வைக்கலாம். ஒரு 15 வருஷம் கழிச்சு ஒரு லைன் எடுத்துடணும்.
1: எடுத்துடணும் அதில்
0: எடுத்துடணும் அடர் நடுவு.
1: வாழையில் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க?
0: ஆமாம் சார், இல்லைன்னா வந்து ஒன்னோட ஒன்று
1: இடிச்சுக்கிடும்.
0: நம்ம வந்து
1: காத்தோட்டம் இருக்காது, காய்க்காது சரியா?
0: காத்தோட்டம் இருக்காது, வெயில் சரியா, சன்லைட் உட்படாது சார். இப்போ நாங்கள் வந்து கவாத்து பண்ணும்போது சார் உச்சில் இருக்கிற கலையே கட் பண்ணிவிடும். உள்ளே வந்து சன்லைட் வந்தால் தான் வந்து செடியினுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அது அடுத்த வருஷம் பூ எடுக்கிறதுக்கு
1: நல்லா
0: ரெடி ஆகும் சார்.
1: வருஷா வருஷம் கவாத்து பண்ணணும்ல?
0: ஆமாம் சார், கவாத்து தான் சார் முக்கியமானது மாவுலேயே வந்து.
1: செப்டம்பர் அக்டோபர்
0: மருந்து வைக்காமல் கூட ஒரு வருஷம்

0: எல்லாம் கவாத்து பண்ணாது விட்டோம்னா அந்த காஞ்ச கலை காய்க்காத கலைங்கள்லாம் இருந்ததுன்னா அது எனர்ஜி வேஸ்ட்டு தான் சார். அதுக்கு மரத்துக்கு அதெல்லாம் எடுத்துட்டாவே மரம் வந்து ஃபஸ்ட்டு துளுக ஆரம்பிச்சிடும் சார். துளிர் எவ்வளோ வருதோ இலை எவ்வளோ இருக்கோ அவ்வளோ அட்வேஷன் நம்மளுக்கு ஈல்டு அதிகமாக வரும் சார்.
1: ஒரு மரம் ஒரு வருஷத்தில் நமக்கு எவ்வளவு காய்கள் கொடுக்கும் அல்லது எவ்வளவு கிலோ காய்கள் கொடுக்கும்?
0: ஒரு மரம் 500-750 கிலோ வரைக்கும் கிடைக்கும் சார். பெங்களூரா ரோமானி வரைக்கும் மற்ற ரகம்லாம் வந்து 100-200 கிலோ தான் சார். ஆமாம், அது வந்து ரேட்டு விற்கிறோம் சார்.
1: இது கிலோ ரேட் இருக்கும்.
0: பெங்களூரா 10 ரூபா கிலோ விற்குதுன்னா பங்கனப்பள்ளி 40 ரூபா விற்குது சார். ஜவ்வாரி 50 ரூபா விற்குது. இமாயத்து 150 ரூபா விற்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ஈல்டு மரம் அவ்வளோதான் சார்
1: கிடைச்சிடும். உங்கள் மாந்தோப்பில் மாம்பழங்களாகட்டும் மாங்காய்களாகட்டும் எப்படி விற்பனை பண்ணுறீங்க?
0: நாங்கள் வந்து இங்கே மணவாளர் பக்கத்தில் ஒரு மார்க்கெட் இருக்குது சார். உழவரப்பாளையத்தை தினமும் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்களே சேல்ஸ் பண்ணிடுறோம். அது இல்லாமல் தோட்டத்தாண்டியே வச்சு விற்றுருவோம் சார். நான்
1: உங்கள் தோட்டத்தில் விற்றுருவீங்களா?
0: ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. நம்ம பக்கத்து ஊரெல்லாம் வந்து மாமரம் இல்லை, மண்ணூர் வளர்புறம் இந்த பக்கத்து ஊருங்களில் அவங்களாம் வந்து ரெகுலராக என்னென்ன தினமும் காலையிலையோ ஈவினிங்கோ எந்த டைமும் வந்து வாங்கிப்பாங்க சார். 10 கிலோ 20 கிலோன்ட்டு அப்படியே போயினே இருக்கோம். அதே நேரத்தில் நாங்கள் கல் வைக்க மாட்டோம் சார். பழத்துக்கு உழற பழம் கொடுப்போம்.
1: இயற்கையாக பழுக்கணும்.
0: முதிர்ச்சி அவனை காய்களை அறுத்து கொடுத்துரும் டேரெக்டாக.
1: அது பழுத்துரும்ல?
0: அது பழுத்துரும். அவங்களே பார்த்து எடுத்துப்பாங்க வந்து. அதனால் நம்மளுக்கு அந்த மார்க்கெட்டிங்கில் என்னென்னா பெரிய அளவில் நாங்கள் பாதிக்கப்படுறது பெங்களூராக தான் சார். மற்ற ரகலாம் நாங்கள் விற்றுருவோம் சார்.
1: இருந்தாலும் அப்படி சில்லற சில்லறையாக பார்த்தீங்கன்னா உங்கள் பணம் ஒப்பேறி வராதுல்ல?
0: அப்படி பார்த்தோம்னா விற்கவே முடியாது சார்.
1: இல்லை சில பேர் வந்து தோப்பாக அப்படியே விலை பேசி வியாபாரிகள்ட்ட விட்ருவாங்க. அது மாதிரிலாம் பண்ண மாட்டேங்க.
0: நாங்கள் பண்ண மாட்டோம் சார். ஏன்னா அவங்க கண்ட மருந்து அடிப்பான் சார் கெமிக்கலில்.
1: இப்போ மருந்துலாம் அவங்களே அடிச்சுப்பாங்க.
0: ஆமாம், அதனால் மரம் வந்து வீணாக்கப்படும்.
1: மற்றபடி உங்கள் மாந்தோப்பில் திருடு போகுமா?
0: எங்கள் ஏரியாவில் திருடு போவோம் சார். ஏன்னா எல்லோருக்கும் மாந்தோட்டம் இருக்கு. எல்லாத்தும் யாரா இருப்போம் போவோம். ரொம்ப வழியில் கேட்டோன்னா ஒரு மகா கொடுத்துருவோம்.
1: எடுத்துகிட்டு போ.
0: ஆமாம், ஏன்னா அவன் இறங்கி 60 மணி நம்மளே கொடுத்துட்டா பிரச்சனை இல்லாத இருக்கும்.
1: அறுவடைக்கெலாம் ஏதாவது மிஷின் இருக்குங்களையா?
0: மிஷின் இல்லை சார், நம்ம சிக்கன்ட்டு ஒரு.
1: ஆமாம்,
0: அது மேனுவலாக தான் பண்ணுறோம்.
1: மேனுவலாக தான் பண்ணுறாங்க. காய் மேலேருந்து கீழே விழுந்துச்சுன்னா அது
0: அடிப்படும் சார்.
1: அடிப்பட்டது அந்த இடம் அழுகி தானே போகும்.
0: அழுகி தான் சார் போடும். அதுதான் அந்த சிக்கத்தை வச்சு அறுக்குது. அப்படிலாம் ஏர் ஓட்டுருவோம் சார் டிராக்டரில்.
1: அதில் மண்ணில்
0: நல்ல பூஜையாச்சுன்னா மண் அதில் வந்து பாதி உழும்போதே உள்ளே போயிடுமாங்க. அதில் அடிப்படாது சார்.
1: ஒரே நேரத்தில் ரெண்டு வேலை பார்த்துடுறீங்க.
0: ஆமாம்,
1: உழவு ஓட்டிடுறீங்க.
0: நம்மளுக்கு
1: அறுவடைக்கும் உதவி
0: அறுவடைக்கும் உதவி. ஹைட்டாகிற மரத்தெல்லாம் அப்படி தான் சார் பண்ணுவோம்.
1: உயரம் போக போக நமக்கு அறுக்கிறதும் கஷ்டமுங்களே?
0: இல்லை சார், அறுக்கிறது கஷ்டம் சார். அதனால தான் நாங்கள் வந்து மேலே கலையெல்லாம் விஷாந்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டு
1: நுண்ணிக்கலையை வெட்டி விட்டுருக்கு.
0: அதாவது ஒரு தோப்பில் பாதி மரம் இந்த வருஷம் வெட்டுவோம். எனக்கு ஈல்டு பாதிக்கும் சார் வெட்டுற வருஷம்.
1: அதனால்
0: பாதி மரம் வந்து அடுத்த வருஷம் வெட்டுறது அந்த மாதிரி பண்ணுவோம் சார்.
1: ஆண்டு அனுபவிச்சிட்டிங்க, இதில் மாலை இப்படி தான் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு.
0: 82 டிகிரி முடிச்சுட்டு வந்தேன் சார். 86 தோட்டம் வச்சேன். இப்போ 25 என் மரங்கள்லாம் செம்மரம் தேக மரம்லாம் வெட்டிட்டேன். 40 வருஷத்தில்
1: மாமரம் மட்டும் அப்படியே இருக்குது.
0: மாமரம் மட்டும் அப்படியே இருக்குது சார்.
1: இப்போ நீங்கள் பெரிய ஒரு மாந்தோப்பு வச்சுருக்கிற பெரிய விவசாயி நீங்கள், உங்களுக்குலாம் இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் உதவிகரமாக இருக்கா?
0: மழை சீசனில் பழையின்னு ஒன்று சார், ஃபுல் ஃப்ளைன்னு.
1: ஆமாம்,
0: அதனுடைய பாதிப்பு அதிகமாக இருந்து நம்ம வேளாண்மை அறிவு நிலையத்தை வந்து பார்த்துட்டு அவங்க கொடுத்த ஐடியாவில் ட்ராப் ஒன்று வச்சோம் சார். அந்த ஃப்ளை ட்ராப்பு அது வச்ச பிறகு ஓரளவுக்கு 75% கண்ட்ரோல் வந்தது சார். இல்லைனா நாங்கள் வந்து அந்த பழத்தெல்லாம் எடுக்க முடியாது சார். அந்த ஈ வந்து முட்டை வச்சு புழுவாகிடும். அது ஒரு வாரத்துக்குள்ளே புழுவாகிடும். அதில் நிறைய பாதிக்கப்பட்டோம். வேளாண்மை அறிவு நிலையத்தில் வந்து இந்த சயின்டிஸ்ட்டுங்க பார்த்துட்டு இதை என்ன எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லி இந்த மாதிரி ட்ராப் வச்சு கண்ட்ரோல் பண்ணோம் சார். அதுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது இந்த வேளாண்மை அறிவு நிலையம் தான் திருவூரில்.
1: ட்ராப்புங்கிறது உங்களுக்கு முன்னாடி தெரியாது?
0: அதுக்கு முன்னாடி தெரியாது சார். நாங்கள் பூச்சி மருந்து அடிக்க முடியாது. பழம் வந்து
1: பழம் சாப்பிட்ற பழம்
0: மக்களுக்கு அது பாதிப்பை உருவாக்கும். அதில் ரொம்ப திண்டாடி இருந்தோம் சார். இந்த வேளாண்மை அறிவு நிலையம் வந்து அவங்க பார்த்துட்டு இந்த போர்வூர்லேருந்து தான் சார் எங்களுக்கு ட்ராப்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அந்த லூரு ட்ராப்லாம் அது கண்ட்ரோல் ஆனால் லட்சக்கணக்கில் அந்த ஈ வந்து ட்ராப்பில் உழுது சார். இப்போ ஓரளவுக்கு கண்ட்ரோல் இருக்குது சார். நாங்கள் எங்கள் ஏரியாவில் கண்ட்ரோல் இருக்குது.
1: உங்களுக்கு என்ன தண்ணி வசதிங்கய்யா?
0: தண்ணி வசதி வந்து போர் தான் சார். ரொம்ப குறைவான தண்ணி வசதி தான். அதனால தான் ட்ரை லேண்டாக இருக்கிறதோடு தான் நாங்கள் இந்த மாதிரி மரப்பயிருக்கு
1: போயிட்டீங்க.
0: மரப்பயிருக்கு போயிட்டோம் சார். நெல் பயிர் வைக்கிறதுனா அது ஏரி பாசனத்தில் மழை பெஞ்சால் ஒரு போகம் பயிர் வச்சுக்குவோம்.
1: வசதி ஒரு போகம் தான்?
0: ஆமாம் சார்.
1: இதே திருவள்ளூர் மாவட்டத்தில் 2 போகம் 3 போகம் சாகுபடி பண்ணுற விவசாயிகள்
0: இருக்காங்க. இங்கிருந்த பக்கம் வந்து இந்த போர் வசதி தண்ணி வசதி இருக்குது சார். எங்கள் ஏரியாவில் இல்லை சார். நாங்கள் வந்து 500 அடி போனால் தான் சார் தண்ணி.
1: காந்தி ஐயாவுடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்கள்.
0: 9797-87-66-66-45-16-16-16.
1: ஒரு 30-40 காலமாக இந்த மாந்தோப்பு மாமர சாகுபடி பணி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் இருக்கு?
0: கண்டிப்பாக இருக்குங்க சார். எங்கள் பையனும் வந்து இதிலே தான் சார் விட்டேன். நான் விவசாயத்திலே விட்டேன்.
1: பார்க்குறாரா?
0: பார்க்குறாரு.
1: சந்தோஷமாக இருக்குது.

0: என்ன பிள்ளை, திருவள்ளூர் மாவட்டம் பாப்பரம்பாக்கம் கே காந்தி அவங்க மா சாகுபடி அனுபவங்களை ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னாங்கல்ல
1: செல்வி. நீ சொன்ன மாதிரியே இவர் மாம்பழங்களோட பேரை சொல்ல சொல்ல எனக்கும் அந்த மாம்பழங்களோட ருசி நினைவுக்கு வந்துகிட்டே இருக்கு. அடே அப்பா, எத்தனை வகையான மாமரங்களை பயிர் செஞ்சிட்டு இருக்காரு.
0: மாம்பழங்கன்னா யாருக்கு தான் பிடிக்காது? மாமரங்களை எப்படி பக்குவமா பராமரிச்சு அதிகப்படியான மாம்பழங்களை விளைவிக்கலாம்னு அருமையா எடுத்து சொல்லிட்டாரு.
1: ஆமா செல்வி, எங்க தோப்ப பராமரிக்க எனக்கும் கூடுதல் விவரங்கள்லாம் கிடைச்சிருச்சு. அத்தனையும் முக்கியமான தொழில்நுட்பங்களாகவும் இருந்துச்சுல்ல
0: வள்ளி. கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டேன்னா கூடுதலா எனக்கு மாம்பழங்க கொடுக்க போறேன்னு அர்த்தம், அப்படிதானே?
1: ஆஹா, அவசியம் தரேன். மாம்பழத்தை பத்தி நீ பேசி பேசி எனக்கும் இப்ப மாம்பழத்தை ருசிக்க ஆசை வந்துருச்சு
0: வள்ளி. அதுக்கு நீ மாம்பழ பருவம் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும்.
1: ஏன் செல்வி, உங்க மச்சான் மீன்பிடி தொழில அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாராமே.
0: உனக்கு யாரு சொன்னா?
1: நம்ம ஊர்ல நடக்கிற விஷயம் எனக்கு தெரியாம இருக்குமா?
0: அது சரி.
1: அட, நீதான் அதை பத்தி சொல்ல
0: வள்ளி. பிடிக்கிற மீன்களை ஏற்றுமதி செய்யலாம்னு இருக்கோம்.
1: நல்ல விஷயம்தான். எங்க ஏற்றுமதி செஞ்சீங்க
0: புள்ள? ஏற்றுமதி செய்யலாம்னு இருக்கோம்னு தானே சொன்னேன். பொருளை ஏற்றுமதி செய்யணும்னா அதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்கு. அதையெல்லாம் ஒவ்வொன்னா இப்பதான் செஞ்சுக்கிட்டு வரோம்.
1: அது என்ன வழிமுறைகள்?
0: அதாவது வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி ஆகும் மீன் மற்றும் மீன் உணவுப் பொருட்கள் தர கட்டுப்பாடு பத்தி தூத்துக்குடி மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பார்த்திபன் அவங்க சொல்றத கேளு, உனக்கே புரியும்.
2: மீன் பிடித்தல்ல உள்நாட்டு தேவைக்கு அதிகமாக பிடிக்கப்படும் மீன்கள் வந்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு தர கட்டுப்பாடு ஏன் அவசியம், அந்த விளக்கத்தை சொல்லுங்கள் சார்.
3: இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வந்து ஆழ்கடலில் பிடிக்கும் போது அந்த மீன் வந்து சுத்தமாக இருக்கும், தரமாக இருக்கும். பல கைகளை கடந்து பல நிலைகளை கடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அதை கிராஸ் கண்டாமினேஷன் சொல்லுவாங்க. அதாவது வேற ஒரு இடத்துல இருந்து ஒரு தீங்கு பொருட்கள் வந்து அதை சென்றடைஞ்சி வந்துடும். அதே போல வளர்ப்பு மீன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறிய பரப்பளவில் இவ்வளோதான் மீன் வளர்க்கணும், இறால் வளர்க்கணுங்கிற கட்டுப்பாடு இருக்குது. அதிகமான மீனை போட்டு அடைச்சி வளர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா மீனுக்கு நோய்கள் உண்டான வாய்ப்பு இருக்கு. அப்ப மீனை நோயிலிருந்து காப்பாத்துறதுக்காக மருந்துகளை கொடுப்பாங்க. இந்த மருந்துகள் என்ன செய்யும் அப்படின்னா அந்த மீனின உடல்ல தங்கும். அந்த மீனை சாப்பிடும் போது அவங்களை அறியாமலே அந்த மருந்தையும் சாப்பிடுவாங்க. வெளிநாட்டில் உள்ளவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி வெளிநாட்டிலிருந்து நம்ம நாட்டிற்கு வரக்கூடிய மீன்கள் தரத்தையும் தாண்டி நமது மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், மனிதனுக்கு நோய் உண்டாக்கக்கூடிய கிருமிகள் இருக்கக்கூடாது, மனிதன் பயன்படுத்தக்கூடிய மருந்து மீனோட நோய்க்காக உபயோகித்திருக்க கூடாது. அதன் அளவு பாத்தீங்கன்னா ஒரு பெர்சன்டேஜ் 100%லயோ 1000%லயோ இல்லை. அவங்க எதிர்பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா 1 பில்லியன்ல 1% இருந்தா கூட அந்த பொருட்களை அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா நிராகரிச்சிருவாங்க. அதுக்காக பெரிய டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. மீன்களோட தரம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மீன்களை உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனத்தோட தரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்குது. அப்ப அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது, ஸ்டாண்டர்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட் படி அந்த கம்பெனி இருக்குதான் சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. வருஷம் வருஷம் ரெனியூவல் பண்ணுவாங்க.
2: சமீப காலமாக இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் கடல் உணவுல முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறது வந்து இறால் ஏற்றுமதி தான். இந்த இறால் ஏற்றுமதியில தர குறைபாடுகளோ பாதுகாப்பு குறைபாடுகளோ எந்தெந்த நிலைகள்ல வருது, அதை எப்படி தவிர்க்கலாம்?
3: கெட்டு போன மீனை நம்ம வந்து திரும்ப பேக்கு கொண்டு வரவே முடியாது. ஒரு மீனை வந்து கெடுறத தடுக்கவே முடியாது. ஆனா அந்த கெட்டு போற வேகத்தை குறைக்கலாம். வெளியுள்ள வெப்பநிலை பொறுத்துதான் அதோட நொதிகளோ அதோட கிருமிகளோ அந்த மீனை கெட்டு போ செய்யும். அப்ப உடனே நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னதுன்னா ஐஸ் போடணும். பனிக்கட்டியால அந்த மீனுக்கு முழுவதுமாக எல்லா மேற்பரப்புலையும் கூலிங் கிடைக்கிற மாதிரி வைக்கணும். ஒரு மீன் இருக்குது, மேல ஐஸ் போட்டோம் அப்படின்னா கீழே ஐஸ் இல்லை அப்படின்னா என்ன செய்யும், மேல உள்ள பொருள் தான் டெம்பரேச்சர் குறையும். அடிப்பகுதி டெம்பரேச்சர் அதிகமா இருந்தா அது தரம் குறைஞ்சிரும். அதனால எல்லா இடமும் யூனிஃபார்மா சமமா கூலிங் ஆகுற மாதிரி நம்ம வந்து ஐஸ் போடணும். அடுத்து பாதுகாப்பு குவாலிட்டின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அதை கையாளுபவர்களும் கையாளும் பொருட்களும் மனிதனுக்கு நோய் உண்டாக்குற கிருமியிலிருந்து தூரமா இருக்கணும். ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். இறால் ஆழ்கடல்ல பிடிக்கிறாங்க, குளத்துல பிடிக்கிறாங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கடற்கரையில உள்ள கடல் ஓரங்கள் உள்ள தண்ணியில கழுவுவாங்க. இந்த கடல் ஓரங்கள் உள்ள தண்ணிகளோட தரம் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அங்க இருந்து அந்த கிருமி தொற்றுது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மீன்ல ஏலம் போடுவாங்க. ஏலம் போடும்போது

0: கீழே தான் போட்டிருப்பாங்க, அங்கதான் நம்ம செருப்பு போட்டு நடந்து போயிட்டு இருப்போம். அப்ப அதுக்குன்னு ஒரு டேபிள் மாலி வைத்து மீன் அப்படியே கொண்டு வந்து அப்படியே டாப்லயே வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கிருந்து அங்க கடத்தாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேலை பார்ப்பாங்க, அவங்களுக்கு கிளவுஸ் போடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ற பாக்ஸ் எல்லாமே ஒரு மீனுக்குன்னு பயன்படுத்தக்கூடிய பாக்ஸோ வேலை முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா கழுவி காய வைத்து திரும்ப பயன்படுத்தணும். அதே பாக்ஸ வந்து வேற எதுக்கும் யூஸ் பண்ணிட்டு மாத்தக்கூடாது. அதாவது மீன்ல பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது, வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடிய உபபொருட்கள் வந்து மீன்ல டச் ஆகக்கூடாது. இதை மனதில் வைத்து நம்மை பிடித்த இடத்திலிருந்து அறுவடை செய்த இடத்திலிருந்து அங்க போற வரைக்கும் அவ்வளவுக்கு அளவுக்கு நம்ம வந்து மீனை வந்து பாதுகாக்கலாம்.
1: மீன்களின் தரம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த டிகிரி செல்சியஸ்ல தொடர் குளிரூட்டல முறையாக வைக்கணும் அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
0: குளிரூட்டுதல் அப்படின்னாலே நம்ம ஐஸ் கட்டி பயன்படுத்துறோம். மீனை கிட செய்வதுக்குனே நொதிகள் இருக்குது, சூசைடல் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க, லைசோசோம் பாடியில இருக்கும். இது பாத்தீங்கன்னா வெப்பநிலை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுக்கு எவ்வளவு வேகம் அதிகமா இருக்கும். 0 டிகிரியில பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும், ஆனா -18 பாத்தீங்கன்னா அதை விட கம்மியா இருக்கும். -20, -40, -80 அப்படின்னு போனீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். குளிர்விக்கிறது ஆயுட்காலத்தை தான் கூட்டுமா தவிர தரம் கெட்டு போறது நிறுத்தாது, கட்டுப்படுத்த முடியாது. -18 வைத்தனா 18 மாதங்கள் வைத்துக் கொள்ளலாம், அப்பனா 1.5 வருஷம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா -80 டிகிரிலையும் நம்ம பதப்படுத்தலாம், அதுக்கு இன்னும் ஆயுட்காலம் அதிகம்.
1: எந்த ஒரு உற்பத்தி பொருளை நாம வந்து அனுப்பணும்னாலும் பேக்கேஜ், லேபிள் இது இரண்டும் ரொம்ப முக்கியமானது இன்றைய காலகட்டத்துல. அந்த வகையில லேபிளிங்கும் பேக்கேஜும் இப்ப உள்ள காலகட்டத்துல எந்த மாதிரி தேவைப்படுது?
0: ஒரு மீனை நம்ம வந்து அழகாக வெட்டி கிளீன் பண்ணி எல்லாம் வைத்ததுக்கு அப்புறம் அதுக்கு அழகான ஒரு கவரை கொடுக்கும் போது வந்து இன்னும் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு, மைண்டுக்கு பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அவங்க வாங்கிட்டு போவாங்க. அதுல வந்து அந்த மீன்ல உள்ள சத்து பொருட்கள், அது எங்க தயாரிச்சல், ட்ரேசபிலிட்டி கோடு எல்லாத்தையும் வச்சு நம்ம கொடுக்கும் போது நல்லா இதா இருக்கும். இந்த பேக்கேஜிங் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது. அது வந்து உறைபதன மீனுக்கு ஒரு வகையான பேக்கேஜிங் மெட்டீரியல் கொடுப்பாங்க, லோ டென்சிட்டி பாலியத்தலின் ரேப் கொடுப்பாங்க. ஃப்ரோசன் ப்ராடக்ட் அதாவது -18 உள்ளதுக்கு வந்து காட்டன் பாக்ஸ் கொடுப்பாங்க. காட்டன் வந்து கார்கேட்டட் பாக்ஸ், கார்கேட்டட் பாக்ஸ்னா பாக்ஸ்ல வந்து காரிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு உள்ள பாத்தீங்கன்னா வேக்ஸ் கோட்டட் கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா மீன் வந்து ஒரு நீர் சம்பந்தமானது உள்ள வச்சிருவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கு உள்ளே வந்து ஜெல் ஐஸ் வைப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சாலிட் கார்பன் டை ஆக்சைடு வச்சு அனுப்புவாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான பேக்கேஜிங் கொடுத்து அனுப்புவாங்க.
1: தரம் குறைந்த மீன் உணவு பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் போது எந்த மாதிரியான பின் விளைவுகளை நாம வந்து சந்திக்க வேண்டி இருக்குது?
0: இது அங்க போய் ரிஜெக்ட் ஆகுச்சுன்னா இது யார பாதிக்கும் அப்படின்னா, முதலாவதாக நமது நாட்டின் பேரை பாதிக்கப்படும். ஆனா ஒரு நிறுவனத்துக்கு பாத்தீங்கன்னா அவங்க காசு கொடுத்து முதல் போட்டு வாங்கியிருப்பாங்க, திரும்பவே அந்த மீனவர்கள்ட்ட விவசாயிகிட்ட போய் எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துட்டு அதனால உங்களால தான் இந்த பிரச்சனை வந்துன்னு சொல்லிட்டு அவங்களால வாங்க முடியாது. அதுவும் போகாம ரிப்பீட்டடா இந்த மாதிரி ப்ராப்ளத்துல அவங்க மாட்டினாங்க அப்படின்னா வெப்சைட்லயே என்ன பண்ணிடுவாங்க, அந்த நிறுவனத்துக்கு பேரை போட்டுருவாங்க. அவங்க கண்ட்ரில உள்ள வேற பையர் என்ன பண்ண மாட்டாங்க, அப்ரோச் பண்ண மாட்டாங்க, அவங்களோட மார்க்கெட் போகுது. அதனால நிறுவனங்கள் முடிந்த அளவுக்கு விவசாயிகளிடமோ மீனவர்களிடமோ ரொம்ப பாதுகாப்பாகவும் தரமாகவும் மீனை தாங்க அப்படி சேலஞ்சிங் எடுத்து பண்ணிட்டு தான் இருக்கிறத நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம்.
2: வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி ஆகும் மீன் மற்றும் மீன் உணவுப் பொருட்கள் தரக்கட்டுப்பாடு பத்தி தூத்துக்குடி மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பார்த்திபன் அவங்க தெளிவான விவரங்களை எடுத்து சொல்லிட்டாங்கல்ல.
3: ஆமா, மீன்களை ஏற்றுமதி செய்யறதுல இம்புட்டு விஷயம் இருக்கா? மீன்களோட தரத்தை எப்படி பாதுகாக்கணும்னு இப்ப நல்லா புரிஞ்சுகிட்டேன்.
2: இப்படி எல்லா நடைமுறைகளையும் சரியா தெரிஞ்சுகிட்டு பிறகுதானே மீன்களை ஏற்றுமதி செய்ய முடியும்.
3: நீ சொல்றதும் சரிதான், தரமான மீன்களை ஏற்றுமதி செய்யறது முக்கியமாச்சே.
2: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.

0: விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
1: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
0: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
1: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
0: எப்படின்னா,
1: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
4: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: அமைப்பில் உதவி வி உஷா. நிகழ்ச்சி அமைப்பு பி. வாசுதேவன்.

நேரம் 8 மணி. ஆகாஷ்வாணி திரைகாணம் கேட்கலாம் நேர்களே. முதல் பாடல் கமல்ஹாசன் கார்த்திக் பாடியுள்ள பாடல் அன்பே சிவம் திரைப்படத்திற்காக.

0: ஒலித்த குரல்கள் ஆர் பி பட்நாயக், ஹரிணி, மாணிக்க விநாயகம், ஜெயம் திரைப்படத்திற்காக.
1: அம்மா, தமிழ் எங்க?
2: அவ விளையாடிட்டு இருக்கா.
1: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
2: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
1: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? ஏற்படுது.
2: குறிப்பா பாத்தீங்கன்னா, அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைகளுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
0: திரைகாணம் கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களை, கோவில் திரைப்படத்திற்காக கார்த்திக் பாடியுள்ள பாடல்.
3: சக்தி வேலை

குழுராஜு ராக்காலம் ஈரமாஜு கனி கொண்ட கிளையுண்டு கிளையோடு கிளியுண்டு பசியார நேரமாச்சு தனியான பூவுக்கு இலையொன்னு துணையாச்சு ஏனென்று கொஞ்சம் யோசி முழுசாக நனைஞ்சாச்சு குளிர் விட்டு போயாச்சு

ஐ தன்மயி உப்பங்களா, ஆன் த மிருதங்கம் பை சுநாத கிருஷ்ணா அமாய் அண்ட் ஆன் த மோர்சிங் பாலகிருஷ்ணா ஹொஸ்மனே. அர்ச்சனா உபாத்யாயா வில் பிகின் ஹர் கான்சர்ட் வித் எந்தோ பிரேமா, அ வர்ணா இன் ராகா பகுதாரி செட் டு ஆதிதாளா, கம்போஸ்ட் பை லால்குடி ஜி ஜெயராமன்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.7 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.4 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 73%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.2 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 70%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகள வெப்பநிலை 35-36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 27-28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை பிற்பகல் 1:15 நமது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளின் நேரடி ஒளிபரப்பு அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்நிகழ்ச்சி FM ரெயின்போ மற்றும் விவித் பாரதி ஆகிய அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குபவர் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை உரிமைக்குரல், நுகர்வோர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி, அறிந்திரு விழித்திரு, நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எஸ் சரோஜா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2 பகுதி, தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் அரங்கமல்லிகா அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு பல் மருத்துவர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 11 பகுதி, 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 உங்கள் கவனத்திற்கு சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் சிற்றுரை, 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8 மணிக்கு திரைகாணம், 8:30 சக்தி உலா ஆனந்த மருளும் ஆனந்தவல்லி அம்மன் திருக்கோவில் உரை சித்திரம் இடம்பெறும், அமைப்பு எஸ் நவரத்தினா, 8:45 திரைகாணம், 9 மணிக்கு நவராத்திரி இசை விழா, டாக்டர் ஆர் கணேஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம், ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், ஆர் சரண்யி அவர்களின் வீண இசை, எல் சுதர்ஷன் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மிருதங்கம், 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் கலா சன்ஸ்கிருதி விகாஸ் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். மாலை 4 மணிக்கு பெண் ஒன்று கண்டேன் நாடகம், எழுதியவர் பாம்பே கண்ணன், நடித்துள்ளவர்கள் பி ஸ்ரீலேகா, எம் ஜி முருகேசன், எல் சிவலிங்கம், என் சுமதி ஸ்ரீ, எம் தாமோதரன், சி ஆனந்த், வி சசிகுமார் ஆகியோர், அமைப்பில் உதவி கே பரமேஸ்வரி, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ் ஆகியோர். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். மாலை 5 மணிக்கு குட்டீஸ் நேரம், மதுரை மாவட்டம் கோசாக்குளம் CEOA மெட்ரிகுலேஷன் பதின்ம மேல்நிலைப் பள்ளி மாணவர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, 5:30 கிராமிய தென்றல், மதுரை மாவட்டம் கீரைத்துறை வி மாரிமுத்து மற்றும் குழுவினர் வழங்கும் நவராத்திரி குறித்த மேடை நாடக பாடல்கள், 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, இரவு 7 மணிக்கு திரைகாணம், 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் சி ராஜா, 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். மீண்டும் கேட்போம். இயற்கை விவசாயத்தில் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் இயற்கை விவசாயி என் தனஞ்செழியன் அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் திட்டங்கள் இடம்பெறும். 8:05 9:15 திரைகாணம், 10 மணிக்கு ரவி வாசரியா அகில் பாரதிய சங்கீத் சபா, ஜக்தேஷ் ஹூக்கர் அவர்களின் தப்லா இசை. இந்நிகழ்ச்சி டெல்லி.

மின்னஞ்சல். எஃப்எம் ரெயின்போவில் 7 மணிக்கு நவசக்தி நாயகியர் நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி வழங்குபவர் ஆன்மீக சொற்பொழிவாளர் சங்கீதா பழனி. தொடர்ந்து வணக்கம் சென்னை இடம்பெறும். 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். இரவு 7 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் அண்ட் சிட்டி நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.

0: A democracy has crushed the attempt of those who want to spread anarchy in the country. Addressing a press conference in New Delhi today, BJP MP Ravi Shankar Prasad said that BJP is not against peaceful protests, but the opposition parties are resorting to street protests to compensate for the electoral losses. He also accused the opposition parties of creating hardships to the people of Delhi for the past 3 to 4 days through their protests. Delhi Metro Rail Corporation has informed entry and exit gates of all 45 metro stations which were closed due to security reasons are now open. It added that interchange facilities at all the concerned metro stations are now available. Earlier today, the Delhi Metro had announced that 45 metro stations will remain closed until 10 p.m. These stations have been closed since yesterday due to security reasons. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10 ஆகாஷ்வாணி சென்னை நேயர்களே 101.4 மெகாஹெட்ஸ் எஃப்எம் ரெயின்போ 100.1 மெகாஹெட்ஸ் எஃப்எம் கோல்ட் மற்றும் 102.3 மெகாஹெட்ஸ் விவத் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்திய அலை 820 கிலோ ஹெட்ஸ், மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசைகளில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.